ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: என்னோடு கூட வேதாகமத்தை, ஆதி ஆகமத்தின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சா போதும். தோத்திரம். ஆமாம், எனக்கு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் கத்தர் வார்த்தையை தான் பேசுவேன், நீங்கள் கவனிச்சா போதும். தோத்திரம். கொஞ்சம் உட்கார்றது அங்கங்கே இப்போவே ரெடி ஆயிக்கங்க. ஆமாம், இடையில போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த குறுக்கு மறுக்கு நடக்கிறது, ஆமாம், அதெல்லாம் இருக்கப்படாது. அப்புறம் நீங்கள் என்ன புடவை கட்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த கலரில் போகிறீங்க வர்றீங்கன்னா நான் சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லார் கவனமும் வார்த்தையின் பக்கம் இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆமே, அதுக்கு தான் நான் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு என் மனைவியோடு, என்னுடைய உடன் ஊழியரோடு இங்கே வந்திருக்கிறேன். என் மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம், 15வது அதிகாரம் சில வசனங்களை நான் படிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மானிட்டர் வேலை செய்யற மாதிரி தெரியலையே. பிரைஸ் காட், சூப்பர். சரி, 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க பல முறை படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தோத்திரம். இந்த பகுதியை கூட அவங்க படிக்கலன்னா அவங்க ஒரு விசுவாசின்னு சொல்றதுக்கு டேஷ். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சந்தோஷம். கவனிங்க, ஆபிரகாம ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அதை நம்ம ஆதியாமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அவனை அழைத்து 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வயசு 75. ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பிராமிஸ் பண்றாரு, என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன்னை ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒத்த புள்ள கூட இல்லாதவனுக்கு வாக்கு தத்தம் பாருங்க. இல்ல சொல்லுங்க. அப்பா அவரு அப்படித்தான் பேசுவார். கைய உயர்த்தி ஆமே. ஆமா, மனுஷனுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அல்லேலூயாவா. மனுஷன் பேசுற மாதிரியே பேச மாட்டார், அவரு வேற மாதிரி பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதுல 75 கிழவே, அம்மா 65 கிழவி, தோத்துறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வாக்குத்தத்தம் வருது, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. அப்புறம் அப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. தோத்துறோம். திடீர்னு 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரு. திரும்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்துறோம். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நம்மள மாதிரியே சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், தோத்துறோம், நீங்க தான் பலன், நீங்க தான் கேடகம், அதெல்லாம் சரித்தான், ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தை என்னவாச்சுன்னு கேட்குறான். இல்லையிலே சொல்லுங்க அப்பா. ஆமாம், நீங்கள் வர்றப்பெல்லாம் ஏதாவது பேசுகிறீங்க, நீங்கள் வர்றப்பெல்லாம் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறீங்க, உசு பேத்துறதே உங்கள் வேலையாக இருக்குது. தோத்துறோம். ஆமாம், அப்பப்போ என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதெல்லாம் சரித்தான். ஆனால் நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வாட் அபவுட் த ப்ராமிஸ்? தோத்துறோம். அந்த வாக்குத்தத்தம் என்னவாயிற்று? அது இன்னும் நடக்கலையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளை இல்லையே. தோத்துறோம். என்ன ஒன்று, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர். அவன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா என்ன செய்கிறான் இருக்கிறான். அவன் என் வீட்டில் பிறந்த பிள்ளை, யாருக்கு பிறந்தான் அப்பா அம்மா அதெல்லாம் தெரியல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன். அவன் தான் இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ரெண்டாவது, வீட்டு எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு என்னது சந்தோஷம், இருக்கட்டும் தோத்துறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் தான் எனக்கு இப்போ சுதந்திரவாளி. யாரு? எலியேசர் தான் எனக்கு என்னது சுதந்திரவாளி. இவன் தான் என் சந்ததி மாதிரி இருக்கிறான். இதற்கப்புறம் என் சொத்து பத்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் இவன் தான் வாரிசு மாதிரி இருக்கிறான். அவனை வாது கொடுத்தீங்களே தோத்துறோம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். அல்லேலூயாவா, ஆமேனா? தோத்துறோம். இங்கேயும் அப்படித்தான் போல தெரியுது. குறுக்கு முறுக்கு யாரு நடந்தா அவங்களே தான் பாப்பாக போல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிரசங்கம் பண்றதுக்கு என்னத்தான் கூப்பிட்டுருக்கிறாங்க, என்னை பாருங்கள் யோகம் வரும். தோத்துறோம். நான் ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்படி இப்படிலாம் வேடிக்கை பார்க்கப்படாது. பஞ்சு முட்டாயே காரனை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கப்படாது. என்ன கவனிங்க, கையை வேத்தியாமே தோத்துறோம். அப்போது ஆபிரகாம் அப்படி சொல்கிறார், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பேச்சக்குறை தோத்துறோம். என்ன பேச்சு பேசுகிற நீ? இவனா உனக்கு சுதந்திரவாளி? யாரு? எலியேசரா? உன் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா? இதெல்லாம் என் திட்டம் கிடையாது, இது என் பரலோகத்தின் திட்டம் கிடையாது. உன நான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறேன். புரியுதா தோத்துறோம்? இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவன் எங்கன்னு கேக்குறியா? இனிமே தான் வர்றான். அல்ல சொல்லுங்க அப்பா, இனிமே தான் வர்றான். இது வரைக்கும் வரலையில, இனிமே தான் வர்றான். தோத்துறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் எல்லாம் வருது. 19 வருஷம் பினிஷ் ஆயிடுச்சுல, தோத்துறோம். பினிஷ் ஆயிடுச்சு, தோத்துறோம். இனிமே தான் எல்லாம் வருது. தேவன் தீர்மானிச்சது, குறிச்சது, பிளான் பண்ணது, பரலோகத்துல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது சகலமும், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம். இனிமேல் தான் அது வருகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரியா? ஆமா, பெருசா பெருசா பெருசா பரலோகம். ஆமென். நான் உனக்காக தீர்மானித்திருக்கிறவைகள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. தோத்துறோம். ஆபிரகாமை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோத்துறோம். உனக்காக நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது. இனிமே தான், இனிமே தான் உன் கண்ணுக்கு முன்னால வருது, வருது. ஒருவேளை இங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஆயிருக்கலாம். தோத்துறோம். இதுவரைக்கும் சில எலியேசர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் உங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக, உங்க தரிசனத்துக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பரலோகம் தீர்மானித்து வைத்திருந்தவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பரலோகம் தீர்மானிச்சிருந்தது, இனித்தான் வருகிறது, இனித்தான் வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாமே ஏற்கனவே பிளான்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வெல் பிளான்டு. ஆமேனா? நாம ஒரு பிளான் பண்ணாலே அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சாம்பார் சாயங்காலம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம், தோத்துறோம். எப்படியோ வச்சிடறோம், எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, சில ஆள் ரசத்துக்கே பயங்கரமா பிளான் போடும், தோத்துறோம், கடைசியில பார்த்தா விஷம் மாதிரி வச்சிருவோம். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நாம தீர்மானம் பண்றோம் பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்றாங்க, வீடை கட்டிடுறாங்க. கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, காரை வாங்கிடுறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்புறம் இப்படி எதையுமே நம்ம தீர்மானம் பண்ணி காலி பண்றோம், அதை சுதந்திரிக்கிறோம் பாருங்க. அப்போ நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா தோத்துறோம். கொட்டாவி விடணும்னா தீர்மானம் பண்ணக்கூடாது பிரசங்க நேரத்தில். அல்ல சொல்லுங்க. அப்பா, நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தியுள்ள தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தரிசனங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆதீனத்தில் தீர்மானித்த அனைத்து அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். சொல்லுங்க. அப்பா அவர்கிட்ட என்ன ஊர்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதில் பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிடுவார். ஆமீன் சொல்லுங்க. எப்படி செய்ய போகிறேன், இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி ஒன்று விடுவிக்க போகிறேன், இப்படி ஒன்று பயன்படுத்த போகிறேன், அப்படிலாம் சொல்லிடுவார். பயில் படிக்கும்போதெல்லாம் பேசுவார், படித்தா பேசுவார். அல்லையே சொல்லுங்க. அப்பா சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார், புது வருஷ சமயத்தில் புது வருஷ வாக்குத்த தாரா அதில் என்ன செய்வார், பேசுவார். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து கொட்டாய் விடாமல் பிரச்சனை கேட்டால் பேசுவார். தோத்துறோம். அவர் சில சமயம் பேசும்போது அப்படியே நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் செலுத்துரும். அது நமக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி அவர் எத்தனையோ முறை உங்கள் கூட பேசியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, பெருசாக சொல்லியிருக்கிறார் இல்லையா. பட் இதுவரைக்கும் அதை நீங்கள் பார்க்கல தான், இதுவரைக்கும் அது நடக்கல தான். பட் ஆண்டவர் சொல்கிறார், அது வருகிற It's on the way. In the 2020 ல, இந்த 2020 ஆம் ஆண்டுல உங்க கண்கள் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க போகிறது. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. என்ன சந்தேகமா அழிலியான்றிய, ஒட்டுமொத்த உலகத்தின் எழுப்புதலுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முழங்கால் யாவும், நாவுகள் யாவும், ஏசாயா 45:23 உங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்பா அப்ப இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே சொன்னது. முழங்கால் யாவும், மனுஷன் இருந்தா அவனுக்கு முழங்கால் இருக்கும். ஆமேனா? நாவுகள் யாவும், அப்ப மனுஷன் இருந்தா அவனுக்கு நாவு இருக்கும். ஒட்டுமொத்த மனு குலமும் இயேசுவுக்கு நேரா திரும்பும். பூமி கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவரே ஒரு சைஸா இருக்காங்களேப்பா, கூடமாட வரமாட்டாங்களே. அல்ல சொல்லுங்க. அப்பா பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டது. அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த கொம்பனும் இந்திய தேசத்தின் எழுப்புதல தடை செஞ்சு நிறுத்த வாய்ப்பே இல்லை. இது சபை தீர்மானிச்சது இல்ல, சபையில் இருக்கிற ஊழியர்கள் தீர்மானிச்சது இல்ல, அப்போஸ்தல்ஸ் தீர்மானிச்சது இல்ல, ப்ராஃபட்ஸ் தீர்மானிச்சது இல்ல, எந்த ஊழியக்காரரும் தீர்மானிச்சது இல்ல. இத பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் தேசத்தில் நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் சபை அப்படி எதிர்பார்ப்போட இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம் அதான் சொல்றார், சொல்றேன் இவன் இல்ல இனிமே தான். அல்லேலூயாவா? சரி, இப்ப நான் மூன்று விஷயங்களை உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க போறேன். ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்து முதல் பாயிண்ட் எலியேசரை வச்சு சொல்ல போறேன், ரெண்டாவது பாயிண்ட் இஸ்மவேலை வச்சு சொல்ல போறேன், மூணாவது பாயிண்ட் சாராளை வச்சு சொல்ல போறேன். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கு. அல்ல சொல்லுங்க. அப்போ தோத்துறோம். புதுசா வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேர்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தோத்துறோம். ஆனா ஒரு 3 வருஷம் விசுவாசிக்கெல்லாம் இந்த பேர் நல்லா என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? இது இன்டோர் மீட்டிங், சர்ச் மீட்டிங், அதனால தோத்துறோம். இப்போ நான் காஸ்பலை பேசிட்டு இருக்க முடியாது, அப்படி பிரசங்கிக்கும் போதே காஸ்பல் வரும். அல்ல சொல்லுங்க அப்பா. சரி, அப்போ மூணு காரியம் சொல்ல போறேன். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதான் தலைப்பு. நம்பர் ஒன், திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஆமா, தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. அல்ல சொல்லுங்க அப்பா. நம்பர் டூ, தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. யோ, தீர்மானம் எடுக்கணும்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ தீர்மானத்தையே வெளியேற்றுன்னு பிரசங்கம் பண்றியே, தோத்துறோம். இது வேற தீர்மானம். அல்ல சொல்லுங்க அப்பா. நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். தீர்மானங்களை வெளியேற்றுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அல்ல சொல்லுங்க அப்பா. நம்பர் த்ரீ, திகைப்பின்றி செயல்படுங்கள். சொல்லுங்க. பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, சோர்வு இல்லாம செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒன்பை ஒன்னா நான் பிரசங்கிக்க விரும்புறேன். தோத்ரம், முதல் காரியம் சொன்னேன், திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். எலியேசர், ஆபிரகாமுக்கு இப்ப என்னன்னா, எலியேசர்ல ஒரு திருப்தி. எலியேசர்ல என்னது? திருப்தி. இவன் தான் இப்போ எனக்கு பயங்கரமா போடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவன் தான் எனக்கு இப்ப என்னவா இருக்கிறா? சுதந்திரவாளியா இருக்கிறான். அப்படின்னு எலியேசர்ல ஆபிரகாமுக்கு ஒரு திருப்தி. நல்லா கவனிக்கணும், நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம், சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம். ஆமா, சிலருக்கு ஊழியத்துல திருப்தி, நான் பயங்கரமா அப்படி இல்லப்பெல்லாம் ஊழிய செஞ்சிட்டேன் அப்படின்னு. சிலருக்கு ஜபத்துல திருப்தி, ஐயோ நான் நிறைய ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சிலர் பைபிளை ஒரு முறை கூட உருப்படியா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க பைபிள் படிச்சதுல ஒரு திருப்தி. சிலருக்கு ஒரு பாட்டு பாடிட்டா திருப்தி, தோத்துறோம். ஆமா, சிலருக்கு ஒரு ஆல்பம் போட்டா என்னது? திருப்தி, தோத்துறோம். சிலருக்கு ஜெபம் பண்ணி ஒரு பேய்கை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி கிளப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி. அல்ல சொல்லுங்க அப்பா. அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னது? திருப்தி. இப்ப கூட பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லாம சிலர் இருக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய கேட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஹலோ, இருக்கீங்களா? தோத்துறோம். அந்த சத்தம் உங்களுக்கு அதிகமா கேட்கா இல்ல? என் சத்தம் கேட்கா? பின்னாடி கேக்குதா? சூப்பர், வெரி குட். தோத்துறோம். அப்ப திருப்தி. இங்க எலியேசரில் ஆபிரகாமுக்கு என்னதுங்க? திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருப்தியிலிருந்து முதல்ல வெளியில வா. ஏன்னா தீர்மானிக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா, நீ பெறணும்னா, அந்த ஈசாக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்கணும்னா, இந்த திருப்தியிலிருந்து நீ வெளியே என்ன செய்ய? வா. நல்லா கவனிக்கணும். எலியேசர் தோத்துறாம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும், எலியேசரால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் தான். இப்போ 19 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? நாம சந்தோஷப்படுற மாதிரி, நம்ம தோத்திர மனம் மகிழ்ற மாதிரி நிறைய காரியங்கள் இந்த 19 வருஷம் இந்த ஊழியத்தில் நடந்திருக்கும். சில சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி இப்படி வந்தாலும், ஆனால் ஆண்டவர் நம்ம மகிழ்ற மாதிரி பல விஷயங்களை இந்த 19 வருஷத்தில் என்ன செஞ்சிருப்பார்? செஞ்சிருப்பார். இப்போ எலியேசரை வச்சு நான் சொல்கிறேன், கவனிங்க. இதற்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, 14 அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. என்ன கவனிங்க தோத்திரம், பைபிளை சிலர் இப்போ தான் பரட்டுவாங்க. என்ன கவனிங்க, 14 ஒரு யுத்தம் நடக்கு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோட 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணி அதில் 4 ராஜாக்கள் ஜெயிச்சிடுறாங்க, 5 ராஜாக்கள் தோத்துடுறாங்க. அதில் ஒரு ராஜா சோதோமின் ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சோதோம்ல தான் யார் இருந்தா? ஆபிரகாமின் சகோதரன் லோத் இருந்தான். லோத் இருந்தான் தோத்துறான். இப்ப யுத்தத்துல அந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்ச உடனே இந்த சோதோமையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப சோதோமில் இருந்த மக்கள், அங்கிருந்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், இதையெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுல லோத்தும் லோத்து குடும்பமும் இணைஞ்சிருது, சிறைப்பட்டு போயிருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருது, நம்முடைய சகோதரன் லோத் இருக்கிறார்ல, அவர் சோதோம்ல இருந்தார்ல, அந்த ராஜா தோத்து போனதுனால லோத்துவையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கவுடைய சகோதரனும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு வருது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, 14:14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டில் எலியேசர் மட்டும் இல்ல, அவன் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரா, 318 பேர். சொல்லுங்க எல்லாரும், 318 பேர். இந்த 318 பேரையுமே ஆபிரகாம் கூப்பிடுறார், கமான் தோத்துறாம், நாம போய் அந்த 4 ராஜாக்களோட என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணாங்களா நமக்கு தெரியல, தோத்துறாம் யுத்தம் பண்ண பழக்கம் அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சா நமக்கு தெரியல. ஆனா தன் சகோதரன் சிறைப்பட்டு போனது காதல விழுந்த உடனே வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு போறார். அங்க என்ன நடக்கு, எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக அவன் யுத்தத்துக்கு போனானோ அது அங்கே வாய்த்தது. என்ன, லோத்துவ திரும்ப என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வரணும். அவன் நினைச்சது அங்க என்ன செய்யுது, நடக்குது. கையோ வேறு ஜாமே, நான் நம்புறேன் இது எல்லாத்துக்குமே எலியேசர் தான் ரொம்ப உதவிகரமா இருந்திருப்பார். யாருக்கு, ஆபிரகாம். ஏன்னா அவனும் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை, 318 அவன் ஒருத்தன். ஆனால் அவனைத்தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு யார் சொல்றா, ஆபிரகாம் சொல்றார். அப்ப அந்த 318 பேர்லயும் ஒரு கேப்டனா, ஒரு லீடரா, ஒரு தலைமை பொறுப்புல யார் இருந்திருப்பா, எலியேசர் தான் இருந்திருப்பான். ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொன்ன உடனே எலியேசர் தான் போய் 318 பேரையும் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு கூட்டு போய் முன்னாடி நின்று யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வெற்றி அங்க உண்டாயிருக்கும். அலையிலே சொல்லுங்க ஆமேனா. அப்போ எலியேசர் மூலம் தான் இந்த 14 ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது, சொல்ல மாட்டீங்களே, ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதை நான் 3 ஆசீர்வாதமா சொல்றேன். 1, மகிழ்ச்சிகரமான வெற்றி. சொல்லுங்க என்னதுங்க. 2, மனித ஒத்தாசை. சொல்லுங்க. 3, தோத்திரம் மனம் விரும்பியது. சொல்லுங்க. இந்த 3 ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. தோத்திரம் 2 சொன்னதை முதல்ல வச்சுக்கலாம். என்ன, மனித ஒத்தாசை. ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது, என்ன ஒத்தாசை, எத்தனை பேர் அவனுக்கு ஒத்தாசையா எழும்புறாங்க, 318 பேர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 19 வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு நிறைய மனித ஒத்தாசைய கத்தர் தந்தார். அல்லேலூயா. இந்த சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசியுமே மனிதர்கள் தானே, என்ன சந்தேகமா ஆமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயாவா. ஐயாவுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி அந்த ஊழியத்தை தொடங்கியிருப்பார் அவருக்கு நல்லா தெரியும். தோத்துறோம். அப்போ பாருங்க, அவ்வளோ பாடுகள் சிரமத்துக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கி இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்களை கத்தர் அவருக்கு கொடுத்துருக்கிறார்னா இது ஒரு மிகப்பெரிய மனித ஒத்தாசை தானே. அல்லேலூயாவா. நமக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனித ஒத்தாசைகளை தேவன் ஏராளமாக தந்திருக்கிறார். சபையே நமக்கு ஒரு மனித ஒத்தாசை தான். சில சமயம் நாம ஜெபம் இல்லாட்டா கூட பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்ணுறாருல, ஆமீன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா தோத்திரம், சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க இல்லையா, மனித ஒத்தாசை. அல்லேலூயா. 2, மகா பெரிய மகிழ்ச்சிகரமான என்ன சொன்னேன், வெற்றி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தோத்திரம் 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க அந்த 4 ராஜாக்கள். அந்த ஜெயிச்ச 4 ராஜாக்களை ஆபிரகாம் எலியேசர் தலைமையில் போய் தோத்திரம் அவர் ஜெயிச்சார்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தோத்திரம் இந்த 19 வருஷத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய ஜெயத்தை தந்தார். ஆமென். பலமுறை இந்த ஊழியம் மகிழ்ச்சினால நிரம்ப கத்தர் கிருபை செய்தார். சத்ருவின் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். எதிரா எழும்பின பிரச்சனைகள் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வீழ்த்த வந்த பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதி, பலவீனம், தரித்திரம், மனித தோத்திரம், எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணினார்.
2: ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. சில சுபாவங்கள் நம்மை வீழ்த்த நினைத்தது, சில சுபாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தது, சில மனித சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனால் அவைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இரட்சிப்பின் பாதையிலே பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை நமக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதிர்த்து வந்தார்கள், அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட சமயங்கள்ல கர்த்தர் அவைகள் மேல ஜெயத்தை நமக்கு தந்தார். மகிழ்ச்சிகரமான வெற்றி. மூணாவது நான் சொன்னேன், மனம் விரும்பியது. ஆபிரகாம் மனம் விரும்பியது என்ன? லோத்து அவன் குடும்பம் திரும்ப கிடைக்கணும். அல்லேலூயாவா. இந்த சபை தேவ ஜனம் நாம நம்ம மனம் விரும்பின எத்தனை நன்மைகளை எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த 19 வருஷத்துல இல்ல நாம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயாவா. இப்பதான் நான் மேட்டருக்கு வர்றேன், தோத்துறோம். அப்போ மனித ஒத்தாசை கொடுத்துருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, மகிழ்ச்சிகரமான வெற்றியை கொடுத்துருக்கிறாரு, பல முறை பல விஷயங்களில் ஜெயத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம மனம் விரும்பினதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய தந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, இதில் நீ திருப்திப்படாத, இனிமே தான் ஹல்லே சொல்லுங்க அப்பா, இனிமே தான். இதுவரைக்கும் கொடுத்த ஆத்துமாக்கள்ல நீ திருப்திப்படாத, இந்த ஊழியத்துக்குன்னு பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஆத்தும பெருக்கம் இனித்தான் வருது. இந்த 2020 வருது. இதுவரைக்கும் பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியில நீ திருப்திப்படாத, இனித்தான் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க போற. இந்த ஊழியம் ஜெயிக்க போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க போது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும்பா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 6 போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். மனம் விரும்பினது இதுவரைக்கும் நாம சுதந்தரிச்சதல்ல, இனித்தான் இனித்தான் இனித்தான் நாம மன விரும்பின மகிமையான விஷயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமேனா. அல்லேலூயாவா. தோத்திரமா. திருப்திப்படாத ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்திரம். ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன இருக்க கூடாது? திருப்தி இருக்க கூடாது. நீ ஆண்டவரை தான் சொல்றார், வாணி வெள்ள வாணி, நீ உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை. உள்ள கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எலியேசரு எலியேசரு எலியேசரு, இவனை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறா, இவன் எனக்கு சுதந்திரவாளி, இவனே இருந்துட்டு போட்டும், தோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா போதும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்க. வெள்ளவா இதே மாதிரி தான் ஒருத்தன், போதும் கர்த்தாவே போட்டு தள்ளும் அப்படின்னா. அல்ல சொல்லுங்க அப்போ யார் அவன்? தோத்துறான் எலியா. அவன் சொல்லுங்க, அவன் 1 19:4 சூரை செடி கிளவே உட்காந்துட்டான், தோத்துறான். அவனுக்கு ஒரு சுய திருப்தி தான். என்ன திருப்தி? நம்ம பெருசா ஊழியம் பண்ணிட்டோம். ஆமா, அவன் பயங்கரமான ஆளு, தோத்துறோம். 17:18 அவனை பத்தி படிக்கிற 1 ஆமா, வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சது அவன் தான். ஆமா, வானத்தை 3 அப்படியே லாக் பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் 3 கழிச்சு ஓபன் பண்ணதும் அவன் தான். பெருமளை தேசத்துல வர காரணமா இருந்ததும் அவன் தான். உங்களுக்கு வராதா? கூட மாட வரக்கூடாதா? வில்லத்தனம் பண்ற மாதிரியே இருக்கிறீங்க இல்லையே சொல்லுங்க அப்போ. அவன் தான். ஆமேனா. செத்து போன பிள்ளைக்குள்ள முத முத உசுரை கொண்டு வந்ததும் அவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. பாகால் தீர்க்க தரிசிகள் எல்லாம் கீசோநாத்துக்கரையில கொண்டு போய் கொண்டு குவிச்சதும் அவன் தான். மிகப்பெரிய எழுப்புதல் வீரன். ஆமா, அவன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், போதும் கர்த்தாவே. ஆமே, நான் சாகவேன். அல்லே சொல்லுங்க அப்போ. நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, வெள்ளவா. அல்லே சொல்லுங்க. சூரச்செடியிலிருந்து வெள்ள வா, திருப்தியிலிருந்து வெளியே வா. என்ன திருப்தி? நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கணவன், வானத்தை அடைச்சவன், 3 கழிச்சு திறந்தவன், செத்து போன ஆளை கூட உயிரோட எழுப்பினவன், பாகால் தீர்க்க தரிசியெல்லாம் கொன்னவன், அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் வீரனே. திருப்திப்பட்டப்ப கொன்னுடைய கொண்ணு உன் திருப்தியிலிருந்து வெளியில வான்னு சொன்னாரே. நாம அப்படி என்னதான் ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறோம்னு ஒன்னும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவ்வளவு சாதிச்சவனே திருப்திப்படாதுன்னு சொன்னார். நாம் கற்பனை பண்ணாலும் இதுவரைக்கும் அப்படி ஏதாயிலும் சாதித்த மாதிரி நமக்கு தெரியல. சாதிச்சிருந்தா தானே தெரியும். நம்ம சாதிச்சதெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே கட்டடிப்போம். ஹல்லேலூயா. தோத்துறோம். தசமாவும் கொடுக்காம வாழுவோம். ஹல்லேலூயா. அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் பாட்டு பாடாமல் ஒரு சைஸாக வில்லத்தனமாக உட்காந்துருப்போம். தோத்துறோம். பாசுக்குறதுமா நாலு கலவரம் பண்ணுவோம். தோத்துறோம். அதை இப்படித்தான் நாம் சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். ஒரு 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்ததில் ஒரு 4 குடும்பத்தை சபையை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறோம். அதுதான் நம்ம சாதித்த சாதனைகள். இந்த மாதிரி யாராயிலும் கரெக்டாக பாயிண்டை பேசுனா பேசுகிற பிரசங்க யாராவது ஒரு சைஸாக முறைச்சிருப்போம். அதுதான் நம்ம சாதனைகள். அல்ல இல்லையா சொல்லுங்கள். இப்போ கூட ரெண்டு பேரும் என்ன முறைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்க மாட்டேன். பார்த்தா பாயிண்ட் வராது. அல்ல இல்லையா சொல்லுங்கள். அப்போ ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அல்ல இல்லையா. அப்போ என்னது தோத்துறோம். அவ்வளோ சாதிச்சவனே ஒரு சூறைச்செடிக்கில் உட்காந்துருந்தப்போ திருப்திப்படாத வெள்ளவா என்று சொன்னாரே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனித்தான் ஒரு நீண்ட தூர பிரயாணம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீ சாதிச்சதில்லை, இதுவரைக்கும் நீ பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல. இனிமேத்தான் மகிமையானது, இதை விட பெரிதானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வாக்குப்படி தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. ஜபத்தில் திருப்திப்படக்கூடாது. பைபிள் படிக்கிறதுல திருப்திப்பட்டு நின்றுடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா சந்தோஷம், இன்னொரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன பேச மாட்டேயே? ஹல்லேலூயாவா. திருப்திப்படக்கூடாது. மார்க்கு 10வது அதிகாரத்தில் 45 படித்தா பர்த்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் அங்கே கிராஸ் பண்ணி போகிறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே 10 பேர் உடனே சத்தப்படாது. அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிறாரு. ஆமாம், அமைதி, சத்தப்படக்கூடாது அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆமாம், அவன் யோசித்திருப்பான், அடப்பாவிலாம் குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல, கண் இருந்தால் தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, இந்த பாஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்களே, அமைதியாக இருன்றாங்களே அப்படின்னு அவன் நின்றுல. அவன் நின்றுல. இவங்க குட்டுறாங்க, நம்மளு கூட்டுறான். வால்யூம் சவுண்ட சொல்ல மாட்டீங்கள, கூட்டுறான். உன்னால தலையில குட்டத்தான் முடியும், உன்னால அதட்டத்தான் முடியும், உன்னால செபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஆமேனா? என் குருட்டு கண்ண திறக்க அவரால் மட்டும்தான் முடியும். எனக்காக தீர்மானிக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் வரும். நீ சொல்றங்கிறதுக்காக போதும். நம்ம சத்தம் போட்டது தோத்திரம், நம்ம ஜோம் பண்ணது அப்படின்னு நான் திருப்திப்பட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். ஆமேனா? நீ என்ன சத்தம் போடுறது? இப்போவும் நம்மளை சத்தம் போடுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா ஜோம் பண்ணக்கூடான்றாங்க, ஆராதனை பண்ணக்கூடான்றாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடான்றாங்க, ஊழியம் செய்யக்கூடான்றாங்க, சுவிசேஷம் சொல்லக்கூடான்றாங்க, சபை கட்டக்கூடாதுன்றாங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயாவா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ண ஜெபம் பத்தாது, நாங்க பண்ண பிரசங்கங்கள் பத்தாது, எங்களுடைய விசுவாசம் பத்தாது. இன்னும் விசுவாசிப்போம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் பைபிள் படிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் ஊழியம் செய்வோம். சொல்லுங்க இன்னும், சத்தமா சொல்லுங்க இன்னும். நேற்று இருந்ததை விட இன்னும், போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும். என் ஜபத்தில் நான் திருப்திப்பட, என் வேத தியானத்தில் திருப்திப்பட, ஊழியத்தில் திருப்திப்பட. ஆண்டவரே மாட்டேன்னு சொல்லாதவங்கெல்லாம் பாருங்கப்பா தோத்துறோம். ஜபத்தில் திருப்திப்பட, ஊழியத்தில் திருப்திப்பட, விசுவாசத்தில் திருப்திப்பட. இந்த 19 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதில் நாங்கள் திருப்திப்பட மாட்டோம். என்ன அற்புதத்தை பார்த்துருந்தாலும் அதில் நாங்கள் திருப்திப்பட மாட்டோம். எங்கள் ஜபங்களில் திருப்திப்பட மாட்டோம், எங்கள் உபவாசங்களில் திருப்திப்பட மாட்டோம், எங்கள் மன்றாட்டில் நாங்கள் திருப்திப்பட மாட்டோம். இன்னும் மன்றாடுவோம், இன்னும் ஜெபிப்போ, இன்னும் ஆராதிப்போ, இன்னும் உழைப்போ, இன்னும் உபவாசிப்போ. ஏனென்றால் எங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு இனித்தான் இனித்தான் இனித்தான் வருகிறான்.
1: திருப்தியிலிருந்து வெளியே வா. தோத்திரம். இன்றைக்கு ஒரு தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:11 சொல்லும்போது, தோத்திரம், நீதி செய்கிறவன், அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்புறம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அது நம்ம சேர்த்துக்கலாம், ஜெபிக்கிறவே, பைபிள் படிக்கிறவே, ஏற்கனவே படிக்கிறதா, பட் அதில் திருப்தி பட்டு என்ன செய்யாத, நிற்காத, இன்னும் என்ன செய், படி. அல்லேலூயாவா. 10 வரைக்கும் படிச்சுட்டு, நான் 10 வரைக்கும் படித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஓ, 10 வரைக்கும் படித்திருக்கிறேன், ஓ 10 வருடங்களாக படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போண்டா சொல்லத்தான் போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இப்போ அந்த வேலை தான் கிடைக்கும், ஆமேனா. 10 படிச்சுக்கிட்டே என்ன முடியும், 10 வரைக்கும் படித்தா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி. ஐஏஎஸ் படித்தாலே தோத்துறா ஃபைலும் கைமா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படித்தவன், டாக்டர் படித்தவன்லாம் பாவம் பரிதாபமா தோத்துறோம். ஏன்னா டாக்டர் படித்தா இப்போ பொழைச்சிக்கலாம், தோத்துறான், குடும்பத்துக்கு ஒரு ஊசி போட்டு. அல்லையிலே சொல்லுங்க, அப்படி தோத்துறான். அப்படியே இப்போ நம்ம படித்தவங்கள்லாம் அவ்வளோ தூரம் படித்தவங்களே என்ன பண்றது, ஏது பண்றது தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அல்லேலூயாவா. 10 படித்தேன் நான் அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா அதான் ஆளுகளை பாரு. அல்லே சொல்லுங்க, திருப்தியிலிருந்து வெளியில 11 போ. திருப்தியிலிருந்து வெளியில வா. 10 11 11 12 12 பிறகு காலேஜுக்கு போ, படிச்சுக்கினே இரு. அல்லே சொல்லுங்க, அப்போ போய்கினே இருவா. நாமளே சந்தோஷத்தை பார்த்த சந்தோஷப்பட்டு திருப்தி பட்டு நின்றக்கூடாது. நம்மளை சங்கடப்படுத்துறவங்கள் நிமித்தமும் நம்ம ஜபத்தையும் மற்ற காரியத்தையும் நிறுத்திடவும் கூடாது. அல்லேலூயாவா. இந்த மார்க்கு 5 யவீர் ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். யவீர் ஸ்டோரி மார்க் 5:22 அந்த சம்பவம் அழகாக எழுதியிருக்கோம். கவனிக்கணும், படிச்சிருந்தா ஈஸி எனக்கு பிரசங்கத்துக்கு தோத்துறோம். அவன் அவன் மக மரண அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பா, இயேசுநாதர் வருவாரு யவீரு. அப்புறம் என்ன ஆயிடுனா ரொம்ப நேரம் ஆகி போயிடும். இந்த கேப்பில் 12 பெரும்பாடோடு இருந்த ஒரு அம்மா வந்து சுகமாயிருவா. இந்த டைம் காலதாமதம் ஆன இந்த கேப்பில் அவன் மக நெஞ்சிருவாங்க, மறிச்சு போயிடுவா, மறிச்சு போயிடுவா. வந்ததே இயேசுநாத கூட்டு போகணும்னு தான், மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, டைம் ஆகிப்போச்சு, நேரம் ஆகிப்போச்சு. அந்த கேப்பில் பொண்ணு இறந்து போயிடுவா. அப்போ 35 படிச்சிங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் வந்து யவீர்கிட்ட சொல்லுவாங்க, போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நம்முடைய குமாரத்தை என்ன செஞ்சிட்டா, மறிச்சிட்டா, தோத்துறோம், இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், தோத்துறோம், வாங்க அடக்காரா, நீத்தான் நம்ம என்ன செய்யணும, செய்யணும், வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, கமான் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ இயேசுவோட பார்த்து சொல்லுவார், என்ன சொல்கிறான் உன் சொந்தக்காரன், என்ன சொல்கிறான், அவன் யார் மச்சானா, இந்த பக்கத்தில் நிற்கிறானே, தோத்துறான், போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை பார்த்ததெல்லாம் போதும், அவரை தேடி வந்ததெல்லாம் போதும், அவர் சமூகத்தில் நின்னதெல்லாம் போதும், அவர்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், அவரை கழட்டி விட்டுரு, தோத்துறான், அவர் இனிமேல் வேண்டாம், நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்கிறானா. நான் சொல்கிறேன் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் உனக்காக தீர்மானிக்கப்பட்டது வருது வருது. மறிச்சிட்டாளா உன் மக, அல்ல சொல்லுங்க அப்பா, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா. நிறைய டைம் நாமளும் அப்படித்தான், முடிஞ்சிச்சு, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பில்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சும்மா 75 கிழவனுக்கு புள்ள பிறக்குமா, உங்க ஊர்ல பிறக்கும் போல ஒரு சைஸாவே பாக்குறீங்க, 75 கிழவனுக்கு புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்கா, 65 கிழவிக்கு புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்கா. அவங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன்னை பெரிய அவர் சொன்னால் அவர் கட்டளையிட நீங்களும் நானும் திருப்தியில நிக்காம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா
2: கண்டிப்பா. ஏப்பா ஆபிரகாமே, நீ இஸ்மவேல்ல திருப்திப்பட்டி, சாரி எலியேசர்ல திருப்திப்பட்டினா ஈசாக்கு அதுல என் பிளானு, அதுல என் பிளானு. ஏன் உனக்கு தெரியாது ஆபிரகாமே, உனக்கு தெரியாது அந்த ஈசாக்கு கண்டிப்பா பிறந்தே ஆகணும். ஏன்னு கேக்குறியா? அந்த ஈசாக்கு யாக்கோபுங்கிற ஒரு புள்ள பிறக்கணும். அந்த யாக்கோபுக்கு 12 ஆம்பளை புள்ள இருந்தாலும் அதுல ஒரு புள்ள யூதாவா இருக்கணும். அந்த யூத கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் இரட்சகர், மேசியா இயேசு இந்த பூமியில உதிக்கணும். இதெல்லாம் என் மாஸ்டர் பிளான். சரியா? ஆமேனா? சும்மா பாக்குறதுல திருப்தி பட்டுக்கிட்டு அப்ப கோர்ட்டை விட்டு தூங்கி நினைச்சியாத இருக்காத. கம் அவுட், வெல்லவா. எத்தனை நல்ல கத்தர். ஹல்லேலூயா. எலியேசர் சாதாரண இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். எலியேசரே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அது வல்ல தீர்மானிக்கப்பட்டது. இனித்தான் இனித்தான் இந்த ஊழியத்தில் தோத்திரம். இதுவரை பார்த்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தோத்திரம். ஒரு எலியேசர்னு வச்சுக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் திருப்திப்படக்கூடாதுன்னு பாஸ்டரை பார்த்து தோத்திரம். தேவன் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, அல்லே சொல்லுங்க அப்போ, இவர்களில் நீங்கள் திருப்தி படாதிருங்கள். அல்லே சொல்லுங்க அப்போ, இவர்கள் சிறந்த ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இவர்கள் மூலமாய் உங்களுக்கு மனித ஒத்தாசைகளை தேவன் தந்திருக்கிறார். இவர்கள் மூலமாய் மகிழ்ச்சிகரமான வெற்றியை தேவன் உங்களுக்கு பல முறை கொடுத்துருக்கிறார். இவங்க மூலமாக உங்கள் மனம் விரும்பினதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார். பட் இது மட்டும் அல்ல, 2020 இனித்தான் இனித்தான் இனித்தான் இனித்தான் குறிக்கப்பட்ட ஈசாக்கு, வாக்குறைக்கப்பட்ட ஈசாக்கு பரலோகம் பிளான் பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். ஆமேனா? சில ஆளுகளுக்கு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, யாப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்டா, அதுலேயும் திருவிருந்துக்கு வந்துடுறது. அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிட்டா, இன்னமும் பயங்கரமா கத்தரை தேடிட்ட மாதிரி ஒரு நினப்பு, நினப்பு பிழப்ப என்ன செய்யுமா? கெடுக்குமா? இங்கேயும் தெரியும் போல தெரியுது. அல்லேலூயாவா. அடுத்த 3 வாரத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், கர்மாந்தரம், கல்யாணம், காதுகுத்து, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். சிலர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டா அதை சொல்றது கூட தெரியாது. அது நான் கல்யாணம் பண்ண விதத்தில் என் மனைவியோட சித்தப்பாவுக்கு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்ல, அந்த வீட்டில் அவங்க கூட பிறந்த உன் கொதவளையை நெரிச்சு கொல்ல. அல்லையிலே சொல்லுங்க அப்பா, இப்படி ஒரு ஒரு அந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பவே சொல்கிறதுக்கு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு புசுக்கு புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு என்ன செய்யறது, போகிறது. போ, யார் வேணாண்ணா? அது ஞாயிற்றுக்கிழமையா போகணும், ஆராணியை கட்டடிச்சுட்டா போகணும், உதவளை நெரிச்சு கொல்ல. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் ஒன்று சொல்லவா? ஐயோ, அதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமைய கட்டடிக்கிற குடும்பம் உருப்படாது, ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. நான் உங்களை சொல்ல, பொதுவாக சொன்னேன். அல்ல சொல்லுங்க அப்போ, யோ நாங்கள் தான் யாது அப்படின்னா, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். கைய வேர்த்து அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட என்ன செய்யாத, திருப்திப்படாத. அல்ல சொல்லுங்க அப்போ, சர்ச்சில் வாலிபர் கூட்டம் இருந்தா தோத்துறோம், நீ வாலிபனா இருந்தா போயே ஆகணும். அல்ல சொல்லுங்க அப்போ, சர்ச்சில் ஆண்கள் கூட்டம் இருந்தா நீங்க ஆம்பளண்ணா. அல்ல சொல்லுங்க அப்போ, அதாவது ஆண்கள் கூட்டத்துக்கு சொல்றியா, ஆண்கள் கூட்டமா இருந்தா நீங்க ஆம்பளண்ணா, அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும், போகணும். தோத்துறோம், பெண்கள் கூட்டமா போகணும். ஆமேனா? சோஸ்திரம். அதுக்கு தான் சர்ச்சில் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, சும்மா ஏதோ ஒரு நாளில் ஒரு சிறப்பு கூட்டத்தில் எழுப்புதல், தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அப்படின்னா 3 வாரம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சபையில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. தோத்துறா திடீர்னு வந்து ஃபயர் ஃபயர் ஹூ ஆ எழுப்புதல் இந்தியாவிலே வருவதாக அவர் சொல்வார். உன்னை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் எழுப்புதல். புரியல? இன்னைக்கு நம்ம வேலையே அதுதான், தோத்துறேன் திடீர்னு ஃபயர் வரும், திடீர்னு எழுப்புதல் தாட்டு வரும், அதுக்கப்புறம் பைபிளே தொட மாட்டோம், ஜெபமே பண்ண மாட்டோம், தொத்துறோம், சர்ச்சுக்கே வர மாட்டோம். ஆமா, பரிசுத்தமா அது எங்க கிடைக்கும் நல்ல சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கிறது. நோ நோ நோ, ஒரு நாள் ஆராதனையில திருப்தி படாதீங்க. நீங்க ஒரு மணி நேரம் ஜபிக்கிற ஆளா இருந்தா வாழ்த்துக்கள், ஆனா அந்த ஒரு மணி நேரம் ஜபத்துல திருப்தி படாதீங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் படிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ரெண்டு அதிகாரத்துல திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற பரிசுத்தத்துல திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற நீதியில திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற உண்மையில திருப்தி படாதீங்க, இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா அதுல திருப்தி படாதீங்க, ஆண்டவருடைய காரியங்களில திருப்தி படாதீங்க. திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் போகிறது. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், தோத்திரம். ஆமா, நீ தண்ணி குடிச்சுக்க, தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். முதல்ல திருப்தியிலிருந்து என்ன செய்யணுமா, வெளியே வரணும், தோத்திரம். ஆமா, அவனை பார்த்து அவன் உள்ள இளையச இளையசன்னா அவனை வெளில கூப்பிட்டான். வர, வானத்தை பாரு, அப்படியே பார்க்கலாம். என்ன தெரியுது, ஒரே நட்சத்திரமா தெரியுது. ஆண்டவரே என்னடான்றார், சோத்திரம் நட்சத்திரத்தையா என்னடா என்றா. நூறு, நூத்தி பத்து, நூத்தி நாற்பது, இருநூறு, ஐயோ எண்ணூறு, ஐயோ ஆயிரத்தி இருநூறு. என்னால முடியல சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு கீழே குனிறானா. என்ன தெரியுது, மண்ணு எண்ணு. அல்ல சொல்லுங்க அப்பா, இதுக்கு அதுவே பரவாயில்ல போலே. அல்ல சொல்லுங்க, வானத்தை பார்த்து எண்ணுன்றாரு, எண்ணி மண்டை வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சா. இப்ப மண்ணை எண்ணு, முடியல முடியல முடியல. உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும், ஒருவனாலும் ஒரு காலமும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, ஒரு பெருக்கத்தை, எக்ஸ்டென்ஷன். ஐ வாண்ட் டு சே எ ப்ராஃபசி, ஐ வாண்ட் டு சே எ ப்ராஃபசி. தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற, உங்களுக்கு தரப்போகிற உச்சிதங்களை, நன்மைகளை, அறுவடைய ஆத்தும பெருக்கத்தை ஒருவராலும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க கற்பனை சக்திக்குள்ள எட்ட முடியாத அளவுக்கு, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு, God is going to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. இந்த பாப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், பயன்படுத்துவாரெல்லாம் தெரியும், இந்த ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்வாரெல்லாம் யோசிச்சிருக்கோம், பட் இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் ஐயோ அப்படின்னு சொல்கிற நாட்கள் வருகிறது. பெங்களூர் சிட்டி அல்ல சொல்லுங்க. அப்போ கற்பனை கெட்டாத எழுப்புதலை பார்க்க போது, இந்த சிட்டிக்காக கர்த்தர் குறித்திருக்கிறது வருகிறது, தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. சபையே, உன் திருப்தியின் நிலையிலிருந்து வெளியே வா. சோத்திரம். ரெண்டாவது இஸ்மவேல் எடுத்துக்கிறோமா, ஆதியாமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவலமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும், சொல்லுங்க, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். பழைய விடியும்பாரு, மிகவும் திரளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயா, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும், ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட எவ்வளவு டீப்பா பேசுறார் பாருங்க. ஒண்ணே நம்ம ஐயா, யாரு, ஆபிரகாம் ஐயா. 17 வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஆமா 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19 அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நல்லா கவனிக்கணும், ஏற்கனவே ஆதியாகமம் 12:2 வசனத்துல சொல்லிட்டார், அப்புறம் 12:7 சொல்லிட்டார், தோத்திரம். இப்படி பல முறை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் எலியாசர் எலியாசர் எலியாசர்னே இருந்தார், அப்புறம் இடைச்சொருகளா ஆகாரம்மா உள்ள கிராஸ் ஆன உடனே, தோத்திரம், இஸ்மவேல் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இஸ்மவேல் வந்த உடனே எலியாசர் நிப்பாட்டிட்டு இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் வயசு எத்தனை வச்சு 99 அம்மாவுக்கு 89 கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப ஆண்டு விடுற மாதிரி இல்லை. பழையபடி ஆபிரகாம்ட்ட வர்றார். ஆபிரகாமே தோத்திரம், நான் சொன்னது சொன்னது தான். உனக்கு 99 இருந்தாலும் பரவாயில்ல, கிழவிக்கு 89 இருந்தாலும் பரவாயில்ல தோத்திரம், நான் பிளான் பண்ணது பண்ணதான். உன்னை மிகவும் திரளாக என்ன செய்ய போறேன் சொல்ல மாட்டீங்களே, பெரிய பண்ண போறேன் தோத்திரம். ஆமா, உன் மனைவி நீ சாராயின்னு கூப்பிடாது, சாராள்னு கூப்பிடு. ஏன்னா அவளுக்கு ஜாதிகளுக்கு தாய், அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க தோன்றுவார்கள். ஆமா, கண்டிப்பா ஒரு குமாரனை நான் தருவேன். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு, நம்மள மாதிரியே இருக்காரு ஆபிரகாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா தோத்திரம், எப்ப பார்த்தாலும் இதே உங்களுக்கு வேலையா போச்சு தோத்திரம். வர்ற நேரமெல்லாம் அதை செய்வேன் இதை செய்வேன், இப்படி ஆக்கா அப்படி ஆக்கா அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு. 100 கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தோத்திரம், 90 கிழவிக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்றான். பிள்ளை பிறக்குமோவா ஏண்டா தோத்திரம், நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட நீ பேசுறன்னே தெரியாம நிறைய டைம் நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயாவா. அன்ஃபிட்ன்றான், அது வாய்ப்பே இல்லை, நான் அன்ஃபிட்டு. 100 அவளுக்கு, 90 ஆபிரகா உனக்கு ஒன்று சொல்லவா, இப்போத்தான் நீ அன்ஃபிட்னு உனக்கு தெரியுதா? இல்லை கேட்க, உனக்கு 100 உன் மனைவிக்கு 90 உனக்கு இப்போ தான் அன்ஃபிட்னு தெரியுதா? ஒன்று உனக்கு சொல்லவா, நான் உன்னை செலக்ட் பண்ணும் போதே நீ அன்ஃபிட்டு தான், நீ அன்ஃபிட்னு தெரிஞ்சுதான் உன்னை செலக்டே பண்ண. ஏதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமேனுங்களா? 75 உன்னை கூப்பிட்டனே, அப்ப என்ன 7 புள்ளைய இடுப்புலயா வச்சிருந்தா உன் மனைவி? டே ஸ்டாலி கண்ட்ரோல் பண்ற. ஹலோ சொல்லுங்க அப்போ. சும்மா சில ஆளுங்க அப்படித்தான், கத்தர் 1000 பேசட்டும். ஆமா, இவங்க ஒரு பிளான் பண்ணிடுறது, தீர்மானம் நான் பண்ணிட்டேன். இஸ்மவேல் தான், நீர் ஈசாக்குங்களாம், நீர் அதை சொல்லலாம், நீர் இதை சொல்லலாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இஸ்மவேல் தான், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஹலோ சொல்லுங்க அப்போ. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை, நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நம்மள மாதிரியே. அல்லையா சொல்லுங்க அப்பா. தீர்மானத்தோடே இருக்கிறது, என்ன தீர்மானம் கேட்குறீங்களா? ஒரு பிரசங்கத்துக்கும் நான் கீழ்படிய மாட்டேன். அல்லேலூயா. என்ன பேச மாட்டே ஜெபமா? நானா பண்ண மாட்டேன். பைபிளா? நானா படிக்க மாட்டேன். சர்ச்சுக்கா? நானா வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் சரியான நேரத்துக்கா? சுத்தமாக முடியாது. பாட்டு நேரத்தில் பாட்டு பாடமாட்டேன், கையை தட்ட மாட்டேன், காணிக்க போட மாட்டேன், தசமாகம் கொடுக்க மாட்டேன், லவ்வ நிறுத்த மாட்டேன். அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. இன்னும் பேச மாட்டேயே, நான் ஏதாவது தப்பா தவறா சொல்கிறேன்னா? அல்லேலூயாவா. ம், 1000 பிரசங்கம் கேட்டாலும் நானாகவே இருப்பேன். நல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஞானசானமா? ஏற்கனவே 7 ஆகி போச்சு, எடுக்கல, இனிமே எடுத்துருவேன் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிறது யாரு? அந்த பொம்பளையவா, மாமியாலையா, மருமகளையா? மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயாவா. ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வெளியேற்று. அல்ல சொல்லுங்க அப்பா. இந்த இஸ்மவேல கிளப்பு. அல்ல சொல்லுங்க அப்பா. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ்மவேலை வச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஈசாக்கு இடைஞ்சலு. அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டேன் இஸ்மவேல் தான் சொல்றீங்கள, அந்த தீர்மானத்தை என்ன செய்ய, என்ன செய்ய, வெளியேற்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன சொல்ல மாட்டீங்க? சில போய் பேசுவாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. நான் போய் பேசிக்கொண்டு தான் இருப்பேன், நான் பொறாமை பட்டுக்கொண்டு தான் இருப்பேன், நான் பெருமையோடு தான் இருப்பேன். நான் உங்கள் விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு வரமாட்டேங்க. இல்லை சொல்லுங்க அப்பா. சில தீர்மானம், புருஷன் சொல்கிறத கேட்க மாட்டேன், பாச சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்போது சொத்துறா உங்கள் உள்ளத்துக்குள்ளே பாவியான பேசுவார், கரெக்டாக சொல்கிறான் பார், கரெக்டாக சொல்கிறான் பார் சொத்துறா. நீ சில விஷயத்தில் தீர்மானமாக இருக்கிறவாரு, 7 வந்து இன்னும் கீழ்ப்படிய மாட்டேவாரு. ஆமேன். சில ஆளு ஞானசானம் எடுக்கிறதே கிடையாது, அதில் ஒரு தீர்மானம் கேட்டால் சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா, இன்றைக்கு என்னோடு கூட நீ எங்கே இருப்பாய்? பரதேசில் இருப்பாய், வித்தவுட் டேக்கிங் பேப்டிசம்

அல்லேலூயாவா. அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் இறங்காங்க. அதனால அவனுக்கு ஞானஸ்தானம் எடுக்க முடியல, அவன் அப்படியே எடுத்துக்கிட்டார். எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யாரையாயிலும் ஒருத்தரை சிலுவையில் அறிஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தோத்துறான் தீர்மானத்தோடையே இருக்கிறது. சில ஆளுக பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். முகத்தை அது என்னன்னே புரியல. அல்லே சொல்லுங்க அப்பா, ஏன் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கப்படாதா? பிரசங்க யாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. தீர்மானம் போட்டோம் நல்லா எடுங்க. அல்லேலூயா. தீர்மானத்தை வெளியேற்று. அல்லேலூயாவா. உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தோத்துறோம், தீர்மானமா இருக்கிறீங்க. பல முறை பிரசங்கம் கேட்டும், ஆமாம் இந்த கோலியாத்து ஆவி சொல்லவா, கோலியாத்து நம்ம என்ன செய்கிறோம், கோலியாத்தின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம். உன் முன்னிப்பா இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால் கோலியாத்தின் மேலே உடைய அக்னி இறங்கட்டுமானவரே, கோலியாத்து தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதாக, அப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம்ல. ஆனால் கோலியாத்து எங்கே இருக்கிறான்னு சொல்லவா. இப்போ கோலியாத்து ஸ்பிரிட் எப்படின்னு கவனிப்போம். அவன் டெய்லி வந்து நிற்பான் யுத்த காலத்தில், வந்து நின்று என்ன சொல்லுவான், தோத்ரா ஆமாம், யாருங்கே ராஜா, யார் சவுலா, வர சொல்லுங்கள், யோனத்தான் ராஜகுமாரனா அனுப்புங்கள், அப்னேர் படைத்தலைவரா வரட்டும், யுத்த வீரர்களில் எவனை வேண்டுமானாலும் அனுப்புங்கள், என்னை மேற்கொள்ள முடியுமா பார்ப்போம். இதான் கோலியாத்து. அல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப நாம சர்ச்சுக்கு வந்துடுறோமா பாஸ்டர், இந்த வாரம் உங்க பிரசங்கமா பண்ணுங்க பாஸ்டர், இந்த வாரம் அந்த பாஸ்டரா பண்ணட்டும் பாஸ்டர், இன்னைக்கு மாயவரத்திலிருந்து ஒருத்தரா வரட்டும் பாஸ்டர், திங்களும் செவ்வாயும் தூத்துக்குடிக்காரரா வரட்டும் பாஸ்டர், எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் என்ன மாத்த வாய்ப்பு. இப்ப கோலியாத்து எங்க இருக்கான், எங்க இருக்கான், யார போடணும், அல்ல சொல்லுங்க அப்பா. ஹலோ, தீர்மானமா இருக்கிறோம்ல சில விஷயத்துக்கு, பரிசுத்தத்துக்கு திரும்பவே மாட்டேன், உபவாசம் பண்ணவே மாட்டேன், ஜெபத்துக்கு வரவே மாட்டேன், தோத்துறோம் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நீங்க தீர்மானமா இருக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா உங்க நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியாதா, நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க. சில ஆளுங்க சொல்கிறது, நான் நான் நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன பண்ணுறேன், நான் அப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேன். அப்படின்னா கீழ்ப்பாக்கத்தில் தான் இருக்கணும். அல்ல இல்லை சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழ்ப்பாக்கத்தில் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் என்ன செய்கிறோம் என்ன வைக்கிறோம்னு என்ன செய்யாதே தெரியாது. நீங்கள் என்ன அதுவா இல்லை இல்லை அல்ல இல்லை சொல்லுங்க அப்பா. இப்போ நம்ம செய்கிறது நமக்கு தெரியும்ல, இப்ப ஆண்டூர் பேசுறாருல, உணர்த்துறாருல, ஒருவேளை எதிர் வீட்டு ஜன்னலா கூட இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. தீர்மானமா அந்த ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்கிறது. என்னடா அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்றாரு, அடுத்து ஏமாற்றின்னு சொல்லுவார் போலன்னு சிலர் யோசிக்கிறீங்கல்ல, அதுவும் தான் சிலர் யோசிக்கிறாங்க. என் விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை, அதுவும் தான். அல்ல இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா, அந்த தீர்மானங்களை இன்றைக்கு என்ன செய்யுங்கள், வெளியேற்றுங்கள். தேவன் விரும்பாத மாம்ச தீர்மானங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்மவேலை குறித்து பார்த்தா கலாத்தியர்ல தோத்திர 4:29 வசனத்துல படிக்கும் போது பவுல் சொல்றாரு, அவன் ஆவியின்படி பிறந்தவன் இல்லை, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். தோத்திர யார் ஆவியின்படி பிறந்தவன், ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் யாரு, மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்போ மாம்சத்தின்படி நாம பிறப்பிக்கிற சுபாவங்கள், பொறாம, எரிச்சல், கசப்பு, விரோதம், இச்ச, பெருமை, சொத்துறோம், பொய் சொல்றது, தேவன் விரும்பாத அசுத்தங்கள், இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வெளியேற்ற சொல்லுகிறார். அப்படி வெளியேற்றினால் தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறா. எதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றணுமோ, எதை நம்ம உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமோ, எதை நம்முடைய சிந்தனையிலிருந்து தூக்கி எறியணுமோ, எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும், இப்போ ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அது ஒரு இடமோ, அது ஒரு நபரோ, அது ஒரு சுபாவமோ, அது ஒரு பார்வையோ, அது ஒரு இச்சையோ, அது எந்த காரியமாக இருந்தாலும் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார், அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுங்கள். தேவாலயமாகிய உங்கள் சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுங்கள், உங்கள் சிந்தனையிலிருந்து வெளியேற்றுங்கள், உங்கள் பார்வையிலிருந்து

0: இருந்து வெளியேற்றுங்கள்.
1: தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்திரம். கடைசியா சொன்னேன், திகைப்பின்றி செயல்படுங்கள். ஹல்லே சொல்லுங்க. அப்போ முதல்ல சொன்னேன், தோத்திரம், திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். ரெண்டாவது சொன்னேன், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றார், திகைப்பின்றி என்ன செய்யணும்? செயல். சாராளமா மூணாவது பாயிண்ட், நான் சாராளமா வச்சுதான் சொல்லுவேன்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம ஆதியாகமம் 12 அதிகாரத்திலேயே பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே 4 வசனத்தில் சாராளம்மா ஆபிரகாமோடு சேர்ந்து புறப்பட்டு என்ன செய்தாள்? போனாள். அவ தான் மனைவி. ஆண்டவர் இப்போ கூட நம்ம வாசித்த அந்த 17 அதிகாரத்தில் சொல்கிறார், உன் மனைவி சாராள், அவளாலே நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் என்ன செய்வேன், அருளுவேன். அவ தான், அவன் மூலம்தான் உனக்கு என்னது, சந்ததி, ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் வேலையை பாருங்க, இவர் கிளம்பி 12 அதிகாரத்தில் புறப்பட்டு வர்றாரா, 12:10 அதுலேருந்து படிச்சிங்கன்னா, எகிப்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? எகிப்துக்கு. அங்கே பார்வோன் இருப்பார், கூட வாங்க புரியும், பார்வோன் இருப்பார். உடனே ஆபிரகாமுக்கு பயம், ஆச்சாடி தோத்திரம் சாராள், நீ ரொம்ப பார்வைக்கு அழகான பொம்பளை, ஐயோ தோத்திரம் பார்வோன் கண்ணில் சிக்கின, என்னை கொண்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தோத்திரம். ஆமாம், அதனால் ஒன்று செய், என்ன செய், என்னை வந்து உன் சகோதரன்னு சொல்லிட்டேனா என்னை விட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான், என்ன புருஷன்னு சொல்லிட்டேனா என்ன கொண்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதா, ஆனா என்ன காப்பாத்தணும்னா என்ன பிரதர்னு சொல்லு, ஹஸ்பண்ட்னு நெஞ்சிராத, சொல்லிராத. சாராளம்மாவும் பயங்கரமான கிழவி அல்லே சொல்லுங்க. அப்போ புருஷனை அவ்வளவு நேசிச்சிருக்கா தோத்துற. இப்ப நம்ம ஊர் சாராளம்மா என்ன சொல்லியிருப்பா, நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் ஒரு மீசை தோத்துற, இவனை சகோதரன்னு சொல்லணுமா, உயிரோட விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிருவான தோத்துற. ஆமாம், என்னை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதானே, அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீ என் புருஷன்னு சொல்றேன், அவன் உன்னை போட்டு தள்ளட்டும், அதுக்கு போற தூக்கிட்டு போட்டு. ஆனா சாராளம்மா அப்படி சொல்லலை அல்லையில சொல்லுங்க. ஏன் ஆபிரகாம் அப்படி பண்றாருன்னா, பார்வோனுக்கு இவருக்கு என்னதே பயம் அல்ல சொல்லுங்க. அப்போ திகைப்பின்றி செயல்படுங்கள் அல்ல சொல்லுங்க. அப்போ பயம், திகைப்பு, பார்வோனை பார்த்த உடனே பயம். அதனாலதான் இங்க பிளேட்டை மாத்துறாரு தோத்திரம். சாராள தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்த விரும்புறார். ஆமென். இதே மாதிரி ஆதியாகமம் 20:2 வசனம் படிச்சீங்கன்னா, அங்க கேராரூரின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் ஒரு பெலிஸ்திய ராஜா, அங்க போயிருவாங்க. அங்க போனே இதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுவார், அங்க காப்பாத்தினில பார்வோண்ட காப்பாத்தினில, அதே மாதிரி அபிமேலே கிட்ட என்ன செய்ய, காப்பாத்து தோத்துறோம். ஆபிரகாம் வேலையே நல்லா கவனிக்கணும் தோத்துறோம். பார்வோனை பார்த்தா பயம், அபிமேலேக்க பார்த்தா பயம். ஆனா ஆண்டவர் இவ தாண்டா உனக்கு தோத்துறோம், இவளை பாடுறா, அவளை பார்த்தா ஈசாக்கு வந்துருவாண்டா அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படின்னா சாராளமாவை பாக்குறதே இல்லை, முடிஞ்சா பார்வோனை பார்க்கறது, இல்லட்டா அபிமேலேக்க பார்க்கறது. ஆமே இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆகார பார்க்கறது. யாரை பார்க்கறது? ஆபிரகாம் வேலை யாரு? ஆகார பார்க்கறது. அது அந்த அம்மா கிழவி யாரு? சாராளம்மா தான். அப்படின்னா பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அப்பா ஆகார பார்க்கறது. 100 வசனம், 25 ஆதியாகமம் 25 முதல் வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்னும் இன்னொரு மனைவி இருந்தாள். ஆத்தாடி அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த கேத்தூராள் அம்மா எங்க இருந்தான்னே தெரியல அல்ல சொல்லுங்க. அப்பா திடீர்னு 25 புசுக்குன்னு உள்ள வர்றா தோத்திரம். ஆமா, அவளுக்கு ஆர்வுள்ள அல்ல சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல விரும்புறேன், நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் பார்வோனை பாப்பாரு, அபிமலைக்க பாப்பாரு, இல்லனா ஆகார பாப்பாரு, கேத்துராளை பார்ப்பார். சாராளை மட்டும் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். அல்ல சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கும் தீர்மானிக்கப்பட்டது வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா. நம்மளை பயமுறுத்துகிற சில பார்வோன்கள், சில அபிமெலேக்குகள் தேசத்தில் இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, நம்மளை பயமுறுத்துற பார்வோன்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன சத்தமே காண, ஆச்சாடி தோத்துற. ஆமா, அபிமெலேக்குகள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வையில என்ன?
0: ஐயோ பயமுறுத்துறாங்களே மேல இருந்து. அலையில சொல்லுங்க அப்போ பயமுறுத்துறாங்களே பயமுத்துறா பார்வோன் பார்வோன் பார்வோன் பார்வோன் அபிமேலேக் அபிமேலேக் ஐயோ அபிமேலேக் ஐயோ பார்வோன் தோத்துறோம் ரெண்டு பேர். அலையில சொல்லுங்க அப்போ ரெண்டு பேர். ஆமேன் சொல்லுங்க அப்போ ஆமேனா. பயமுறுத்துறாங்களே தம்பிமார் விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. அல்லையே சொல்லுங்க அப்பா பயமுறுத்துறாங்களே நான் வந்து பார்வோனி அபிமேலேக்கின்னு சொல்கிறேன். அல்லையே சொல்லுங்க அப்பா ஐயோ இந்த ரெண்டு பேரும் படாத பாடுபடுத்துறாங்களே படாத பாடுபடுத்துறாங்களே அப்படின்னு அந்த பார்வோனி அபிமேலேக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பாதகமான விஷயம். இன்னொன்று ஆகாரு அல்லனா கேத்துராள் இவங்க ரெண்டு பேர் யாரு? சாராள பார்க்கக்கூடாதபடி சாராள் மூலமா ஈசாக்கு வரக்கூடாதபடி தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடி நம்மளை டைவர்ட் பண்ற அல்ல சொல்லுங்க அப்பா வேறு கோணத்துல நம்மளை இழுக்கிற நம்மளை கவர்ந்து இழுக்கிற கவர்ச்சித்து இழுக்கிற சில சில சில நபர்கள் அல்ல சொல்லுங்க அப்பா உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். அல்ல சொல்லுங்க அப்பா அது சிக்குது. அல்ல சொல்லுங்க அப்பா ஆமாம் சில ஆகாரையே பார்த்துட்டுருக்குறது சிலர் கேத்தூராலையே பார்த்துட்டு சிலர் அந்த சோ அண்ட் சோவே பார்த்துட்டுருக்குறது. அவன் வருவானா? அல்ல சொல்லுங்க அப்பா அவள் வருவாளா? ஹல்லேலூயா. பச்சைக்கலை செங்கிச்சான் மஞ்சக்கலை செங்கிச்சான். அல்ல சொல்லுங்க எதிர்வெட்டி ஜன்னல் ஹல்லேலூயா. அந்த பிரதர் இந்த பிரதர் தோத்திரம் அவங்க அது தோத்திரம் அமேன் ஹல்லேலூயா. அவருக்கு இன்னொரு கல்யாணம் கூட இருக்குது ஆனாலும் பரவாயில்ல. அல்ல சொல்லுங்க அப்பா அப்படின்னு நான் எதையுமே ஓப்பன் ஹார்ட்டாக பேசி பழகிறவன். அல்ல சொல்லுங்க அப்பா திடீர்னு முறைக்க கூடாது. முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா தோத்துறா. ஏப்பா ஆபிரகாமு சாராளை பாடுறானா? நீ என்ன ஆகார பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. நீ என்ன கேத்தூராளை பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லே சொல்லுங்க அப்போ ஆவிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. சபையோட நான் இணைஞ்சா அல்லே சொல்லுங்க அப்போ சபையில் இருக்கிற தரிசனத்தோட சபையில் இருக்கிற திட்டத்தோட சபையில் இருக்கிற தேவனுடைய காரியங்களோட நான் இணைஞ்சா என் மூலமா எழுப்புதல் என்கிற ஈசாக்கு அறுவடை என்கிற ஈசாக்கு அற்புதம் என்கிற ஈசாக்கு ஆசீர்வாதம் என்கிற ஈசாக்கு வந்துகிட்டே இருப்போம். நான் அதை விட்டுட்டு பிரச்சனை கொடுக்குற பார்வோனையும் பிரச்சனை கொடுக்குற அபிமேலைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன். தோத்துறோம். ஐயோ அவன் மூலம் பிரச்சனை இவன் மூலம் பிரச்சனை எலும்புச்சம்பளம் தோத்துறோம். என் வீட்டு வாசல்ல எவ்வளோ வச்சான்னு தெரில. மஞ்சள் கலரில் வச்சிருக்கா அப்புறம் என்ன வெள்ளை கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கு. உன்னை யாரும் எலும்புச்சம்பளத்தை பார்க்க சொல்றா? அல்ல சொல்லுங்க அப்பா சில ஆளுங்க எலும்புச்சம்பளத்தை ரொம்ப பெருசுபடுத்திடுது. எலும்புச்சம்பளம் வச்சிட்டாளே வச்சிட்டாளே ஐயோ அறுத்து போட்டு சூசக்குடி. யாக்கோபு குரோதமான இஸ்ரவேலு குரோதமான நிறைய டைம் அவள் இப்படி பேசுகிறா இவன் இப்படி பேசுகிறா அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அவன் பாரு கல்யாணம் பண்ணிட்டா இவன் பாரு அப்போ கார் வாங்கிட்டான் அவளை பாருதான் புருஷன் கூட போகிறா அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போக முடியும் தோத்துறோம். எதையாயிலும் எப்போ பாரு அவளை பாரு இவளை பாரு அந்த சபையை பாரு இந்த சபையை பாரு அந்த ஊழியக்காரரை பாரு இந்த ஊழியக்காரரை பாரு. நீ ஏன் அபிமேலேக்கையும் பார்வோனையும் நீ ஏன் ஆகாரையும் அதை கேத்துராளையும் பார்க்குற கிழவா? அதாவது ஆபிரகாம சொல்கிறேன். அல்ல சொல்லுங்க அப்பா கிழவா கிழவிய பாரு. அல்ல சொல்லுங்க அப்பா சாராள மட்டும் பாரு. அல்லேலூயாவா? இல்ல நான் 25 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது வாக்குத்தத்தை வந்து இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா எத்தனை வருஷம்? 25 வருஷம். நான் சச்சுக்குள்ள வந்து 25 வருஷம் ஆச்சு. நீ 25 வருஷமா சச்சுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கான சாராள் என்கிற சபையை மட்டுமே பாரு. அல்லேலூயா. இல்ல நான் ஆரம்பத்துல சாராள பார்த்து வந்தான் இப்பதான் ஆகார பாக்குறேன் கோதோளை நடிச்சு கொண்டு விடுவேன். அல்ல சொல்லுங்க அப்பா சாகர வரைக்கும் நீ யாரத்தான் பாக்கணும்? நான் சொல்ற எத்தனை பேர் புரியும் தெரியலையே. சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சாராள நல்லா பார்ப்பாங்க சபையை நல்லா பார்ப்பாங்க ஆராதனை தான் ஊழியம் தான் சபை தான் ஆலயம் தான் தோத்திரம் ஜபம் தான் தரிசனம் தான் சபையோட ரொம்ப மிங்களா இருப்பாங்க. அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனா வர வர வர வர வர வர மாமியா தோத்திரம் அல்ல சொல்லுங்க அப்பா அப்படி மாறி தோத்திரம். சிலர் அதுக்கப்புறம் சாராளை விட்டுறது தோத்திரம் சாராளுங்கிறது சபை சபையை விட்டுறது. எங்கேயாவது ஆகாரம் பார்க்கலாமா எங்கேயாவது கேத்துராளை பார்க்கலாமா? அல்ல சொல்லுங்க அப்பா அப்படின்னு அவங்கள பார்க்க இவங்களை பார்க்க அங்க வாக்க இங்க வாக்க அதம் அவம் அழகுயா. மீண்டும் நீ சாராளுக்கு நேராக திரும்பு. உன் சாராள் சபை. அல்ல சொல்லுங்க அப்பா உன் சபைக்கு நேராக நீ என்ன செய்ய திரும்பு. ரூட் மாறி ராங் ரூட்ல அங்க எங்க போயிருந்தீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் உங்களுக்காகவே தேவன் முன்குறித்து தந்த ஊழியரை, சபைய, ஆலயத்தை, சபையின் தரிசனத்தை பார்த்து அதுக்கு நேரா நீங்க திரும்புங்க, திகைப்பின்றி செயல்படுங்கள். ஹல்லேலூயா. பயமின்றி. பார்வோனுக்கு பயந்தது போதும், அபிமேலேக்கு பயந்தது போதும், சாராளோட சேர்ந்து செயல்படுங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். எழுமி நிற்போமா, ஜெபிப்போம். தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. திருப்தியிலிருந்து வெளியே வா. தீர்மானங்களை வெளியேற்று திகைப்பின்றி செயல்படு. ஆபிரகாமே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். டோன்ட் கிவ் அப் யுவர் சாரா. உன் சாராளை நீ விட்டுறாத, உன் தரிசனத்தை நீ விட்டுறாத, உன் அழைப்பை நீ விட்டுறாத, உன் சபையை நீ விட்டுறாத, உனக்கான ஸ்தானத்தை நீ விட்டுறாத, உனக்கான பொறுப்பை நீ விட்டுறாத, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீ விட்டுறாத. கேத்துராளை பார்த்து, ஆகார பார்த்து, பார்வோனை பார்த்து, அபிமேலேக்க பார்த்து, சாராளை விட்டுறாத, சபையை விட்டுறாதீங்க. ஓ, தரிசனத்தை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க, வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்க. என் ஜெப வாழ்க்கை போதாது. நான் இன்னும் ஜெபிக்க விரும்புறேன், நான் இன்னும் அவரை நெருங்க விரும்புறேன், இன்னும் நான் விசுவாசத்துல வளர விரும்புறேன்.

only what did we pray உம்மை மகிமைப்படுத்துகிறோம் நீ பெரியவர் நீ சிறந்தவர்

நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி நாமம் மகிமை.

கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி.

அவர் சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நட

அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்கள் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்தை நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனை சகோதரியே, நீ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ், இப்பொழுதே ஹல்லேலூயா வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, எஸ், நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயந்தா அநேகர வியாதிக்குள்ள பிடித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு இது சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ, தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரனே, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கத்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கத்த தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கத்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்ன ஆகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கும் எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ் இன்னொரு பாடலை இணைந்து பாட போகிறோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போதப்பா, எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவரே, அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற உலகத்தில், நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோன்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி

தட்டி அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான் சேராம

இந்த நல்ல ஆராதனை வேளைகளே எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க அப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் இந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை அப்பா. எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசன்னத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்மை சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம். ஹல்லேலூயா.

ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உம்மையை சேவிப்போம், உம்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நல்லவர், நல்லவர், நல்லவர், உமக்கு மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம், மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை, ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம்.

0: திருமறையின் மைய பொருளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பழையதும் புதியதும், ஓல்ட் அண்ட் நியூ. வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 3:5-18. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலேயே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைய மனப்பாட வசனம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஓ லார்ட், ஓபன் மை ஐஸ் தட் ஐ மே சீ வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யுவர் லா. திருமறையில் உள்ள இரு ஏற்பாடுகளும் தேவனது இரு உதடுகளாம். பழையதில் புதியது மறைந்துள்ளது, புதியதில் பழையது மலர்ந்துள்ளது. The new is concealed in the old. The old is revealed in the new. ஒன்றில்லாது அடுத்ததை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இரு ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் தெளிவாக புரிந்திருத்தல் அவசியம். ஒரு சில வேறுபாடுகள். 1, பழையதில் நிழல், புதியதிலோ பொருள். அடுத்து, பழையது எழுத்து, புதியதோ ஆன்மீகமானது. 3, பழையதில் திருக்கட்டளைகள் கற்பலகைகளில் எழுதப்பட்டிருந்தன, ஆனால் இப்பொழுதோ கடவுள் அவற்றை மிருதுவான நம்முடைய இருதயங்களில் எழுதிவிடுகிறார். 4, பழையற்பாட்டின் சடங்கு கடுத்த காரியங்கள் புதியற்பாட்டில் ஆன்மீக அர்த்தம் பெறுகின்றன. The ceremonial things of the Old Testament get spiritual meaning in the New Testament. சில எடுத்துக்காட்டுகள். இன்றும் பின்பு நித்தியத்திலும் கிறிஸ்து தமது மக்களுக்கு தரும் இளைப்பாறுதலை ஓய்வு நாள் குறிப்பிடுகிறது. மத்தேயு 11:28 இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு தரும் அந்த இளைப்பாறுதல், இன்று நான் அனுபவிக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலை தான் பழைய ஏற்பாட்டிலே ஓய்வு நாள் நிழலாட்டமாய் போதித்தது. இன்றோடல்ல, இனிவரும் எழுப்புதல் ஒன்று உண்டு. அதைத்தான் எபிரேயர் 4:9-10 வாசிக்கிறோம். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறபடியால்
1: அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்படியானால் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் ஓய்வினால் ஓய்ந்திருத்தல் என்று சொல்வது தேவனுடைய மக்களுக்கு இனி வருகிற காலத்திலே வரப்போகிற பரிபூர்ணமான நிரந்தரமான அந்த இளைப்பாறுதலுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் மூலம் இளைப்பாறுதல், இனி வரும் நாட்களிலே, அதாவது இனி வரும் காலத்திலே, நித்தியத்திலே என்னாலும் அந்த இளைப்பாறுதல், அதற்கு இந்த ஓய்வு நாள் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு எடுத்துக்காட்டு, விளக்கப்பட்ட ஆகாரத்தை, பழைய ஏற்பாட்டிலே சில ஆகார பொருட்கள், சில காரியங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது, இவைகளை நீங்கள் புசிக்கவே கூடாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அவற்றையெல்லாம் ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த அந்த தரிசனத்திலே நீ அடித்து புசி எல்லாவற்றையும் சாப்பிடு என்று சொன்னார். அது எதற்கு தெரியுமா? புறவினத்தாரையும் ஆண்டவரால் பரிசுத்தப்படுத்த முடியும் என்கிற ஆன்மீக சத்தியத்தை விளக்கி காட்டுவதற்காக. இன்னொரு எடுத்துக்காட்டு, பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் உண்டு, ஆலயம், ஆலய பணிமூட்டுகள், இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவ மக்களையும் அவர்களது உடலையுமே அந்த ஆலயம் என்பது குறிக்கும். எனவேதான் புதிய உடன்படிக்கையை மேலான உடன்படிக்கை என்று நாம் சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான கருப்பொருள் கடவுள் கேட்பது, God demands, do this, don't do this, do this, don't do this, இதை செய், இதை செய்யாதே, God demands. ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிரதான கருப்பொருளோ கடவுள் கொடுப்பது, God gives, God offers. இன்று நாம் சட்டத்திற்கல்ல கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம், எனவே நாம் தேவனை துதிப்போம். மறுபடி அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் தேவன் நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கலாத்தியருக்கு பவுல் எழுதினார். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏற்கனவே கிருபையிலிருந்து விழுந்து விட்டனராம். அவ்வளவு ஆணித்தரமாக பவுல் அதை விளக்கினார். ஏன் தெரியுமா? பிரமாணமும் கிருபையும் இணைந்திருக்க முடியாது. லா அண்ட் கிரேஸ் கேனாட் டுவெல் டுகெதர். இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து குடியும் இருக்க முடியாதல்லவா? அதே போல்தான், பழைய துணியை புதியதோடு சேர்த்து தைக்கக்கூடாது, புது ரசத்தை பழந்துருத்திகளில் வைக்க முடியாது. இந்த வேறுபாட்டை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லுவதால் இன்று நமக்கு பழைய ஏற்பாடே தேவையில்லை என்று பொருள் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே சடங்காச்சார சட்ட திட்டங்கள் தவிர்த்து தீர்க்க தரிசனம், சரித்திரம், ஞானவசனம், தட் இஸ் ப்ராஃபசி, ஹிஸ்டரி, விஸ்டம் புக்ஸ், அவையெல்லாம் உண்டு. இவைகளெல்லாம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் உள்ள யாவற்றையும் கிறிஸ்தவர்கள் கவனமாய் படிக்க வேண்டும். ஆனால் அதற்குரிய விளக்கத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தான் கொடுக்க வேண்டும். முழு வேதத்திற்காய் நாம் தேவனை துதிப்போம். இந்த நாளொருமேனி தினசரி தியான நூலிலே 13 பக்கத்திலிருந்து 16 பக்கம் வரை அனுதின வேத வாசிப்பு அட்டைகள் உண்டு. காலையிலும் மாலையிலும் வாசித்து நாம் வேத புத்தகத்தை எப்படி முழுவதுமாக வாசித்து முடிக்க முடியும் என்கிற ஒரு நல்ல வேத வாசிப்பு அட்டவணை. இதை நீங்கள் ஒழுங்காக கிரமமாக நீங்கள் வாசித்து பின்பற்றினால் தினமும் பழையதில் கொஞ்சமும் புதியதில் கொஞ்சமும் கிடைக்கும். அது நமக்கு சமவிகிதமான உணவாகும். அதை நீங்கள் துவங்குங்கள். அருமையான சகோதரி சாராள் நவரோஜி பாடிய பாடலிலிருந்து ஒரு கவி.

கீதம் என்ன அழகாக அவர்கள் அதை பாடினார்கள். வேத புத்தகம் இதுதான் நமது செல்வம், தினமும் அது நமக்கு பரவசம் அருளும். சிஎஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், த பைபிள், த ஹோல் பைபிள் அண்ட் நத்திங் பட் த பைபிள் இஸ் த ரிலிஜியன் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த ஜபத்தோடு எப்பொழுதும் நாம் வேத புத்தகத்தை திறந்தால் ஆவியானவர் தமது வெளிச்சத்தை பக்கங்கள் எங்கும் வீசி இதுவரை நமக்கு புரியாத புதிர்களை எல்லாம் அவர் நம்முடைய சொந்த அனுபவங்களாக்குவார். ஓ லார்ட், ஓபன் மை ஐஸ் தட் ஐ மே சி வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யுவர் லா. மகா பெரிய தேவனே, நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரண்டு ஏற்பாடுகளும் ஆண்டவரே உம்முடைய இரண்டு உதடுகள், ஒன்றில்லாமல் ஒன்று முற்றுப்பெறாது. நீர் எங்களுக்கு நம்பி கொடுத்த எங்கள் மேல் உள்ள மிகுந்த அன்பினாலும் எங்களை நீர் எவ்வளவாக நேசித்ததினாலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வேத புத்தகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் இந்த வேத புத்தகம் தங்களுடைய தாய்மொழியிலே பெறப்படாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டத்தினர் இந்த உலகத்தில் உண்டே ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான இனத்தினர் இந்த உலகத்தில் உண்டே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இவ்வளவு பிரியமாக அன்பாக கொடுத்த உம்முடைய திருவசனத்தை அந்நிய காரியமாக நாங்கள் எண்ணாதபடி தினமும் இது எங்களுடைய இரவு பகலான தியானமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்தல் இல்லை என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. பழையதையும் புதியதையும் மாறி மாறி வாசித்து அதன் நடுநாயகனான இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பைபிளுக்காக, திருவசனத்திற்காக மறுபடியும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அது எங்களுடைய செல்வம், அது எங்கள் சம்பத்து, அதுவே எங்களுடைய பரவசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: குப்பைவாளியை தூக்கிக் கொண்டு குப்பை டிரம் வைக்கப்பட்டிருக்கும் கார் ஷெட் அருகே சென்றாள் ரேவதி. உள்ளே எட்டி பார்த்த பொழுது குளிர்காலம் முழுவதும் சுத்தம் செய்யாத அந்த இடத்தை பார்த்து பெருமூச்சு விட்டாள். உள்ளே நுழைந்த பொழுது அங்கே கிடந்த மண்வெட்டி கணையில் கால் இடறி விழுந்தாள். எத்தனை முறைதான் சொல்லுவது இந்த மனிதனுக்கு என்று புலம்பிக் கொண்டு மனச்சோர்வோடு நின்று கொண்டிருந்த போது, இது மிகவும் முக்கியமான வேலை, உடனடியாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று அடிக்கடி களைப்போடு வீட்டிற்குள் வரும் அவளுடைய கணவனின் முகம் அவள் கண்ணெதிரே வந்து நின்றது. திடீரென்று ஒரு தெளிவான யாரோ உரத்த குரலில் அவளோடு பேசுவது போன்ற ஒரு சத்தம். ஏன், நீயே இந்த இடத்தை சுத்தம் செய்தால் என்ன என்று கடவுளே அவளை பார்த்து கேட்பது போல இருந்தது. உடனே இந்த வேலையை செய்து மாலையில் வீட்டிற்கு வரும் கணவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினால் என்ன என்று நினைத்தாள். கடகடவென்று பொருட்களை எடுத்து வெளியே வைத்தாள், வாரியலை எடுத்தாள், ஒட்டரை அடித்து தரை முழுவதையும் கவனமாக பெருக்கி எடுத்தாள். மேலும் தோட்டத்திற்கு தண்ணீர் போடும் குழாயை கொண்டு வந்து தரையெல்லாம் தண்ணீர் அடித்து நன்றாக தேய்த்து கழுவினாள். மதிய உணவிற்கு பின் வெளியே எடுத்துப்பட்ட அத்தனை பொருட்களையும் நேர்த்தியாக அடுக்கி வைத்தாள். மாலையில் அதை பார்க்கும் கணவனின் முகம் எப்படி பிரகாசிக்கும் என்பதை கற்பனை செய்து கொண்டே எல்லாவற்றையும் அந்தந்த இடத்திலே எடுத்து வைத்தாள். முதலாவதாக அந்த கார் ஷெட்டினுள் நுழைந்த பொழுது அவளுக்கு இருந்த அந்த சோர்வு, எரிச்சல் எல்லாம் எங்கே சென்றது என்றே தெரியவில்லை. நாமும் பல நேரங்களில் வீட்டில் அந்த வேலையை அவர்கள் செய்தால் என்ன, இந்த வேலையை இவள் செய்தால் என்ன என்று நாம் கவலைப்படுகிறோம். இதற்கு மாறாக நேரம் கண்டுபிடித்து மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை கூட நாமே செய்வோம் என்றால் அது அவர்களுக்கு எத்தனை மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அன்பு ஒன்றே சோர்வையும் சுய பரிதாபத்தையும் மேற்கொள்ள வலிமை உள்ளது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று வேதம் கூறும் சத்தியத்தை புரிந்து நாம் செயல்படுவோமா?

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஏசாயா 43:21-22 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தைகள். நம்மை தேவன் அவருடைய துதியை சொல்லி வரும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவரால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்து நம்மை அழைத்து நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்து புது சிருஷ்டியாக்கி அவருடைய நாமத்தை தரிப்பித்து நீதிமான் பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை கிருபையாய் கொடுத்து அவருடைய பிள்ளை என்னும் அதிகாரத்தை கொடுத்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காகவா? அவருடைய துதியை சொல்லி வர. இதற்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். நாம் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள். சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. என் துதியை சொல்லும்படி ஏற்படுத்தி இருக்கிறவன்ன, ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிட கூடவில்லையே என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறதே இங்கே நாம் பார்க்க முடியும். தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய விருப்பம் என்ன? அவரால் ஏற்படுத்தப்பட்ட, நியமிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேரும் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும், அவர் துதியை சொல்லணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இதை அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இங்கே கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 23-24 உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? நீ என்னை கனப்படுத்தல, நீ என்னை திருப்திப்படுத்தல, நீ என்னை கனப்படுத்தும்படிக்கு நீ இதை செய் அது செய் என சொல்லி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். கர்த்தருடைய விருப்பத்தையும் கர்த்தருடைய செயலையும் பாருங்கள். நம்மை தேவன் சிருஷ்டித்து அவரை துதிக்கும்படியே ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்படுத்தி வைத்து விட்டு இப்பொழுது எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை என்ன துதிப்பான், நான் அவனுக்கு செய்ததை அவன் எண்ணி நன்றி செலுத்துவான், என்னை நோக்கி பார்ப்பான், என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று. தேவனுக்குரிய மகிமையை செலுத்த தேவன் நம்மை வருத்தப்படுத்த மாட்டார் அல்லது ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆமை, ஆனால் நம்மிடத்தை எதிர்பார்ப்பார். நாம் அதை செய்ய தவறும் போது அது அவருக்கு வேதனையாய் மாறுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்த நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தரினை நினைத்ததே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு மேல நீ என்ன வேணும்? கர்த்தரினை நினைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார், அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள்லாம் முதற்பலனானவர்கள் அல்லவா? ஆனா இந்த சிறியவனையும் கர்த்தர் நினைத்தார் என்று நினைக்கும் போது என் வாழ்நாள் முழுவதும் நான் அவருக்கு மகிமை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. தேவனுக்குரிய, தேவனுக்குகந்த துதி பலிகளை அனுதினமும் ஏறெடுப்போம். அவரை வருத்தப்படுத்தாமல், அவரை சங்கடப்படுத்தாமல், அவர் பார்த்து பிரியப்படும்படிக்கு, அவர் கண்டு களிகூறும்படிக்கு நம்மில் அவர் மகிழட்டும். அவருக்குரிய ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், ஆராதனைகள் அவை நேரெடுப்போம். அவருடைய துதியை மற்றவர்கள் நடுவில் பிரஸ்தாவப்படுத்துவோம். எல்லா காரியத்துக்கும் அவரே நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். இப்படி செய்வதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். நாம் செய்து அவரை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, உம்மை நாங்கள் எவ்விதத்திலும் சங்கடப்படுத்தாமல் வருத்தப்படுத்தாமல் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உம்மை மகிழ்விக்கத்தக்கதாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஏன் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும்? ஆம், உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தால்தான் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். மனிதன் தேவனிடத்தில் நெருங்க முற்படும் போதெல்லாம் அவன் பரிசுத்தமாய் வாழ மாட்டானா என்று கர்த்தர் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். அநேகர் சொல்லுகிறது என்ன? கர்த்தர் என் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்தால் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுவேன். எனக்கு நல்ல வேலை கிடைத்தால் கிறிஸ்துவை சேவிப்பேன். எனக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் குடும்பமாக அவரை ஏற்றுக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், தீர்மானிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பிறகு கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பாருங்கள். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 காணலோம். தேவனுடைய நீதிதான் அவருடைய பரிசுத்தமாக்கும். ஒரு போதகர் ஒரு எழுப்புதல் பெருவிழாவுக்கு செல்ல ஆயத்தமான போது அதை ஒழுங்கு செய்திருந்த சகோதரர்கள், ஜனங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள், அநேக தெய்வீக சுகத்தையும் வல்லமையையும் விடுதலையும் தீர்க்க தரிசனங்களையும் எதிர்பார்க்கிறார்கள், ஆகவே ஆயத்தத்தோடு பாருங்கள் என்று சொன்னார்கள். போதகரும் அதற்காக கர்த்தரிடம் ஜெபிக்க முற்பட்டார். அந்த போதகர் கர்த்தரிடத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஜனங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்கள், நீர் அற்புதத்தை கண்டிப்பாய் செய்தே தீர வேண்டும் என்று கேட்கும் போது, கர்த்தர், நான் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன், என் ஜனங்கள் பாவ வழியை விட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆயத்தமாயிருக்கிறார்களா என்று கேட்டார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றார். மோசேயை பார்த்து, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, மூன்றாம் நாளில் நான் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவேன் என்றார். கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து பரிசுத்தத்தில் முன்னேறும் போது அவர் உங்களுக்காக செய்ய வேண்டியதை நிச்சயமாகவே செய்வார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருகிறதா? உடனே கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஜோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணி இஷ்டவேலரை கடந்து போகும்படி செய்து அற்புதத்தை நிகழ்த்தினவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தருளுவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று ஜோபு பக்தன் கூறியிருக்கிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்களை முற்றிலுமாக அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவரும் உங்களை நீதிமான்கள் ஆக்குகின்றவரும் அவராக இருக்கின்றபடியினாலே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாக அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் காரியங்களை செய்யுங்கள், பேசுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com.

0: தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5:42 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:42.
2: தினந்தோறும் தேவாலயத்திலேயும்
1: வீடுகளிலேயும்
2: இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள்.
1: தினந்தோறும் ஆதி திருச்சபையில் 2 இடத்துல ஆண்டவருடைய ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 1 தேவனுடைய ஆலயத்தில், 2 வீடுகள் தோறும். நம்முடைய தேசத்தின் எழுப்புதல் இந்த நாளில் வர வேண்டுமானால் நம்முடைய வீடுகளிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். முதல் குறிப்பு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கம் என்ன நம்முடைய வாழ்க்கையை குறித்து. ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கணும். We must live a God-centered life. ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையின் மையமாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் தான் மையமாக இருக்கணும். நம்ம வீட்டில் எது மையமாக இருக்குது? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது என்னத்தை மையமாக வச்சிருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆண்டவர் தான் உங்கள் வீட்டுக்குள்ள முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறாரா? உங்கள் வீடுகள் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் பணம் மையமாக இருக்கும். சில வீடுகளை எடுத்துக்கொண்டால் சண்டை தான் மையமாக இருக்கும். சண்டை அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஏதாவது ஒரு போராட்டம் அந்த இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சில வீடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த டிவி இந்த போன்ற இந்த கருவிகள் மையமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மையமாக இருக்கிறாரா? அவர் தான் சென்டரில் இருக்கிறாரா? அவரை வைத்து தான் நம்முடைய குடும்பங்கள் சுற்றி இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் அவருக்கு செய்கிற அந்த ஆராதனை, வீடுகள் தோறும் ஆராதனை, அதுதான் ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. சில வீட்டில் மையமாக இருக்கிறதுல சாப்பாடு தான் இருக்கும். சாப்பாடு காலையில் செய்யணும், மத்தியானம் செய்யணும், ராத்திரி செய்யணும், இடையிலேயே செய்யணும். இதுதான் மையமாக இருக்குமே தவிர ஆண்டவர் மையமாக இல்லை. சிலருடைய குடும்பத்தில் கவலை தான் மையமாக இருக்கும். கவலை, ஏதோ ஒரு கவலை ஒன்று பிடித்துக்கொடும். அந்த கவலை அந்த வீட்டை சுற்றிலும் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக நம்முடைய வீடு மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்ல கைபேத்தி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்கள் மாற்றுங்க, எங்கள் வீட்டை மாற்றுங்க. ஓ காட், சம்திங் ஷுட் ஹேப்பன் இன் அவர் ஹோம்ஸ். எங்கள் வீட்டுக்குள்ளே எது நல்லது நடக்கணும் ஆண்டவரே. காரணம், நீர் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். உமக்கு இருக்கிற ஆராதனை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எங்கள் வீட்டை அப்படி மாற்றி அமைக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இடைவிடாமல் தினந்தோறும், சத்தமாக சொல்லுங்க, இடைவிடாமல் தினந்தோறும் வீடுகளிலேயும் தேவனுடைய ஆலயத்திலேயும் தேவனுக்கு ஆராதனை நடக்குமானால் அதுதான் எழுப்புதல். ஆமேன். அதுதான் எழுப்புதல். நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வீடு சுற்றிலும் தேவனை மையமாக கொண்டிருக்கணும். ஆண்டவர் வீட்டிலே பல காரியங்களை செய்திருக்கிறார். முதல்ல ஒரு மேல் வீட்டை பற்றி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:13 வாசிக்கிறோம்.
2: அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும்
1: அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும்
2: பர்த்தலமேயும்
1: மத்தேயும்
2: அல்பேவியின் குமாரனாகிய யாக்கோபும்
1: செலோத்தா
2: எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரன்
3: சகோதரனாகிய யூதாவில் தங்கியிருந்தார்கள்.
4: அங்கே இவர்கள் எல்லாரும்
3: ஸ்திரீகளோடும்
4: இயேசுவின் தாயாகிய மரியாளோடும்
3: அவருடைய சகோதரோடு கூட
4: ஒருமனப்பட்டு
3: ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்.
4: இந்த வீட்டுல மேல் வீட்டுல அவர்கள் ஏறின போது அந்த மேல் வீட்டுல ஜெபம் இருக்கிறது. அந்த வீட்டுல தரித்திருந்து தேவனை துதித்து அவர்கள் இரவும் பகலும் அந்த மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு அவர்கள் 10 நாட்கள் இரவு பகலா அந்த வீட்டில் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு விடுதலை கண்டிப்பா உண்டாகும். ஆமேன். நம்ம வீடுகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்முடைய வட்டாரத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இரவும் பகலும் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார். எத்தனை குடும்பத்தில் எத்தனை வட்டாரத்தில் அசைவு வேணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உன் வீட்டில் ஒரு மேல் வீட்டில் உனக்கு நீ ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வருகிறார். அந்த செய்த ஜெபம் அங்கே பலத்த ஒரு பெருங்காற்று அடிக்கிற ஒரு சத்தத்தை உண்டாக்கிட்டு ஆமேன் மேலிருந்து அக்னிமயமான நாவுகளை கொண்டு வந்தது. அங்கு இருந்த ஜனங்கள் மேலே சுமார் 120 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாரும், நிறைய சீஷர்கள் இருந்தாலும் இயேசு பரலோகத்துக்கு ஏறி போன உடனே இவர்கள் செய்த காரியம், அங்க ஒரு மேல் வீட்டுக்கு வந்தார்கள். அங்க உட்கார்ந்து இரவும் பகலும் ஆண்டவர் சொல்லி போன அந்த வாக்கு தத்தத்துக்காக ஜெபம் பண்ணினார்கள். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் எல்லாம் வரும். ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணிட்டார் நடக்கும் என்று இராதபடி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினது உண்மை, அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ண கர்த்தர் வானத்தை திறப்பார். பலத்த காற்றுகள் வரும், இடி முழக்கங்கள் வரும், அக்னிமயமான நாவுகள் வரும். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் நம்முடைய குடும்பங்களில் உண்டாகணும். எல்லாரும் கைவேற்றி இயேசுவே என் குடும்பத்தில் இந்த நாட்களில் இந்த காரியம் உமக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியானவர் வருகிற கிரியைகள், அக்னிமயமான நாவுகள் வருகிறது, என் வீட்டுக்குள்ள வரணும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள மையமாக இருக்கிறது நீராயிருக்கணும். ஒரு ஆராதனை என் வீட்டுக்குள்ள வரணும். எல்லாம் நல்ல கைவேற்றி எல்லா இடங்களிலேயும் இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஒரு மேல் வீட்டின் அனுபவம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்குள் இறங்கி வர வேண்டும். அக்னிமயமான நாவுகள் உங்கள் வீடுகளை பிடிக்க வேண்டும். இந்த அக்னிமயமான நாவுகள் வரும்போது நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:9 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:9,
3: மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி
4: எந்த வீட்டில் ஏறி இருக்கிறான்? ஒரு மேல் வீட்டுக்கு போயிருக்கிறான். அவனுக்கு பசி. இந்த பசி இருக்கிற நேரத்தில் ஆகாரம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில். நம்ம பசி இருக்கிற நேரத்தில் ஆகாரம் ஆயத்தம் பண்ணால் நம்ம எங்கே போய் உட்காந்துருப்போம்? சாப்பாட்டு மேசையில் போய் உட்கார்றதுக்கு தான் இருக்கும். ஏன்னா பசி சாப்பாடு வேற ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மனசு எங்கே இழுக்கும்னா சாப்பாட்டு மேசைக்கு, இல்லாட்டா சாப்பிட்ற இடத்துக்கு. ஆனால் இந்த பேதுரு என்ன செய்தார்? அவன் சாப்பாடு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மேல் வீட்டுக்கு ஏறி ஜெபம் பண்ணும்போது ஞான திருஷ்டி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பண்ணுற ஜெபத்தில் ஞானமும் வரமாட்டேங்குது, திருஷ்டியும் வரமாட்டேங்குது. ஜெபம் பண்ணுறது ஏதோ நம்ம ஜெபம் பண்ணுறமே தவிர, ஜெபம் பண்ணும்போது உனக்கு வானம் திறக்கப்படுது. அங்கே ஹல்லேலூயா, தேவனுடைய தரிசனம் வருது. அது ஒரு சாதாரணமான ஜபம் அல்ல. அந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் எப்படி புறஜாதிகளை ஆசீர்வதிக்க போகிறார், எப்படி புறஜாதிகள் மத்தியில் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார், இந்த ஜப நேரம், அந்த மேல் வீட்டில் செய்கிற ஜப நேரம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. நம்ம ஜபம் பழகி போன ஜபமாக இருக்குது. நம்ம ஜபம் எல்லாமே நம்ம தேவைகளுக்காகத்தான் இருக்கே தவிர, ஆண்டவரே என் வீட்டை வச்சு எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறேன், என் குடும்பத்தை சுற்றில் இத்தனை ஜனம் இருக்குது, எப்படி அவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், எப்படி என்னை பயன்படுத்த போகிறேன், என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு மேலே வானம் திறக்கப்படணும், எங்கள் வீட்டுக்கு மேலே தேவ தரிசனம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. நல்ல கையை அசைத்து ஒரு தேவ சத்தம், ஒரு அட்மாஸ்பியரை கத்தர் இந்த நாளில் உன் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீண்ட நாட்களாக உன் வீடு எப்படியோ ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, இந்த உலகத்துக்காக நீ இருக்கிறாயே தவிர, தேவன் உன் வீட்டில் ஆண்டவர் ஒரு காரியத்தை மாற்றி அமைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், ஆமே, கத்தர் வருவார், உன் வீட்டுக்கு வருவார், ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படும், தேவனுடைய தரிசனம் உண்டாகும். அங்கே அவனுக்கு தரிசனம் உண்டாகிறது. அந்த தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தப்பாக நினைத்து கொண்டிருந்தான். இந்த புறஜாதி மக்கள் மேலே அவனுக்கு வித்தியாசமான எண்ணம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு அவன் செய்த ஜபத்தில் ஆண்டவர் அவன் எண்ணத்தையே மாற்றி புறஜாதிகள் மத்தியில் அவனை கொண்டு போய் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுவதற்கு அந்த மேல் வீடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடாக மாறிட்டு, உங்கள் வீடுகள் ஆசீர்வாதமாய் மாறணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்கள் வீட்டில் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார், உங்கள் வீட்டை கத்தர் மாற்றி அமைக்கணும் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள், ஆமேன். அதுக்குத்தான் வீடுகளில் அந்த பராமரிப்பு குழுக்கள், புது வாழ்வு குழுக்கள், நீங்கள் அந்த வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது கத்தர் அந்த வீடுகளிலே ஒரு பெருத்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக இன்னொரு வீட்டை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:8,
3: அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே,
4: அவர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டிலே
3: அநேக விளக்குகள் வைத்திருந்தது,
4: அநேக விளக்குகள் வைத்திருந்தது.
3: அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன்,
4: ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன்
3: ஜன்னலில் உட்கார்ந்திருந்து, பவுல் நெடுநேரமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற,
4: பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில்
3: மிகுந்த தூக்கம் அடைந்து இத்திரை மயக்கத்தினால்
4: சாய்ந்து
3: மூன்றாம் மெத்தையிலிருந்து
4: கீழே விழுந்து
3: மரித்தவனாக எடுக்கப்பட்டான்.
4: ஒரு மேல் வீட்டில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சம்பாஷணை பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரசங்கம். அப்போ ஒரு வாலிபன் ஜன்னலில், மூன்றாம் மெத்தையில் ஜன்னலில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது அவனுக்கு தூக்கம் வந்துட்டு, தூக்கம் வர்றது பிரசங்கம் கேட்கும் போது தான் வரும். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாலே தூக்கம் வந்துடும். ஆனால் ராத்திரி நெடுநேரம், ஏன்னா பவுல் போகணும் இன்னொரு இடத்துக்கு, அடுத்த நாள் பிரயாணப்பட்டு போகணும், தனக்கு இருக்கிற எல்லா பிரசங்கத்தையும் எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, வேற ஒரு வயசான ஆள் விழுந்தான்னு இல்லை, யார் விழுந்தது, ஒரு வாலிபன் மேலேருந்து விழுந்துட்டான். ஆனால் அந்த வீட்டில் அவன் மேலேருந்து விழுந்தாலும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமே, பவுல் இறங்கி போய் அவன் மேலே விழுந்து இவனுக்குள்ளே இந்த உயிர் இருக்கிறதுன்னு சொல்லி அவனை உயிரோடு எழுந்திருக்க பண்ணினார். ரெண்டு கை வைத்து, ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் எல்லாம் நாங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஜெபிக்கும்போது, வீடுகளிலே செய்திகள் கொடுக்கும்போது இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்க நீர் எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் குடும்பங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். கைகளை சுற்றி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீடுகளில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஒரு மேல் வீட்டின் அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தாவே, அங்கு துக்கமான சம்பவங்கள் நடந்தாலும் நீ கைவிட மாட்டேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. உயிர்த்தெழுதல் நடைபெறும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் தேவனுடைய கரம் இறங்கி அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய இந்த நாட்களில் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள நல்ல ஆராதனை இருக்கணும். உங்கள் வீடுகளுக்குள்ள ஜபம் இருக்கணும். உங்கள் வீடுகளுக்குள்ள பசுத்தாவியானவர் வரணும். உங்கள் வீடுகளுக்குள்ள மேல் வீட்டின் அனுபவங்கள் உண்டாக வேண்டும். உங்கள் வீடுகளுக்குள்ள அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வீட்டில் தேவன் அற்புதங்களை செய்வார். அந்த இடத்துல மிகுந்த ஆறுதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு குடும்பங்களுக்குள்ள ஆறுதல் தேவை. குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு உயிர்மீச்சியை கொண்டு வந்து மேன்மைப்படுத்துவார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வீட்டிலே ஆராதிக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வீட்டில் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வீட்டில் மையமாக வர வேண்டும். வேறு மற்ற காரியங்களை நாம் ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க உன் வீட்டின் அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றப்போகிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே நீ துக்க முகத்தோடு இருக்கிற, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கே உனக்கு சில நேரம் இஷ்டம் இல்லை. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இஷ்டமில்லாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் உன் வீட்டை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். கர்த்தருடைய கரம் விசேஷமாக இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை உண்டாக்க போகிறார். உன் வீட்டுக்குள்ளே தேவனுடைய ஆறுதல் வரப்போகிறது. கர்த்தர் உன் வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கப் போகிறார். ஆண்டவருடைய கரம் ஒரு அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றி அமைத்து அது தேவனை மையமாக கொண்ட ஒரு வீடாக கர்த்தர் உன் வீட்டை மாற்றி அமைக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:46.
5: அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு
4: வந்தார். அனுதினமும் சபையில என்ன செய்து கொண்டு வந்தார்? சேர்த்து கொண்டே வந்தார். நல்லா கவனிங்க. ஆதி திருச்சபையில ஃபெலோஷிப் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. முதல்ல நல்ல ஆராதனை இருந்தது. ஆண்டவரை மையமாக கொண்ட ஒரு ஆராதனை வீடுகளில் இருந்தது. ரெண்டாவது, வீடுகளுக்குள்ளே நல்ல ஐக்கியம் இருந்தது. சபைகளுக்குள்ள நல்ல சபை விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. சபை விசுவாசிகளுக்குள்ள கபடு இல்லை. சபை விசுவாசிகள் மகிழ்ச்சி, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் அனுதினமும் தினந்தோறும் இப்படி நடந்திருக்கிறது. அப்போ நடக்கும்போது என்ன சபையில் நடந்திருக்குதுன்னா, அனுதினமும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும் ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். அப்போ அந்த சபையில் தினந்தோறும் வீடுகளில் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கிறது. அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள கபடு இல்லை. கபடுன்னு சொன்னால் இருதயத்தில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் ஒன்றை பேச மாட்டாங்க. தோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு வெளியில் பேசுறது, உள்ளே இந்த அம்மையா இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தோத்திரம் பிரதர், தோத்திரம் சிஸ்டர் அப்படிம்பாங்க. ரொம்ப சில நேரம் தோத்திரம் அப்படிம்பாங்க. அப்பவுமே பயமாக இருக்கும். இவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கபடு இல்லாத ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஒரு ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும்போது நம்ம பொறாமல் இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஒரு ஒரு ஆளை பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்குதா? நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த சொத்து, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சொத்து என்னது? மகிழ்ச்சி, சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுக்காக நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது, போராட்டம் இல்லாமல் இருக்காது, நெருக்கம் இல்லாமல் இருக்காது. அதை மத்தியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆமே. எத்தனை பேர் அந்த மகிழ்ச்சியை இந்த காலை நேரத்தில் உணர்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிறவன் வீட்டுக்குள்ளே கபடம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சபைக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கணும், ஃபெலோஷிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. சினிமா தியேட்டருக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் உண்டா இல்லையா? வித்தியாசம் உண்டு. சினிமா தியேட்டரில் வர்றவன் யார், எவர், எங்கேருந்து வர்றான், எங்கே போகிறான், நமக்கு ஒன்றும் தெரியாது. அவன் அவன் வந்து அந்தந்த இடத்துல உட்காந்துட்டு போவான். சர்ச்சு கட்டடம் சினிமா தியேட்டருக்கு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு நம்ம ஜூவில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு கூண்டுக்குள்ளே உட்காந்து முறைச்சி பார்க்க ஆண்டவர் சபையை வைக்கலை. நம்ம எல்லாருக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஆமே. எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார்? ஆமே. ஒரு ஆளை பார்க்கும்போது அவனை தனியாக பார்க்காம அவனுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். ஆமே. நமக்குள்ள யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியான். அதுதான் ஐக்கியத்தை கொண்டு வரும். நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எந்த ஜாதி, இவன் எந்த ஊர், இவன் யார், எவருன்ட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு கூடாது. சபைங்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. ஆமேன். அவர் ஒரே இரத்தத்தினால நம்ம எல்லாரையும் கழுவி இருக்கிறார். ஒரே ஆவியினால கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். சரீரத்தின் அவயவங்கள் இணைந்திருப்பது போல ஆண்டவர் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை கொண்டு வரணும். ஒரு ஆள் அங்கே உட்கார்ந்துருக்குது, இன்னொரு ஆள் எங்கே உட்கார்ந்துருக்குது, இந்த பக்கம் உட்கார்ந்துருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு முகத்தை பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. எப்படி ஐக்கியம் வரும்? எப்படி ஐக்கியம் வரும்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம சபைக்கு வருகிற மக்கள் ஒரு வீட்டில் கூடி வரும்போது அங்கே தான் மகிழ்ச்சி இருக்கணும். அங்கே தான் அப்பம் விட்டு கபடமில்லாத இருதயத்தோட ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்துட்டுனா மொத்தமாக குடும்பமாக போய் அந்த பிரச்சனைகளோடு நிற்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். சோர்ந்து போனால் அந்த ஐக்கியத்தை தான் கர்த்தர் சபையில் கொண்டு வர்றதுக்கு இப்படிப்பட்ட சின்ன குழுக்களை ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த குழுக்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வந்து ஒரு சமாதானம் வரணும், ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கணும். நமக்காக ஜெபம் பண்ண ஒரு 10 பேர் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நல்ல காரியம் நடந்தால் சபையில் உள்ள ஒரு 10 பேர் வரணும். நம்ம 10 பேர் குடும்பத்தோடு நம்ம கூட நின்னா அதுதான் நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஐக்கிய சபையில் பெருகணும். மொத்தமாக கூட்டமாக வந்துட்டு மொத்தமாக நம்ம போயிடுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்கத்தான் இந்த சபையில் ஆண்டவர் நல்ல தரிசனமுள்ள சின்ன குழுக்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த குழுக்களுக்குள்ள இடைப்படும் போது ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் உள்ள அந்த 1வது நூற்றாண்டில் உள்ள அந்த விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:32 வாசிப்போம். 4:32.
5: விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார்.
4: விசுவாசிகளாகிய அந்த திரளான கூட்டத்தார்
5: ஒரே இருதயமும்.
4: நல்ல கவனிங்க, எல்லாரும் சத்தமா அதை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும்
5: ஒரே மனமும்
4: உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
5: ஒருவனாகிலும்
4: தனக்குள்ளவைகளில்
5: ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது.
4: என்னதா இருந்துச்சு? பொதுவாயிருந்துச்சு. ஒரு மெய்யான எழுப்புதல் வருமானால் ஒரு மெய்யான ஆவியான ஊற்றப்படுவார்கள். ஆனால் சபையின் மக்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும், ஒரு இருதயம் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒருவனும் சுயநலவாதியாக இருக்க மாட்டான். இது எனக்குரியதுன்னு சொல்லி இருக்க மாட்டான். எனக்குரியதை எடுத்து மற்றவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதான ஒரு எழுப்புதல் தேவை, பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம். எதையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு ஆவி இருந்திருக்குது. அதுதான் எழுப்புதல். இன்னைக்கு மக்களுடைய இருதயம் பிரிஞ்சிருக்குது. மக்களுடைய சபைக்கு வருகிற விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ஒரு தோத்திரம் கூட போடுறதில்லை. பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா தோத்திரம், சிஸ்டர் எப்படி இருக்கு, எத்தனை பேர் இன்றைக்கி இங்கே வந்து உட்கார்ந்து பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து தோத்திரம் போட்டீங்க? எத்தனை பேர் ஒருத்தர் ஒருத்தர் எத்தனை பேர் இங்கே வர்றோம் போகிறோம், பக்கத்தில் இப்படி போகிறோம். ஒரு அம்மா வந்துட்டு போகுது, இது யாரோ போகுது, நல்ல வேளை நம்மளை தொந்தரப்படுத்தாமல் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு இருதயம் வரணும், ஒரு மனசு வரணும். ஆண்டவர் யாருக்காவது எதையாவது உதவி செய்யணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருக்காவது உதவி செய்யணுமா இன்னைக்கு அப்படின்னு உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்து எப்படியா என் ஆண்டவரே சபையை மாற்றி அமைக்கணும், எங்கள் சபைக்குள்ளே ஒரு இருதயம் வேணும், என் சபைக்குள்ளே ஒரு மனது வேணும், ஒரு சபைக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வேணும், ஒரு ஐக்கியம் வேணும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருக்கும்போது இந்த பிரிவினையின் ஆவிகளெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நல்ல ஐக்கியம் தேவை சபைக்குள்ள. முதல்ல ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவரை மையமாக நம்ம கொண்டு ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் சென்டராக இருக்கணும். நம்மையே பற்றி நினச்சி வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆனால் ரெண்டாவது சபையில் ஒரு மனம். இந்த சபையில் ஒரு மனம் வருவதற்கு அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42,
5: அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்,
4: அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம்
5: அந்யோன்யத்திலும்,
4: அந்யோன்யம் ரொம்ப ஐக்கியமா அந்யோன்யமா இருந்தாங்க,
5: அப்பம் பிற்குதலிலும்,
4: அப்பம் பிற்குதலிலும்,
5: ஜபம் பண்ணுதலிலும்,
4: ஜபம் பண்ணுகிறதிலும்
5: உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
4: எத்தனை காரியம் அந்த ஐக்கியத்துக்கு அவங்க என்ன செய்தாங்க? திரும்ப வாசிங்க, என்னெல்லாம் செய்தாங்க? அப்போஸ்தலருடைய
5: உபதேசத்திலும்,
4: அப்போஸ்தலருடைய உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம் தான். அப்போஸ்தலர்கள் எந்த உபதேசத்தை பண்ணாங்க? கிறிஸ்துவின் உபதேசம். மத்தேயு சுவிசேஷம் 5:6-7 தான் கிறிஸ்துவினுடைய உபதேசம் இருக்குது. அந்த உபதேசத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குது? அந்த உபதேசத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உன் சத்ருவை நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? சத்தமாக சொல்லுங்களேன், யாரை நேசிக்கணும்? நம்ம யாரை நேசிப்போம்? யார் நமக்கு ரொம்ப உதவி செய்தாங்களோ, யார் நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்களோ, யார் நமக்கு நல்ல கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ, யார் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நேசிப்போம். ஆனால் நமக்கு சத்துருக்கள் இருந்தால் அவங்கள நேசிக்கணும். தான் கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசம் ரெண்டாவது
5: அந்யோன்யத்திலும்,
4: அந்யோன்யம் ஐக்கியம். ஐக்கியம் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஐக்கியம் வேணும். எதுக்கு சபைக்கு வர்றோம்? எதுக்கு சபைக்கு வர்றோம்? ஒரு ஃபெலோஷிப்புக்காக தான் வர்றோம். பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கவனித்து ஐக்கியப்பட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்கு தான் வர்றோம். இல்லாட்டு தான் வீட்டிலையே இருந்து இந்த செய்தியை கேட்கலாம். NLAG.in போட்டிங்கன்னா எதில் வரும்? அந்த இதில், உங்கள் டிவியில் வரும், உங்கள் ஃபோனில் இந்த மெசேஜ் வரும். நிறைய பேர் இந்த பட்டணத்துக்குள்ளேயே இருந்து நீ சர்ச்சை கிர்ச்சி வராமல் இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இந்த இன்டர்நெட்லேயும் நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பட்டணத்தில் இருந்துக்கிட்டு சர்ச்சைக்கு வராமல் நம்ம எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? வீட்டிலே உட்காந்து கேட்டேன், பரலோகத்துக்கு போய்கிட மாட்டா. ஃபெலோஷிப்புக்கு வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபெலோஷிப்புக்கு வர்றதுக்கு தான் ஆண்டவர். சோம் இல்லை, நடக்க முடியலை, ஒரு வர முடியலை, ஏதோ அப்போ நீ இந்த ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம், இதுக்கு பார்க்கலாம். எதுக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறோன்னா, உலகமெங்கிலும் இதை பார்க்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ தேசத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் மற்ற தேசத்தில் இருக்கிறவங்க இதை பார்க்கணுன்னு தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர, இந்த பட்டணத்திலே இருந்துட்டு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நான் இதிலையே பார்த்துக்கிடுமேன்னு உட்கார்ந்தா அந்த ஐக்கியம் இல்லைன்னு சொன்னேன். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நம்ம பக்தி விருத்தி உண்டாக்க பேச நம்ம சபைக்கு நம்ம வர்றோம். அதுக்கு தான் பிரசங்கம் கேட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு நான் ஓடிடுவேன்னு சொன்னால் எனக்கு டவுட்டு. நம்ம அங்கே போனால் பரலோகத்துக்கு போனால் யார் தான் இருக்க போகிறேன், இங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே வருவாங்க. நம்ம இங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அங்கேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆமே எல்லோரும் கைபேத்தி ஆமே. நம்மளை கத்தர் வித்தியாசமாக படைச்சிருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த சபை ஆராதனை விட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாத ஆளை பார்த்து பேசி நல்லா உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ணி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கிய அந்யோன்யம் நமக்கு வேணும். நமக்கு கிறிஸ்துவின் உபதேசம் வேணும், அந்யோன்யம் வேணும். அப்பம் பிற்கிற அனுபவம், அப்பம் பிற்கிற அனுபவம்னா அந்த காலத்தில் வித்தியாசமாக அப்பம் பிட்டாங்க. அந்த காலத்தில் உள்ள இந்த கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் ஆளாளுக்கு பெரிய பெரிய அப்பம் கொடுப்பாங்களாம். அங்கே இருக்கிற அந்த ஐக்கியம் வித்தியாசமானது. அந்த நாட்களில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோட ஒரு பந்தியோட அப்பம் பிட்டு அவங்க நல்ல அந்த திராட்சை ரசம் உண்மையாகவே உணர்ந்த ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ளே அவங்க வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல ஐக்கியம் சபைக்குள்ள தேவை. எத்தனை பேர் விசுவாசிங்க, ஆண்டவரே நல்ல ஐக்கியம் எங்களுக்கு இருக்குமானால் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அவங்கெல்லாம் ஜெபத்தில் எப்படி இருந்தாங்க, உறுதியாக தரிச்சிருந்தாங்க. ஏதோ 3 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணு, எப்பமா வந்து சபையில் ஜெபம் பண்ணணும் இல்லாமல் சபைக்குள்ள நல்ல ஐக்கியம். இந்த ஜெபம் இருந்தால் தான் எல்லாருக்குள்ளும் ஐக்கியம் வரும், ஒரு சமாதானம் வரும். அதனால

0: ஆகிய கிறிஸ்துவ
1: எல்லாவற்றிலேயும்
0: நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாரும் சத்தமாக வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி அவர் செய்தார். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நான் வளரணும், நான் வளரணும். ஆமென். வளர்ச்சினா எதை பற்றி படிக்க முடியும்? குழந்தை இருக்குது, குழந்தை ஒவ்வொரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யிட்டு வரும்? வளர்ந்துக்கிட்டே வரும். குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரும். நம்மெல்லாம் குழந்தையாக தானே இருந்தோம். எத்தனை பேர் குழந்தையாக இருந்தோம்? எல்லாருமே குழந்தையாக தான் இருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்திருக்கிறோம்? வளர்ந்துருக்கிறோம். வளர்கிறதுக்கு என்ன செய்தோம்? பால் சாப்பிட்டோம். இப்போ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இப்போவும் பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ நம்ம நல்ல ஆகாரம் சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், எல்லாம் அது தானாக வளருது. சில ஆட்கள் இந்த பக்கம் வளர்கிறான், இந்த பக்கம் வளர்கிறான், எல்லாம் வளர்ந்துட்டு வருது. சில நேரம் சைஸ் சரியில்லாமல் வளர்ந்துட்டு போகுது. சரியாக வளரணும். சரி விகித உணவு நமக்கு என்ன செய்யணும்? இருந்தால் தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இல்லைன்னா வித்தியாசமாக வளர்ச்சி இருக்குது. சில ஆளுகளுக்கு மண்டை மாத்திரம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சி, சரியான ஒரு வளர்ச்சி இருந்தால் அழகு இருக்குது, நல்லா இருக்குது. அதுபோல் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வேணும். ஆவியில் வளரணும், ஜெபம் பண்ண தெரியணும். எத்தனை விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும்? இன்னும் உங்களுக்கு எதுலெல்லாம் வளர்ச்சி வேணும் ரொம்ப சிந்திங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வளரணும். எத்தனை பேருக்கு ஜெப வாழ்க்கையில் வளரணும்னு விருப்பம் இருக்குது? ஜெப வாழ்க்கையில் நீங்கள் வளரணும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போனால் வளர்ச்சி வருமா? வராது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்குற பிரசங்கம் இருக்கு பாருங்கள். இந்த இதுக்கு விட்டு வெளியே போன உடனே பிசாசு வந்துடுவான், பல காரியத்தை கொண்டு நெருக்கி அதை எடுத்துருவான். அடுத்த வாரம் வரும்போதே என்ன பிரசங்கம் பண்ணார்னே தெரியாமல் போகும். அதுக்கு தான் இட நாட்களில் நம்ம கூடி ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுல வளரணும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வசனத்தை படிக்கிறதுல வளரணும்னு விரும்புகிறீங்க? கைவேத்தி கத்துற துதிப்போம். வசனத்தில் நீங்கள் வளரணும். ஆமேன். வரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும், வளரணும். வசனத்தில் வளரணும். நீங்கள் வரங்களில் வளரணும். அதெல்லாம் செய்யணும். எத்தனை பேருக்கு வரம் எனக்கு வேணுய்யா அப்படின்னு விரும்புகிறீங்க? கைவேத்து காண்மை. வரம் வேணும். நல்ல மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரம் வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க, என்ன வரம் உங்களுக்கு வேணும்னு கேட்ட ஆண்டவர் அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லமை உடையவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். எனக்கு முந்தி பிரசங்கம் பண்ணக்கூட தெரியாது. பிரசங்கம் பண்ணணுனாலே இப்படி புல்பிட்ட பிடிச்சாலே புல்பிட்ட ஆடும். ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்கும். புல்பிட்ட பிடிச்சா பயமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஜெபம் பண்ணணும், கிருபை கொடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் பிரசங்கம் பண்ண படித்தது எங்கன்னு சொன்னால் தேரி காடு, மணல் காடு இருக்கும், அங்கே பனைமரமாக நிற்கும். இந்த பனைமரத்துக்கிட்ட போய் பேசி பிரசங்கம் பண்ணுறது. அந்த பனைமரம் நம்மளை பார்த்து ஒன்றும் கேட்காது. பிரசங்கம் பண்ணுறது போய் பிரசங்கம் பண்ணி படித்து வளர்ந்து இன்றைக்கி உலகம் எங்கெல்லாம் போகிற ஆண்டு கிருப கொடுத்துருக்காங்க. கை வைத்து கத்துற துதிப்பாமே. அருமையானவர்கள், ஆண்டவர் உங்களை வளர வைப்பார். ஹல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், பிறகு வியாதியஸ்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. படித்தேன், அது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை உற்சாகப்படுத்தி விட்டாங்க. ஜெபம் பண்ணேன், எப்படியாவது வியாதியஸ்களுக்கு ஜெபம் பண்ணேன். நான் ஒரு தடவை பயந்து போய் ஜெபம் பண்ணேன். உத்தமப்பாளையங்கிற ஒரு இடத்துல 50 பேர் இந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு கால் நடக்க முடியாத ஒரு அம்மா, கால் கோணிக்கிட்டு இருந்த அம்மா வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அற்புதம் செய்யணும், அந்த கால் சரியாயிட்டு. அந்த கால் நேரம் ஆகிட்டு அந்த அம்மா

0: அந்த கிராமத்துக்கு போன போது எல்லாரும் பார்த்து, இவா இத்தனை வருஷமாக இந்த கிராமத்தில் கால் கோணி நடந்தது, இப்போ நேராக நடக்குதுன்னு அந்த நாளில் 2000 பேர் கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த நாள் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வளரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வளரணும்னு விசுவாசிக்கிறேன்? வளரணும். அது உங்களுக்கு ஆண்டவர் உள்ள வரங்களை வச்சிருக்கிறார், உள்ள உங்களுக்கு கனி நிறைந்த வாழ்க்கை வச்சிருக்கிறார். இந்த வேதத்தை படித்து வளரணும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். ஆமேன். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையை நீங்கள் கொடுத்தா தான் பிசாசு நடுங்குவான். ஆமேன். இந்த வேத வசனத்தில் நீங்கள் வளரணும். அந்த வளர்றதுக்கு தான் மற்ற இட நாட்களில் இந்த சின்ன குழுக்களில் நீங்கள் போய் படித்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வசனங்களை கற்றுக்கொண்டு அந்த புஸ்தகங்களெல்லாம் படித்து உங்களுக்குள்ளே வளர்றதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்து வளரணும். அங்கே வர்ற மக்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகையினால இந்த உலகத்தில் நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது. எபேசியர் 4:16 வாசிப்போம்.
1: நாம் இனி குழந்தைகளாக இராமல்,
0: நாம் இனி எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகள்னா அர்த்தம் என்ன? குழந்தைகள்னா அர்த்தம் என்ன? இப்போ தான் அந்த ஒரு குழந்தை அங்கே இருக்குது. அந்த அப்பா பிடிச்சிக்கிட்டே நிற்க வேண்டியிருக்கு. அந்த குழந்தை அதை பிடிக்கணும். அந்த குழந்தைய அதுக்கு பராமரிக்கணும். அந்த குழந்தைய தூக்கணும். இன்னும் சில ஆட்கள் எங்களை வந்து யாருமே விசிட் பண்ண மாட்டேங்காங்க, எங்களுக்கு யாருமே ஜெபம் பண்ண மாட்டேங்காங்க. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஒருத்தரும் எங்களுக்கு ஆரஞ்சு பணம் வாங்கிட்டு வரல. இந்த மாதிரி தான் இருக்கிறோமே தவிர, நம்ம வளர்ந்து நமக்கு பிரச்சனை வரும்போது நாமே அதை பார்த்து குழந்தைக்கு தான் யாராவது உதவி செய்யணும், யாராவது வந்து பார்க்கணும். அந்த குழந்தைய கண் மேலே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக வருகிற விசுவாசிகளை நம்ம கவனிக்கணும். ஆனால் நல்ல முதிர்ந்த விசுவாசிகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், வளரணும். அல்லேலூயா. நம்ம குழந்தைகளை போல் இருக்கக்கூடாது. குழந்தைகள் எப்பவும் மற்றவங்களையே சார்ந்திருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சட்டையை மாட்டணும், அவங்கள குளிப்பாட்டணும், அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு பேகை தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் குழந்தைகளை பராமரிக்கிற அனுபவம். நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நாம் வளர்ந்த ஒரு விசுவாசியாக மாறணும். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நல்ல ஒரு வளர்ந்த விசுவாசியாக நாம் மாறணும், வளரணும். நான் சொல்லுங்க, சத்தமாக வளருங்க. கிருபையில் வளரணும். எதில் வளரணும்? ஞானத்தில் வளரணும். ஆமேன். எனக்கு ஞானம், ஞானத்தில் வளர்ச்சி வேணும். எனக்கு கிருபையில் வளர்ச்சி வேணும். விசுவாசத்தில் வளர்ச்சி வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தில் வளரணும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே பெரிய காரியத்தை செய்ய முடியும். உன் விசுவாசத்தில் வளரணும். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், எங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடையணும். விசுவாசத்தில் வளரணும். ஜபத்தில் வளரணும். வேத வாக்கியத்தில், வசனத்தில் வளரணும். நம்ம அன்பில் வளரணும். அன்பு நமக்கு தாராளமாக ஆண்டவர் ஊற்றணும். அன்பில் வளரணும். அன்பு இருக்குதா? அன்பு மற்றவங்க மேலே உண்மையான அன்பு இருக்குதா என்று பார்க்கணும். 4 எபேசியர் 4:16 வாசிங்க. 4:16.
1: அவராலே சரீரம் முழுவதும்,
0: அவராலே சரீரம் முழுவதும்
1: அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு,
0: இணைக்கப்பட்டு
1: ஒவ்வொரு அவயமும்,
0: ஒவ்வொரு அவயமும்
1: தன் தன் அளவுக்கு தக்கதாய்,
0: தன் அளவுக்கு தக்கதாய்
1: கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக,
0: ஏதுவாக
1: சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
0: சரீர வளர்ச்சியை உண்டாக்குது. எப்படி சரீர வளர்ச்சி எப்படி வருது? தலையோட மற்ற அவயவங்களெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கிறது. கணுக்கள் இருக்கிறது. கணுக்கள் இருக்குது. இந்த கணுக்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு இருக்குது. இந்த ஒரு கையில் மாத்திரம் எத்தனை இணைப்பு இருக்குது தெரியுமா? இந்த ஒரு கையில் மாத்திரம் எத்தனை இணைப்பு இருக்குது தெரியுமா? உங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியாது. எத்தனை இணைப்பு இருக்குது? மூணா? மூணா இருக்குது. ஒரு கையில் மாத்திரம் எத்தனை இணைப்பு இருக்குது? கணுக்கள் எத்தனை இருக்குது? 17 இணைப்பு இருக்குதுல்ல. எத்தனை இணைப்பு இருக்குது? 17 இணைப்பு இருக்குது. இதில் மாத்திரம் ஒன்று ஒன்று இந்த இப்படி இப்படி மடங்கும். வாதம் வந்துட்டுனா இது மடங்காது. மடங்குது, இங்கே ஒன்று மடங்குது, இதுலேயே மூணு இருக்குது. சரியா, மூணு நாலு மூணு பன்னெண்டு, இதில் ரெண்டு தான் இருக்குது, பெருவரில் பன்னெண்டு ரெண்டும் பதினாறு, இது ஒன்று பதினஞ்சு, இது ஒன்று பதினாறு, இது ஒன்று பதினேழு. பதினேழு இணைப்பு இருந்தால் தான் இந்த கை ஒழுங்காக வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டால் தான் சரீரம் வளர்ச்சி வரும். கை வைத்து கத்துற துதிப்போம். நிறைய பக்கவாதம் வந்த விசுவாசி தான் சபையில் இருக்குது, வேலை செய்ய மாட்டேங்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது. எப்படி இந்த அவயவங்கள் இணைஞ்சு செயல்படுதோ அப்படி இணைஞ்சு செயல்பட்டால் தான் சரீரத்தில் வளர்ச்சி வரும், இல்லாட்டா முடங்கி போயிருக்குது. நல்லா எல்லாரும் நல்லா இணைஞ்சு சபைக்கு வளர்ச்சி உண்டாக கிறிஸ்துவோடு இணைந்து ஐக்கியப்பட்டு ஒரே தரிசனத்தை நிறைவேற்ற சபையில் ஒரு நல்ல ஐக்கியமும் வளர்ச்சியும் தேவை. ஹல்லேலூயா. நல்ல கைவேத்தி ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோட பேசினீர். நல்ல ஒரு ஆராதனை கிறிஸ்து மையமாக கொண்ட ஒரு சபையாக இருக்க உதவி செய்யும். ரெண்டாவது, சபைக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மூன்றாவது, நாங்கள் சபையில் ஐக்கியம் மாத்திரம் இல்லை, சபையில் வளர்றதுக்கு எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். சபையில் ஊழியம் செய்ய ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். ரெண்டு கைவேத்தி, சபையில் நல்ல ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, சபையில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாயிருக்கணும். கை வைத்து அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தாவே, இந்த சபையில் ஊழியம் செய்ய நான் ஒரு நல்ல குழுவில் சேர்ந்து ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும், நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கணும். நாங்கள் ஊழியம் செய்யணும், எங்கள் வட்டாரம் மறுரூபம் ஆகணும், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஊழியத்தில் சாட்சியாக இருக்கணும். நான் வளர்ந்த ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கணும். என்னை மாற்று மாண்டவரே, என்னை பயன்படுத்த மாண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ண மாண்டவரே. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இருதயத்தை தார், ஒரே இருதயத்தை தார். ரெண்டு கைவேத்தி, எங்கள் வாழ்க்கையில் கபடம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை, மகிழ்ச்சியாய் வாழுகிற வாழ்க்கை, அற்புதம் நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரணுமே. கைவேத்தி ஏசப்பா, இறங்கணுமே. தேவ ஆவியானவரே, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். எழுந்து நின்று நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். மூணு காரியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை மையமாக கொண்ட ஒரு நல்ல ஆராதனை உள்ள ஒரு வீடாக என் வீட்டை மாற்றும் ஆண்டவரே. கவலையும் பாரமும் அழுத்தமும் எனக்கு எப்பவுமே இருந்து வேதனையோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல எங்க வீடு. கை வைத்த ஆண்டவரே, எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லி குறை சொல்லி பிசாசை எங்க வீடுகளுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். எங்க வீட்டுக்குள்ள நல்ல தேவனே மையமாக இருக்கணும். ரெண்டாவது, எங்க வீட்டுக்குள்ள நல்ல ஐக்கியம், சபைக்குள்ள நல்ல ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஐயா, எங்கள் வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கணும். நாங்கள் நல்ல இந்த மாதிரி சின்ன குழுக்களில் சேர்ந்து எங்கள் வீடு மேல் வீடான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நான் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். நான் சபையில் நல்ல ஐக்கியப்பட்டு இப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே வளரணும்னு விரும்புகிறேன். எனக்காக ஜோமனு சொல்கிறவங்க, நான் வளரணும், நல்ல ஒரு ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டவரை மையமாக கொண்ட என் வீடாக மாறணும். எனக்காக ஜெபம்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். யாராவது இந்த சின்ன பராமரிப்பு குழுவில் சேரணும்னு சொன்னால் நீங்கள் ஒப்பு கொடுத்து வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடுகளை ஆண்டவர் ஊழியத்துக்கு திறக்கணும்னா நீங்கள் முன்னால் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

ரெண்டு கரத்தை உயர்த்தி தாவீது சொல்றாரு. நான் சொன்னல, நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். சங்கீதம் 77 வாசித்தது போல கர்த்தர் செய்த நன்மைகள் நினைவு கூறுவேன். அதே தாவீது சங்கீதக்காரன் 66:12 சொல்றாரு, மனிதர்கள் எங்க தலைக்கு ஏறி போனாலும் ஆண்டவரே, நாங்க தண்ணீர நடந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை கொடுத்தீங்களே. நினைச்சு பாத்தீங்களா? ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை முடிச்சிருப்பாங்க? ஆண்டவர் மட்டும் இல்லனா யோசிச்சு பாருங்க, 7 வழியாய் ஆண்டவர் ஓட செல்லின வாழ்க்கையில என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிக்க வைத்திருக்கிறதுனால திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்த நினைத்து பார்த்து நீங்க திரும்பி பார்த்து, ஆண்டவர் நீங்க அதை செய்யல, ஆண்டவர் நீ இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு குழந்தை தரல, எனக்கு கஷ்டம் மாறல, துயரம் மாறல, அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து ஒண்ணு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, திருப்பி தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, ஆனாலும் ஒண்ணு பண்ணுவேன், உமக்காக மரண பரியந்தம் அவனுக்காய் பாடுவேன், நன்றி சொல்லுவேன்.

0: கருத்து உயர்த்த.
1: வசனம் சொல்லுது அவரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்திக்கிட்டு இருப்பார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றுகிற கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க வாழ்த்த வாழ்த்த, ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க, எல்லா காரியங்களும் மாறுதலாம் உங்களுக்கு முடியும். நீங்க ஆண்டவரை பார்க்க பார்க்க, நீங்க ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போக போக, நீங்க ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க ருசிக்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். நான் என்ன போராட்டத்தின் மத்தியில இல்ல நெருக்கடியின் மத்தியில் நடந்தாலும் எல்ரோகி என்னை காண்கிறார், எல்ரோகி என்னை சுமக்கிறார், எல்ரோகி என்னை தப்புவிக்கிறான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில நீங்க

எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை கடந்து வரும். ஓ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பெல்லாம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே எழுந்தாதான் பாடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பாருங்க.

புரியுதா? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருங்க. நீ இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே இத்தனை நாள் நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக செய்த உங்களை நாங்க வாழ்த்துறோம்ப்பா. ஐயோ எனக்காக, ஆனா வாழ்த்துறது எங்களுக்கு, நாங்களோ பெரியாளோ இல்ல உங்களுடைய ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கெல்லாம் துக்கடா, ஒரு தூசி தான். கழுதன் கூட சொல்ல, கழுத கூட பெருசு, நான் ஒரு சின்ன ஒரு தூசி தான். உங்களை போய் நான் வாழ்த்துறேன், ஆனாலும் நீங்க செய்த நன்மைக்கு நான் வாழ்த்துறேன், நீங்க செய்த அந்த அனுக்கிரகத்திற்கு நான் வாழ்த்துறேன். நீங்க யாரு நிற்காத போது எனக்காய் நின்று எனக்கு பணிந்து பேசி எனக்காக பரிந்து பேசின பிரதான ஆசாரியராய் நீங்க நின்றது நிமித்தமாய் நான் இன்னைக்கு வணங்குகிறேன். வணங்குறதுனா தெரியுமா, எப்படி தெரியுமா வணங்குறேன், வாங்கிட்டு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்துச்சுனா, ஆண்டவரே சூப்பர், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்களை நான் வாழ்த்துறேன், உங்களை நான் துதிக்கிறேன்னு சொல்ற ரெண்டு கரத்தை உயர்த்தி

சிந்திப்போம் செயல்படுவோம். அக்பர் கிட்ட ஒரு அறிவாளி சவால் விட்டாரு. என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் பெருந்தீனிக்காரன், அவனை நீங்க ஒரு மாசம் வச்சு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுங்க. அவன் எந்த ஒரு வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது, ஆனா அவன் 1 கிலோ கூட எடை கூட கூடாதுன்னு சொன்னாரு. அக்பர் யோசிச்சாரு, அது எப்படி முடியும்? இந்த சவாலை எப்படி ஏற்பது? ஏற்காட்டினாலும் தன்னுடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படுமேன்னு குழம்புனாரு. பீர்பால் அரசர் சார்பா அந்த சவாலை ஏற்றாரு. அந்த வேலையாளோட பொறுப்பை பீர்பால் ஏத்துக்கிட்டாரு. 3 வேளையும் மகத்தான விருந்து அந்த வேலையாளுக்கு படைக்கப்பட்டுச்சுது. மாச கடைசியில அவனுடைய எடையும் அப்படியே இருந்துச்சு. அக்பருக்கு நம்ப முடியல. எப்படி பீர்பால் இது சாத்தியமாச்சுதுன்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு. பீர்பால் சொன்னாரு, அவனுடைய இரவு படுக்கைய சிங்கக்கூண்டு பக்கத்துல போட்டேன். கூண்டின் பூட்டு சரியா இல்லைன்னு சொன்னேன். பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். பயம் காரணமா அவன் சாப்பிட்ட ஊட்டச்சத்து அவன் உடல்ல ஒட்டல. ஆமாங்க, பயம் நம்மளையே அழிச்சிரும். ஆனா உண்மையான கடவுளை வணங்குற நாம எதுக்குமே பயப்பட வேண்டாம். நாம கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு என்ன வந்தாலும் என்ன நேரிட்டாலும் அது நம்முடைய நன்மைக்கே அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா தேவன் தம்மை நம்புனவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. சிங்க கெபி பக்கத்துல நம்ம படுக்கைய போட்டாலும் நாம பயப்பட வேண்டாம். தேவன் சிங்கத்தோட வாய கட்டுவாரு. அப்படியே சிங்கம் வந்து நம்மளை கொன்னு போட்டாலும் தான் என்ன, நம்ம ராஜாதி ராஜாவோட நிரந்தரமா பரலோகத்துல இருக்க போறோமே. அதை விட வேற என்ன சந்தோஷம் நமக்கு இருக்குது? அதனால மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் பயப்படாம கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சு சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் சொல்லும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்.

ரெண்டு நாளாகமும் 8 அதிகாரம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் கட்டு 20 வருஷ காலம் சென்ற பின்பு ஈரான் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான். பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். அவன் வனாந்தரத்தில் உள்ள தத்மோரையும் ஆமாத் தேசத்திலே ரஸ்துக்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான். சாலமோன் மேல் பெத்தொரோனையும் கீழ் பெத்தொரோனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்பாடுகளும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி பாலாத்தையும் தனக்கு இருக்கின்ற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானது எல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் இருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கின்றபடி பகுதி கட்டச் செய்தார். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் 250 பேர் ஜனத்தை ஆண்டார்கள். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கின்றது. ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பாவோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். அது முதற்கொண்டு சாலமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின் படியே ஓய்வு நாள்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கின்ற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளையின்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலின் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான். சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளைகளை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. பின்பு சாலமோன் ஏதோம் தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் ஏசியோன் கேபேருக்கும் ஏலாத்துக்கும் போனார். அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரர் முகாந்திரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினார். அவர்கள் சாலமோனின் வேலைக்காரரோடு கூட ஓப்பீருக்கு போய் அங்கே இருந்து 450 தாலந்து பொன்னை ஏற்றி ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.

சில பிரச்சனைகளுக்கு தேவனே காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன பிரதர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, தேவன்லாம் நம்ம பிரச்சனைக்கு காரணம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மைதான், நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம காரணமா இருக்கிறோம், அல்லது நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் காரணமா இருக்கிறான், சரிங்களா? ஆனா சில குழப்பங்கள், சில பிரச்சனை வர்ற மாதிரி தெரிந்தாலும் அது தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களிடத்துல இன்னைக்கு நான் சொல்ல போறேன், சில வேத வசன ஆதாரத்தை கொண்டு. இல்ல பிரதர் நாங்க ஏதோ அதெல்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த செய்தியை முழுசா பாருங்க, அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரி, அப்படி என்ன தேவன் பிரச்சனை பண்ணுகிறாரா? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது 33 வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு. அவருடைய ஊழியத்துல ஒரு இடத்துல அவங்க மலைப்பிரசங்கம் செய்து பொழுது 2-3 நாட்கள் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. கடைசியில் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிடுறாரு, பார்ப்பா ரொம்ப நாளாக அவங்க சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டம் 5000க்கு மேலே இருக்கு, சீஷர்கள்ட்ட என்ன காசு இருக்க போகுது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிறத முன்கூட்டியே அறிந்திருந்தும் சோதிக்கும்படி சீசனாகிய பிலிப்பின் இடத்துல நாமளே சாப்பாடு கொடுத்துடலான்னு சொன்ன உடனே அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் வந்துருச்சு. தேவனே என்ன பண்ணுகிறாருன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாரு, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்தது, சரியா? அதைத்தான் நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில சில சமயம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தேவன் அற்புதமாக தான் முடிய பண்ணுவார், தேவனால கூட வரலாம். இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன். தேவன் அதிகமாய் நேசித்த லாசரு, ரொம்ப அன்பா நேசிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா லாசரு மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இன்னும் 4 நாள் தாமதமா போறாரு. அங்க போன உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க மாத்திரம் எங்க கூட இருந்திருந்தா எங்க சகோதரன் செத்திருக்கவே மாட்டான், நீங்க கூட இருந்திருந்தா செத்திருக்கவே மாட்டான். ஆனா உண்மையிலே இவர் எக்ஸ்ட்ரா 4 நாள் வேணும்னே 4 நாள் தாமதமா போறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஐயோ பிழைத்திருப்பானே, இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, இனி ஒண்ணுமே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அப்படிங்கிற கஷ்டம், அப்படிங்கிற துக்கம் அவங்களுக்கு வந்தது யாரால? இயேசு கிறிஸ்து. தேவன் வேண்டும் என்றே அந்த தாமதத்தை செய்தார், ஆனாலும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னொரு ஒரு சம்பவம், வெள்ளத்தை தேவன் அனுப்புகிறார் நோவா காலத்துல, எல்லாரையும் அழிக்க போகிறார். மிகப்பெரிய பிரச்சனை வந்தது, ஆனால் அந்த பிரச்சனையின் ஊடாக நோவாவையும் என்ன செய்கிறார், காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார், ஒரு அற்புதத்தையும் செய்கிறார், சரிங்களா? அப்ப சில இடங்களிலே பிரச்சனை பெரிதளவிலே தேவன் அனுமதிக்கிறதன் மூலமாக தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கிறது.

வாழ்க்கையில நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். இனி ஒரு பெரிய பிரச்சனையாகிய வெள்ளம் வரப்போகிறது. முன்கூட்டியே தேவன் என்ன செய்து விடுகிறார்? பேழையை நமக்கு தந்து விட்டார். அந்த குடும்பத்திற்கு பேழையை கொடுத்து தப்பிச்சுக்கங்கப்பா, எதுக்கு இப்ப பேழை? இனி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. சோ பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்வை தருகிறார். நம்பர் 2, பிரச்சனையின் நடுவிலே தேவன் தீர்வை தருகிறார். தானியலுடைய நண்பர்களை அந்த சிலையை வணங்க சொல்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போய் அந்த தீக்குள்ள போட்டு விட்டுறாங்க. ஏன் தானியலை கூட சிங்க கப்பியில ஒரு முறை போட்டு விடுகிறார்கள். அதன் மத்தியிலே தேவன் அவர்களை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். சோ உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதன் நடுவில் தேவன் காப்பாற்ற முடியும். பிரச்சனைக்கு முன்னாடியும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் மத்தியிலும் தீர்வை தர முடியும். நம்பர் 3, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டது, இனிமேல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, ஐ எம் டோட்டலி டன் அப்படின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒளிந்து எல்லாம் அழிந்து தரைமட்டமான பின்னாடியும் தேவன் அதற்கு தீர்வை தருகிறார். எங்க நம்ம பார்க்கிறோம்? லாசருடைய சம்பவத்துல தான் பார்க்கிறோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? லாசரு வியாதியா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வந்தா சே எப்படியாவது குணப்படுத்தி இருப்பாரே. இயேசு கிறிஸ்து வரல. மரித்து போன உடனே கூட இயேசு வந்தா அவரை எழுப்பி இருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க. இப்படித்தாங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கூட எழுப்பிட்டாரு. செத்த உடனே இயேசு கிறிஸ்து அங்க பக்கத்துல இருந்தா எழுப்பி இருக்கலாமே. அவங்க என்ன எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் இப்ப மரித்த உடனே அவர் வந்திருந்தாருன்னா எழுப்பி இருக்கலாம். ஆனா நடந்தது என்ன? 4 நாள் கழிச்சு வர்றாரு. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இப்ப எல்லாம் வேண்டாம், நாருமே முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப்ல எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற சூழ்நிலையில கூட முடிஞ்சு போனத தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அவங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம், அதே ஒரு ஆசீர்வாதத்தை லாசருவை உயிரோட எழுப்பி கொண்டு போய் வச்சார். சோ தேவன் பிரச்சனைக்கு முன்பதாகவும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் நடுவிலும் தீர்வை தர முடியும். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டோம் என்ற நிலைமையிலும் அதை மறுபடியும் புதுப்பிக்க முடியும், அதற்கு தீர்வாய் தேவன் இருக்க முடியும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனையும் கண்டு தயவு செய்து கலங்காதீர்கள். அதுல தேவ நாமம் மகிமைப்படும், அதுல நீங்க விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள், தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. பழங்குடி இன மக்கள் மத்தியில் மிஷினரியாக ஊழியம் செய்த ஒரு இளம் ஊழியர் தன் ஊழியத்தில் மிகவும் சோர்வடைந்தார். அவர் தன்னுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கடிதம் எழுதினார். அதில், "நான் பகல் முழுவதும் படகில் மீன்பிடிக்க செல்கிறேன். இரவில் படகை கரையில் நிறுத்திவிட்டு அதிலேயே தூங்கிவிடுகிறேன். நான் சொல்லும் சுவிசேஷத்தை கேட்க இங்கிருக்கும் மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. என் ஊழியத்தில் வெற்றி கிடைக்காததால் நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன். ஆனாலும் தேவன் என்னை வெற்றியுள்ளவனாக இருக்க அழைக்கவில்லை, என்னை உண்மையுள்ளவனாய் இருக்கவே அழைத்திருக்கிறார் என்று அறிந்து என்னை நானே திடப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்யவே விரும்புகிறேன்" என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வெற்றியாளர்களை தேடவில்லை, உண்மையுள்ளவர்களையே தேவன் தேடுகிறார். "என் காரியமாய் யார் போவார், யாரை நான் அனுப்புவேன்" என்ற தேவனுடைய சத்தத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை அர்ப்பணித்து, "இதோ அடியன் இருக்கிறேன், என்னை அனுப்பும்" என்றார். ஆனால் ஏசாயா யாரிடம் அனுப்பப்பட்டார் தெரியுமா? கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணராமலும் இருக்கிற ஜனத்திடம் ஏசாயா அனுப்பப்பட்டார். தான் சொன்னதை யாரும் கேட்கவில்லை என்பதற்காக ஏசாயா தன் அர்ப்பணத்திலிருந்து விலகவில்லை. தொடர்ந்து தேவன் தனக்கு தந்த வேலையை செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வேலை அல்லது ஊழியத்தில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் அதை தொடர்ந்து செய்ய விரும்புவோமா? டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்து ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்றார். கடினமான சூழ்நிலை, ஆரோக்கியமான குடித்தண்ணீர் இல்லை, காட்டு விலங்குகளினாலும் பழங்குடி மக்களினாலும் உயிருக்கே அச்சுறுத்தல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் அங்கே ஊழியம் செய்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரே ஒரு நபர் தான் ரட்சிக்கப்பட்டார். அந்த நபரும் சிங்கத்தால் தாக்கப்பட்டு சீக்கிரமாகவே மரித்து போனார். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் மனம் தளரவில்லை. தன் சுவிசேஷ பணி வெற்றியாயிராவிட்டாலும் ஆப்பிரிக்காவை விட்டு போக டேவிட் லிவிங்ஸ்டன் விரும்பவே இல்லை. தேவன் தன்னை அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவராக இருக்க விரும்பினார். பவுல் அப்போஸ்தலனை தேவன் ஊழியத்திற்காக அழைத்தார். அவருடைய ஊழியம் எளிதாக இருக்கவில்லை, உபத்திரவமும் அடிகளும் இருந்தன. இருப்பினும் பவுல், "என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்" என்றார். தன்னுடைய கடைசி நாள் வரை தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்தார். ஆம், நாம் தேவனுக்கு செய்யும் ஊழியமானாலும் நம்முடைய தொழிலானாலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் போதும். அதற்குரிய பலனை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. தேவன் அதை பார்த்துக் கொள்வார், நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார்.

0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: என்னோடு கூட வேதாகமத்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சா போதும். தோத்திரம். ஆமாம், எனக்கு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் கர்த்தர் வார்த்தையை தான் பேசுவேன், நீங்கள் கவனிச்சா போதும். தோத்திரம். கொஞ்சம் உட்கார்றது அங்கங்கே இப்போவே ரெடி ஆயிக்கங்க. ஆமாம், இடையில போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த குறுக்கு முறுக்கு நடக்கிறது, ஆமாம், அதெல்லாம் இருக்கப்படாது. அப்புறம் நீங்கள் என்ன புடவை கட்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த கலரில் போகிறீங்க வர்றீங்கலாம் நான் சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லார் கவனமும் வார்த்தையின் பக்கம் இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆமே, அதுக்கு தான் நான் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு என் மனைவியோடு என்னுடைய உடன் ஊழியரோடு இங்கே வந்திருக்கிறேன். என் மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திர. ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம், 15வது அதிகாரம். சில வசனங்களை நான் படிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மானிட்டர் வேலை செய்யற மாதிரி தெரியலையே. பிரைஸ் காட், சூப்பர். சரி, 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க பல முறை படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தோத்திரம். இந்த பகுதியை கூட அவங்க படிக்கலன்னா அவங்க ஒரு விசுவாசின்னு சொல்றதுக்கு அப்ப டேஷ். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, சந்தோஷம். கவனிங்க, ஆபிரகாம ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அதை நம்ம ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அவனை அழைத்து 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வயசு 75. ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பிராமிஸ் பண்றாரு, என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன்னை ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஒத்த புள்ள கூட இல்லாதவனுக்கு வாக்கு தத்தம் பாருங்க. இல்லையிலே சொல்லுங்க. அப்பா அவரு அப்படித்தான் பேசுவாரு. கைய உயர்த்தி ஆமே. ஆமா, மனுஷனுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அல்லேலூயாவா. மனுஷன் பேசுற மாதிரியே பேச மாட்டார், அவரு வேற மாதிரி பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதுலயும் 75 கிழவன், அம்மா 65 கிழவி, தோத்துறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வாக்கு தத்தம் வருது, உனக்கு ஒரு சந்ததிய கொடுப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. அப்புறம் அப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. தோத்துறோம். திடீர்னு 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறாரு. திரும்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்துறோம். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நம்மளை மாதிரியே சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், தோத்துறோம், நீங்க தான் பலன், நீங்க தான் கேடகம், அதெல்லாம் சரித்தான், ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தை என்னவாச்சுன்னு கேட்குறான். இல்லை இல்லை சொல்லுங்க அப்பா. ஆமாம், நீங்கள் வர்றப்பெல்லாம் ஏதாவது பேசுகிறீங்க, நீங்கள் வர்றப்பெல்லாம் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறீங்க, உசு பேத்துறதே உங்கள் வேலையாக இருக்குது. தோத்துறான். ஆமாம், அப்பப்போ என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, வாட் அபவுட் த ப்ராமிஸ்? தோத்துறான். அந்த வாக்குத்தத்தம் என்னவாயிற்று? அது இன்னும் நடக்கலையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளைய இல்லையே. தோத்துறான். என்ன ஒன்று, என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர். அவன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா என்ன செய்கிறான் இருக்கிறான். அவன் என் வீட்டில் பிறந்த பிள்ளை, யாருக்கு பிறந்தான் அப்பா அம்மா அதெல்லாம் தெரியல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன். அவன் தான் இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ரெண்டாவது, வீட்டு எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு என்னது சந்தோஷம், இருக்கட்டும் தோத்துறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் தான் எனக்கு இப்போ சுதந்திரவாளி. யாரு? எலியேசர் தான் எனக்கு என்னது சுதந்திரவாளி. இவன் தான் என் சந்ததி மாதிரி இருக்கிறான். இதற்கப்புறம் என் சொத்து பத்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் இவன் தான் வாரிசு மாதிரி இருக்கிறான். அவனை வாது கொடுத்தீங்களே தோத்துறோம் அப்படின்னு ஆபிரகாம்னு சொல்கிறார். அல்லேலூயாவா? ஆமேனா? தோத்துறோம். இங்கேயும் அப்படித்தான் போல தெரியுது. குறுக்கு முறுக்கு யாரும் நடந்தா அவங்களே தான் பார்ப்பாங்க போல. அல்ல சொல்லுங்க. ஆமாம், பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னத்தான் கூட்டிருக்கிறாங்க, என்னை பாருங்கள் யோகம் வரும். தோத்துறோம். நான் ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமாம், அப்படி இப்படிலாம் வேடிக்கை பார்க்கப்படாது. பஞ்சு முட்டாய காரனை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கப்படாது. என்ன கவனிங்க, கையை வேர்த்தியாமே தோத்துறோம். அப்போ ஆபிரகாம் அப்படி சொல்றார், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேச்ச குறை தோத்துறோம். என்ன பேச்சு பேசுற நீ? இவனா உனக்கு சுதந்திரவாளி? யாரு? எலியேசரா? உன் வீட்டில் பிறந்த பிள்ளை அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா? இதெல்லாம் என் திட்டம் கிடையாது, இது என் பரலோகத்தின் திட்டம் கிடையாது. உன்னை நான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை உள்ளங் கைகளில் வரைஞ்சிருக்கிறேன். புரியுதா தோத்துறோம்? இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. அவன் எங்கன்னு கேக்குறியா? இனிமே தான் வர்றான். அல்ல இல்ல சொல்லுங்க அப்பா. இனிமே தான் வர்றான், இது வரைக்கும் வரலையில, இனிமே தான் வர்றான். தோத்துறான். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் எல்லாம் வருது. 19 வருஷம் பினிஷ் ஆயிடுச்சுல, தோத்துறோம். பினிஷ் ஆயிடுச்சு தோத்துறோம். இனிமே தான் எல்லாம் வருது. தேவன் தீர்மானிச்சது, குறிச்சது, பிளான் பண்ணது, பரலோகத்துல திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது சகலமும், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம். இனிமேல் தான் அது வருகிறது. ஆமீன் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரியா? ஆமா, பெருசா பெருசா பெருசா பரலோகம். ஆமே, நான் உனக்காக தீர்மானித்திருக்கிறவைகள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. தோத்துறா. ஆபிரகாம் பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோத்துறா. உனக்காக நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, இனிமே தான், இனிமே தான் உன் கண்ணுக்கு முன்னால வருது, வருது. ஒருவேளை இங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஆயிருக்கலாம். தோத்துறா. இதுவரைக்கும் சில எலியேசர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், இனிமே தான் உங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக, உங்க தரிசனத்துக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பரலோகம் தீர்மானித்து வைத்திருந்தவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பரலோகம் தீர்மானிச்சிருந்தது, இனித்தான் வருகிறது, இனித்தான் வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாமே ஏற்கனவே பிளான்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வெல் பிளான்டு. ஆமேனா? நாம ஒரு பிளான் பண்ணாலே அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். அல்ல சொல்லுங்க. சாம்பார் சாயங்காலம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றோம், தோத்துறோம். எப்படியோ வச்சிடறோம், எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, சில ஆள் ரசத்துக்கே பயங்கரமா பிளான் போடும், தோத்துறோம், கடைசியில பார்த்தா விஷம் மாதிரி வச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நாம தீர்மானம் பண்றோம் பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்றாங்க, வீட கட்டிடுறாங்க. கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, காரை வாங்கிடுறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ இப்படி எதையுமே நம்ம தீர்மானம் பண்ணி காலி பண்றோம், அதை சுதந்திரிக்கிறோம் பாருங்க. அப்போ நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா தோத்துறோம். கொட்டாவி விடணும்னா தீர்மானம் பண்ணக்கூடாது பிரசங்க நேரத்தில். அல்ல சொல்லுங்க. அப்பா, நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தியுள்ள தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தரிசனங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆதீனத்தில் தீர்மானித்த அனைத்து அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். சொல்லுங்க. அப்பா அவர்கிட்ட என்ன ஊர்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதில் பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிடுவார். அமீன் சொல்லுங்க. எப்படி செய்ய போகிறேன், இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி ஒன்று விடுவிக்க போகிறேன், இப்படி ஒன்று பயன்படுத்த போகிறேன், அப்படிலாம் சொல்லிடுவார். பயில் படிக்கும்போதெல்லாம் பேசுவார், படித்தா பேசுவார். அல்லையே சொல்லுங்க. அப்பா சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார், புது வருஷ சமயத்தில் புது வருஷ வாக்குத்த தாராதில் என்ன செய்வார், பேசுவார். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து கொட்டாய் விடாமல் பிரச்சனை கேட்டால் பேசுவார். தோத்துறோம். அவர் சில சமயம் பேசும்போது அப்படியே நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் செலுத்துரும். அது நமக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி அவர் எத்தனையோ முறை உங்கள் கூட பேசியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, பெருசாக சொல்லியிருக்கிறார் இல்லையா, பட் இதுவரைக்கும் அதை நீங்கள் பார்க்கல தான், இதுவரைக்கும் அது நடக்கல தான், பட் ஆண்டவர் சொல்கிறார் அது வரு. It's on the way. In the 2020, in the 2020 ஆண்டுல உங்க கண்கள் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை, அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதல பார்க்க போகிறது. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. என்ன அது சந்தேகமா இல்லையான்றிய, ஒட்டுமொத்த உலகத்தின் எழுப்புதலுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முழங்கால் யாவும், நாவுகள் யாவும், ஏசாயா 45:23 உங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அப்பா அப்ப இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே சொன்னது. முழங்கால் யாவும், மனுஷன் இருந்தா அவனுக்கு முழங்கால் இருக்கும். ஆமேனா? நாவுகள் யாவும், அப்ப மனுஷன் இருந்தா அவனுக்கு நாவு இருக்கும். ஒட்டுமொத்த மனு குலமும் இயேசுவுக்கு நேரா திரும்பும். பூமி கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவரே ஒரு சைஸா இருக்காங்களேப்பா, கூடமாட வரமாட்டாங்களே. அல்ல சொல்லுங்கப்பா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டது, அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த கொம்பனும் இந்திய தேசத்தின் எழுப்புதல தடை செஞ்சு நிறுத்த வாய்ப்பே இல்லை. இது சபை தீர்மானிச்சது இல்லை, சபையில் இருக்கிற ஊழியர்கள் தீர்மானிச்சது இல்ல, அப்போஸ்தல்ஸ் தீர்மானிச்சது இல்ல, ப்ராஃபட்ஸ் தீர்மானிச்சது இல்ல, எந்த ஊழியக்காரரும் தீர்மானிச்சது இல்ல. இத பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் தேசத்தில் நடந்து ஒவ்வொரு நிமிஷமும் சபை அப்படி எதிர்பார்ப்போட இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம்ட்ட அதான் சொல்றார், சொல்றார் இவன் இல்ல இனிமே தான். அல்லேலூயாவா. சரி, இப்போ நான் மூன்று விஷயங்களை உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க போறேன். ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து முதல் பாயிண்ட் எலியேசரை வச்சு சொல்ல போறேன், ரெண்டாவது பாயிண்ட் இஸ்மவேலை வச்சு சொல்ல போறேன், மூணாவது பாயிண்ட்டு சாராளை வச்சு சொல்ல போகிறேன். இவங்கள்லாம் யாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ தோத்துறோம். புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேரில் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தோத்துறோம். ஆனால் ஒரு 3 வருஷம் விசுவாசிக்கெல்லாம் இந்த பேர் நல்லா என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? இது இன்டோர் மீட்டிங், சர்ச் மீட்டிங், அதனால் தோத்துறோம். பண்ண காஸ்பல பேசிட்டு இருக்க முடியாது, அப்படி பிரசங்கிக்கும் போதே காஸ்பல் வரும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சரி, அப்போ மூணு காரியம் சொல்ல போறேன். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது, அதான் தலைப்பு. நம்பர் ஒன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஆமா, தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. அல்லே சொல்லுங்க அப்போ. நம்பர் டூ, தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. யோ, தீர்மானம் எடுக்கணும்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ தீர்மானத்தையே வெளியேற்றுன்னு பிரசங்கம் பண்றியே, தோத்துறோம். இது வேற தீர்மானம். அல்லே சொல்லுங்க அப்போ. நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். தீர்மானங்களை வெளியேற்றுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அல்லே சொல்லுங்க அப்போ. நம்பர் த்ரீ, திகைப்பின்றி செயல்படுங்கள். சொல்லுங்க, பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, சோர்வு இல்லாம செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒன் பை ஒன்னா நான் பிரசங்கிக்க விரும்புறேன். தோத்ரா, முதல் காரியம் சொன்னேன், திருப்தியில் இருந்து வெளியே வாருங்கள். எலியேசர் ஆபிரகாமுக்கு இப்ப என்னன்னா, எலியேசர்ல ஒரு திருப்தி. எலியேசர்ல என்னது? திருப்தி. இவன் தான் இப்போ எனக்கு பயங்கரமா போடுறாங்க. அல்லேல சொல்லுங்க. இவன் தான் எனக்கு இப்ப என்னவா இருக்கிறா? சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு எலியேசர்ல ஆபிரகாமுக்கு ஒரு திருப்தி. நல்லா கவனிக்கணும், நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம், சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம். ஆமா, சிலருக்கு ஊழியத்துல திருப்தி. பயங்கரமா அப்படி இல்லப்பெல்லாம் ஊழிய செஞ்சிட்டேன் அப்படின்னு. சிலருக்கு ஜபத்துல திருப்தி, ஐயோ நான் நிறைய ஜபம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சிலர் பைபிள ஒரு முறை கூட உருப்படியா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க பைபிள் படிச்சதுல ஒரு திருப்தி. சிலருக்கு ஒரு பாட்டு பாடிட்டா திருப்தி, தோத்துறான். ஆமா, சிலருக்கு ஒரு ஆல்பம் போட்டா என்னது? திருப்தி, தோத்துறான். சிலருக்கு ஜபம் பண்ணி ஒரு பேய்கை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி கிளப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னது? திருப்தி. இப்ப கூட பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லாம சிலர் இருக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய கேட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஹலோ, இருக்கீங்களா? தோத்துறோம். அந்த சத்தம் உங்களுக்கு அதிகமா கேட்கா இல்ல? என் சத்தம் கேட்கா? பின்னாடி கேக்குதா? சூப்பர், வெரி குட். தோத்துறோம். அப்ப திருப்தி. இங்க எலியேசரில் ஆபிரகாமுக்கு என்னதுங்க? திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருப்தியில இருந்து முதல்ல வெளியில வா. ஏன்னா தீர்மானிக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா, நீ பெறணும்னா, அந்த ஈசாக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்கணும்னா, இந்த திருப்தியிலிருந்து நீ வெளியே என்ன செய்ய வா. நல்லா கவனிக்கணும். எலியேசர் தோத்துறாம் ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் எலியேசரால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் தான். இப்ப 19 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? நாம சந்தோஷப்படுற மாதிரி, நம்ம தோத்திர மனம் மகிழ்ற மாதிரி நிறைய காரியங்கள் இந்த 19 வருஷம் இந்த ஊழியத்துல நடந்திருக்கும். சில சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி இப்படி வந்தாலும், ஆனா ஆண்டவர் நம்ம மகிழ்ற மாதிரி பல விஷயங்களை இந்த 19 வருஷத்துல என்ன செஞ்சிருப்பார்? செஞ்சிருப்பார். இப்ப எலியேசரை வச்சு நான் சொல்றேன், கவனிங்க. இதற்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, 14 அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. என்ன கவனிங்க தோத்திரம், பைபிளை சில இப்பதான் பெரட்டுவாங்க. என்ன கவனிங்க, 14 ஒரு யுத்தம் நடக்கு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோட 4 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அதுல 4 ராஜாக்கள் ஜெயிச்சிடறாங்க, 5 ராஜாக்கள் தோத்துறாங்க. அதுல ஒரு ராஜா சோதோமின் ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சோதோம்ல தான் யார் இருந்தா? ஆபிரகாமின் சகோதரன் லோத்து இருந்தான். லோத்து இருந்தான் தோத்துறம். இப்ப யுத்தத்துல அந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்ச உடனே இந்த சோதோமையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப சோதோமில் இருந்த மக்கள், அங்கிருந்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், இதையெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுல லோத்தும் லோத்து குடும்பமும் இணைஞ்சிருது, சிறைப்பட்டு போயிருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருது, நம்முடைய சகோதரன் லோத்து இருக்கிறார்ல, அவர் சோதோமில் இருந்தார்ல, அந்த ராஜா தோத்து போனதுனால லோத்துவையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டு அங்கவுடைய சகோதரனும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு வருது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, 14:14, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தா. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டில் எலியேசர் மட்டும் இல்ல, அவன் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரா, 318 பேர். சொல்லுங்க எல்லாரும், 318 பேர். இந்த 318 பேரையுமே ஆபிரகாம் கூப்பிடுறார், கமான் தோத்துறாம், நாம போய் அந்த 4 ராஜாக்களோட என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணாங்களா நமக்கு தெரியல, தோத்துறாம் யுத்தம் பண்ண பழக்கம் அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சா நமக்கு தெரியல. ஆனா தன் சகோதரன் சிறைப்பட்டு போனது காதல விழுந்த உடனே வீட்டில இருந்தவர்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்யறாரு, யுத்தத்துக்கு போறார். அங்க என்ன நடக்கு, எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக அவன் யுத்தத்துக்கு போனானோ அது அங்கே வாய்த்தது. என்ன, லோத்துவை திரும்ப என்ன செய்யணும், மீட்டு கொண்டு வரணும். அவன் நினைச்சது அங்க என்ன செய்யுது, நடக்குது. கைய உயர் ஜாமே, நான் நம்புறேன் இது எல்லாத்துக்குமே எலியேசர் தான் ரொம்ப உதவிகரமா இருந்திருப்பார். யாருக்கு, ஆபிரகாம். ஏன்னா அவனும் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை, 318 அவன் ஒருத்தன். ஆனால் அவனைத்தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு யார் சொல்றா, ஆபிரகாம் சொல்றார். அப்ப அந்த 318 பேர்லயும் ஒரு கேப்டனா, ஒரு லீடரா, ஒரு தலைமை பொறுப்புல யார் இருந்திருப்பா, எலியேசர் தான் இருந்திருப்பான். ஆபிரகாம் எலியேசர்ட்ட சொன்ன உடனே எலியேசர் தான் போய் 318 பேரையும் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு கூட்டு போய் முன்னாடி நின்று யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வெற்றி அங்க உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமேனா. அப்போ எலியேசர் மூலம்தான் இந்த 14 ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது, சொல்ல மாட்டீங்களே, ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதை நான் 3 ஆசீர்வாதமா சொல்றேன். 1, மகிழ்ச்சிகரமான வெற்றி. சொல்லுங்க என்னதுங்க. 2, மனித ஒத்தாசை. சொல்லுங்க. 3, தோத்திரம் மனம் விரும்பியது. சொல்லுங்க. இந்த 3 ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. தோத்திரம் 2 சொன்னதை முதல்ல வச்சுக்கலாம். என்ன, மனித ஒத்தாசை. ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது, என்ன ஒத்தாசை, எத்தனை பேர் அவனுக்கு ஒத்தாசையா எழும்புறாங்க, 318 பேர். இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு, இந்த 19 வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு நிறைய மனித ஒத்தாசைய கத்தர் தந்தார். அல்லேலூயா. இந்த சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசியுமே மனிதர்கள் தானே, என்ன சந்தேகமா ஆமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயாவா. ஐயாவுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி அந்த ஊழியத்தை தொடங்கியிருப்பார் அவருக்கு நல்லா தெரியும். தோத்துறோம். அப்போ பாருங்க, அவ்வளோ பாடுகள் சிரமத்துக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கி இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்களை கத்தர் அவருக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இது ஒரு மிகப்பெரிய மனித ஒத்தாசை தானே. அல்லேலூயாவா. நமக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனித ஒத்தாசைகளை தேவன் ஏராளமாக தந்திருக்கிறார். சபையே நமக்கு ஒரு மனித ஒத்தாசை தான். சில சமயம் நாம ஜெபம் இல்லாட்டா கூட பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்ணுறாருல, ஆமீன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா தோத்திர, சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க இல்லையா, மனித ஒத்தாசை. அல்லேலூயா. 2, மகா பெரிய மகிழ்ச்சிகரமான என்ன சொன்னேன், வெற்றி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தோத்திரம் 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க அந்த 4 ராஜாக்கள். அந்த ஜெயிச்ச 4 ராஜாக்களை ஆபிரகாம் எலியேசர் தலைமையில போய் தோத்திரம் அவர் ஜெயிச்சார்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தோத்திரம் இந்த 19 வருஷத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய ஜெயத்தை தந்தார். ஆமென். பலமுறை இந்த ஊழியம் மகிழ்ச்சினால நிரம்ப கத்தர் கிருபை செய்தார். சத்ருவின் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். எதிரா எழும்பின பிரச்சனைகள் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளை வீழ்த்த வந்த பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதி, பலவீனம், தரித்திரம், மனித தோத்திரம், எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. சில சுபாவங்கள் நம்மை வீழ்த்த நினைத்தது, சில சுபாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தது, சில மனித சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனால் அவைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இரட்சிப்பின் பாதையிலே பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை பலமுறை நமக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதிர்த்து வந்தார்கள், அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட சமயங்கள்ல கர்த்தர் அவைகள் மேல ஜெயத்தை நமக்கு தந்தார், மகிழ்ச்சிகரமான வெற்றி. மூணாவது நான் சொன்னேன், மனம் விரும்பியது. ஆபிரகாம் மனம் விரும்பியது என்ன? லோத்து அவன் குடும்பம் திரும்ப கிடைக்கணும். அல்லேலூயாவா! இந்த சபை தேவ ஜனம், நாம நம்ம மனம் விரும்பின எத்தனை நன்மைகளை எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த 19 வருஷத்துல இல்லை நாம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயாவா! இப்பதான் நான் மேட்டருக்கு வர்றேன், தோத்துறோம். அப்போ மனித ஒத்தாசை கொடுத்துருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, மகிழ்ச்சிகரமான வெற்றியை கொடுத்துருக்கிறாரு, பல முறை பல விஷயங்களில் ஜெயத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம மனம் விரும்பினதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய தந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, இதில் நீ திருப்திப்படாத, இனிமே தான் அல்லே சொல்லுங்கப்பா, இனிமே தான் இதுவரைக்கும் கொடுத்த ஆத்துமாக்கள்ல நீ திருப்திப்படாத, இந்த ஊழியத்துக்குன்னு பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஆத்தும பெருக்கம் இனித்தான் வருது இந்த 2020 வருது. இதுவரைக்கும் பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியில நீ திருப்திப்படாத, இனித்தான் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க போற, இந்த ஊழியம் ஜெயிக்க போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க போது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும்பா, மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 6 போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். மனம் விரும்பினது இதுவரைக்கும் நாம சுதந்தரிச்சதல்ல, இனித்தான் இனித்தான் இனித்தான் நாம மன விரும்பின மகிமையான விஷயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமேனா? அல்லேலூயாவா! தோத்திரமா! திருப்திப்படாத ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்திரம், ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன இருக்க கூடாது? திருப்தி இருக்க கூடாது. ஆண்டவர் தான் சொல்றார், வாணி வெள்ள வாணி, நீ உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை, உள்ள கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எலியா சரு எலியா சரு எலியா சரு, இவனை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான், இவன் எனக்கு சுதந்திரவாளி, இவனே இருந்துட்டு போட்டும், தோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா போதும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்க, வெள்ளவா இதே மாதிரி தான் ஒருத்தன், போதும் கர்த்தாவே போட்டு தள்ளும் அப்படின்னா. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. யார் அவன்? தோத்துறான் எலியா. அவன் சொல்லுங்க, அவன் 1 Kings 19:4 சூரை செடி கிளவே உட்காந்துட்டான், தோத்துறான். அவனுக்கு ஒரு சுய திருப்தி தான். என்ன திருப்தி? நம்ம பெருசா ஊழியம் பண்ணிட்டோம். ஆமா, அவன் பயங்கரமான ஆளு, தோத்துறம். 17:18 அவனை பத்தி படிக்கிற 1 Kings. ஆமா, வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சது அவன் தான். ஆமா, வானத்தை 3 அப்படியே லாக் பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் 3 கழிச்சு ஓபன் பண்ணதும் அவன் தான். பெருமளை தேசத்துல வர காரணமா இருந்ததும் அவன் தான். உங்களுக்கு வராதா? கூடமாட வரக்கூடாதா? வில்லத்தனம் பண்ற மாதிரி இருக்கிறீங்களா? இல்ல சொல்லுங்க அப்போ. அவன் தான். ஆமேனா? செத்து போன பிள்ளைக்குள்ள முத முத உசுரை கொண்டு வந்ததும் அவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கீசோநாத்துக்கரையில கொண்டு போய் கொன்னு குவிச்சதும் அவன் தான். மிகப்பெரிய எழுப்புதல் வீரன். ஆமா, அவன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், போதும் கர்த்தாவே. ஆமே, நான் சாகவேன். அல்லே சொல்லுங்க அப்போ. நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, வெள்ளவா. அல்லே சொல்லுங்க. சூரை செடியிலிருந்து வெள்ள வா, திருப்தியிலிருந்து வெளியே வா. என்ன திருப்தி? நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், வானத்திலிருந்து அக்னி இறக்கணவன், வானத்தை அடைச்சவன், 3 கழிச்சு திறந்தவன், செத்து போன ஆளை கூட உயிரோட எழுப்பினவன், பாகால் தீர்க்க தரிசியெல்லாம் கொன்னவன், அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் வீரனே திருப்திப்பட்டப்ப கொன்னுட என் கொண்ணு உன் திருப்தியிலிருந்து வெளியில வான்னு சொன்னாரே. நாம அப்படி என்னதான் ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறோம்னு ஒன்றும் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவ்வளவு சாதிச்சவனே திருப்திப்படாதுன்னு சொன்னார். நாம் கற்பனை பண்ணாலும் இதுவரைக்கும் அப்படி ஏதாயிலும் சாதித்த மாதிரி நமக்கு தெரியல. சாதிச்சிருந்தா தானே தெரியும். நம்ம சாதித்ததெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே கட்டடிப்போம். அல்லேலூயா. தோத்துறோம். தசமாவும் கொடுக்காம வாழுவோம். அல்லேலூயா. அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் பாட்டு பாடாமல் ஒரு சைஸாக வில்லத்தனமாக உட்காந்துருப்போம். தோத்துறோம். பாசுக்கு குறதமாக நாலு கலவரம் பண்ணுவோம். தோத்துறோம். அதை இப்படித்தான் நாம் சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். ஒரு 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்ததில் ஒரு 4 குடும்பத்தை சபையை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறோம். அதுதான் நம்ம சாதித்த சாதனைகள். இந்த மாதிரி யாராயிலும் கரெக்டாக பாயிண்டை பேசுனா பேசுகிற பிரசங்க யாராவது ஒரு சைஸாக முறைச்சிருப்போம். அதுதான் நம்ம சாதனைகள். அல்ல இல்லையா சொல்லுங்க. இப்போ கூட 2 பேர் என்ன முறைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்க மாட்டேன். பார்த்தா பாயிண்ட் வராது. அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அல்ல இல்லையா. அப்போ என்னது தோத்துறோம். அவ்வளோ சாதிச்சவனே ஒரு சூறைச்செடிக்கெல்லாம் உட்கார்ந்துருந்தப்போ திருப்திப்படாத வெள்ளவா என்று சொன்னாரே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனித்தான் ஒரு நீண்ட தூர பிரயாணம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீ சாதிச்சதில்லை, இதுவரைக்கும் நீ பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல. இனிமேத்தான் மகிமையானது, இதை விட பெரிதானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வாக்குப்படி தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. ஜபத்தில் திருப்திப்படக்கூடாது. பைபிள் படிக்கிறதுல திருப்திப்பட்டு நின்றுடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா, சந்தோஷம். 1/2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன பேச மாட்டேயே? அல்லேலூயாவா. திருப்திப்படக்கூடாது. மார்க்கு 10வது அதிகாரத்தில் 45 படித்தா பர்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் அங்கே கிராஸ் பண்ணி போகிறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே 10 பேர் உடனே சத்தப்படாது. அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறார். ஆமாம், அமைதி, சத்தப்படக்கூடாது அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆமாம், அவன் யோசித்திருப்பான், அடப்பாவிலாம் குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல, கண்ணு இருந்தால் தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, இந்த பாஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்களே, அமைதியாக இருன்றாங்களே அப்படின்னு அவன் நின்றுல. அவன் நின்றுல. இவங்க குட்டுறாங்க, நம்மால் கூட்டுறான். வால்யூம் சவுண்ட சொல்ல மாட்டீங்கள, கூட்டுறான். உன்னால தலையில் குட்டத்தான் முடியும், உன்னால் அதட்டத்தான் முடியும், உன்னால் செபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஆமேனா? என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் மட்டும்தான் முடியும். எனக்காக தீர்மானிக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் வரும். நீ சொல்றங்கிறதுக்காக போதும். நம்ம சத்தம் போட்டது தோத்துறோம், நம்ம ஜெபம் பண்ணது அப்படின்னு நான் திருப்தி போட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், நிற்க மாட்டேன். ஆமேனா? நீ என்ன சத்தம் போடுறது? இப்பவும் நம்மளை சத்தம் போடுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. ஜெபம் பண்ணக்கூடான்றாக, ஆராதனை பண்ணக்கூடான்றாக, சர்ச்சுக்கு போகக்கூடான்றாக, ஊழியம் செய்யக்கூடான்றாக, சுவிசேஷம் சொல்லக்கூடான்றாக, சபை கட்டக்கூடாதுன்றாக சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயாவா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ண ஜெபம் பத்தாது, நாங்கள் பண்ண பிரசங்கங்கள் பத்தாது, எங்களுடைய விசுவாசம் பத்தாது. இன்னும் விசுவாசிப்போம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் பைபிள் படிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் ஊழியம் செய்வோம். சொல்லுங்க இன்னும், சத்தமா சொல்லுங்க இன்னும். நேற்று இருந்ததை விட இன்னும், போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும். என் ஜெபத்துல நான் திருப்திப்பட, என் வேத தியானத்துல திருப்திப்பட, ஊழியத்துல திருப்திப்பட. ஆண்டவரே மாட்டேன்னு சொல்லாதவங்க எல்லாம் பாருங்கப்பா, தோத்துறோம். ஜெபத்துல திருப்திப்பட, ஊழியத்துல திருப்திப்பட, விசுவாசத்துல திருப்திப்பட. இந்த 19 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். என்ன அற்புதத்தை பார்த்திருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். எங்க ஜெபங்கள்ல திருப்திப்பட மாட்டோம்.

இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:11 சொல்லும்போது தோத்துறான், நீதி செய்கிறவன், அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்புறம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அது நம்ம சேர்த்துக்கலாம், ஜெபிக்கிறவே, பைபிள் படிக்கிறவன், ஏற்கனவே படிக்கிறதா, பட் அதில் திருப்தி பட்டு என்ன செய்யாத, நிற்காத, இன்னும் என்ன செய், படி. அல்லேலூயாவா, 10 வரைக்கும் படிச்சுட்டு, நான் 10 வரைக்கும் படித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஓ 10 வரைக்கும் படித்திருக்கிறேன், ஓ 10 வருடங்களாக படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போண்டா சுட தான் போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா, இப்போ அந்த வேலை தான் கிடைக்கும். ஆமேனா, 10 படிச்சுக்கிட்டு என்ன முடியும், 10 வரைக்கும் படித்தா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி. ஐஏஎஸ் படித்தாலே தோத்துறா, ஃபைலும் கைமா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படித்தவன், டாக்டர் படித்தவனா பாவம் பரிதாபமாக தோத்துறோம். இன்னும் டாக்டர் படித்தா இப்போ பொழைச்சிக்கலாம், தோத்துறான், குடும்பத்துக்கு ஒரு ஊசி போட்டு. அல்லையிலே சொல்லுங்க, அப்படி தோத்துறான். அப்படியே இப்போ நம்ம படித்தவங்கள்லாம் அவ்வளோ தூரம் படித்தவங்களே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அல்லேலூயாவா, பத்து படிச்ச நானு அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா அதான் ஆளுகளை பாரு. அல்லே சொல்லுங்க, திருப்தியிலிருந்து வெளியில 11 போ, திருப்தியிலிருந்து வெளியில வா, 10 11 11 12 12 பிறகு காலேஜுக்கு போ, படிச்சுக்கினே இரு. அல்லே சொல்லுங்க, அப்போ போய்கினே இரு. நாமளே சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டு நின்றக்கூடாது. நம்மளை சங்கடப்படுத்துறவங்க நிமித்தமும் நம்ம ஜபத்தையும் மற்ற காரியத்தையும் நிறுத்திடவும் கூடாது. அல்லேலூயாவா. இந்த மார்க்கு 5 யவீர் ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். யவீர் ஸ்டோரி மார்க் 5:22 அந்த சம்பவம் அழகாக எழுதியிருக்கோம், கவனிக்கணும். படிச்சிருந்தா ஈஸி எனக்கு பிரசங்கத்துக்கு, தோத்துறான். அவன் மக மரணம் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பா, இயேசுநாதர் வருவார் யவீர், அப்புறம் என்ன ஆயிடுனா ரொம்ப நேரம் ஆகி போயிடும். இந்த கேப்பில் 12 பெரும்பாடோடு இருந்த ஒரு அம்மா வந்து சுகமாயிருவா. இந்த டைம் கால தாமதம் ஆன அந்த கேப்பில் அவன் மக நெஞ்சிருவாங்க, மறிச்சு போயிடுவா, மறிச்சு போயிடுவா. வந்ததே இயேசுநாதரை கூட்டு போகணும்னு தான், மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, டைம் ஆகிப்போச்சு, நேரம் ஆகிப்போச்சு, அந்த கேப்பில் பொண்ணு இறந்து போயிடுவா. அப்போ 35 படிச்சிங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் வந்து யவீர்கிட்ட சொல்லுவாங்க, போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நம்முடைய குமாரத்தை என்ன செஞ்சிட்டா, மறிச்சிட்டா, தோத்துறோம், இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், தோத்துறோம், வாங்க அடக்காரா, நீதான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும், வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, கமான் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ இயேசுவோட பார்த்து சொல்லுவாரு, என்ன சொல்கிறான் உன் சொந்தக்காரன், என்ன சொல்கிறான் அவன், யார் மச்சானா அந்த பக்கத்தில் நிற்கிறானே, தோத்துறான், போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை பார்த்ததெல்லாம் போதும், அவரை தேடி வந்ததெல்லாம் போதும், அவர் சமூகத்தில் நின்னதெல்லாம் போதும், அவர்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், அவரை கழட்டி விட்டுரு, தோத்துறான், அவர் இனிமேல் வேண்டாம், நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்கிறானா. நான் சொல்கிறேன் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் உனக்காக தீர்மானிக்கப்பட்டது வருது, வருது. மறிச்சிட்டாளா உன் மக, அல்ல சொல்லுங்க அப்பா, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? நிறைய டைம் நாமளும் அப்படித்தான், முடிஞ்சிச்சு, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதா அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பில்லாதவனுக்குத்தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சும்மா 75 கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமா? உங்க ஊர்ல பிறக்கும் போலே, ஒரு சைஸாவே பாக்குறீங்க. 75 கிழவனுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இருக்கா? 65 கிழவிக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இருக்கா? அவங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன்னை பெரிய அவர் சொன்னால், அவர் கட்டளையிட நீங்களும் நானும் திருப்தியில நிக்காம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா, கண்டிப்பா ஏப்பா ஆபிரகாம்.

0: நீ இஸ்மவேல்ல திருப்தி பட்டி, சாரி எலியேசர்ல திருப்தி பட்டினா ஈசாக்கு அதுல என் பிளானு, அதுல என் பிளானு. ஏன் உனக்கு தெரியாது ஆபிரகாமே, உனக்கு தெரியாது அந்த ஈசாக்கு கண்டிப்பா பிறந்தே ஆகணும். ஏன்னு கேக்குறியா? அந்த ஈசாக்கு யாக்கோபுங்கிற ஒரு புள்ள பிறக்கணும். அந்த யாக்கோபுக்கு 12 ஆம்பளை புள்ள இருந்தாலும் அதுல ஒரு புள்ள யூதாவா இருக்கணும். அந்த யூத கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் இரட்சகர், மேசியா இயேசு இந்த பூமியில உதிக்கணும். இதெல்லாம் என் மாஸ்டர் பிளான். சரியா? ஆமேனா? சும்மா பாக்குறதுல திருப்தி பட்டுக்கிட்டு அப்ப கோர்ட்டை விட்டு தூங்கி நினைச்சியாத இருக்காத. கம் அவுட், வெல்லவா. எத்தனை நல்ல கத்தர். ஹல்லேலூயா. எலியேசர் சாதாரண இல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். எலியேசரே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அது வல்ல தீர்மானிக்கப்பட்டது. இனித்தான் இனித்தான் இந்த ஊழியத்தில் தோத்திரம். இதுவரை பார்த்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தோத்திரம். ஒரு எலியேசர்னு வச்சுக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் திருப்தி படக்கூடாதுன்னு பாஸ்டரை பார்த்து தோத்திரம். தேவன் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்களில் நீங்கள் திருப்தி படாதிருங்கள். அல்ல சொல்லுங்க அப்பா, இவர்கள் சிறந்த ஆசீர்வாதம் தான். இல்லை என்று சொல்லவில்லை. இவர்கள் மூலமாய் உங்களுக்கு மனித ஒத்தாசைகளை தேவன் தந்திருக்கிறார். இவர்கள் மூலமாய் மகிழ்ச்சிகரமான வெற்றியை தேவன் உங்களுக்கு பல முறை கொடுத்திருக்கிறார். இவங்க மூலமா உங்க மனம் விரும்பினதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார். பட் இது மட்டும் அல்ல. 2020 இனித்தான் இனித்தான் இனித்தான் இனித்தான் குறிக்கப்பட்ட ஈசாக்கு, வாக்குரைக்கப்பட்ட ஈசாக்கு பரலோகம் பிளான் பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். ஆமேனா? சில ஆளுகளுக்கு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, யாப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்டா, அதுலேயும் திருவிருந்துக்கு வந்துடுறது. அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிட்டா இன்னமும் பயங்கரமா கத்தரை தேடிட்ட மாதிரி ஒரு நினப்பு, நினப்பு பிழப்ப என்ன செய்யுமா? கெடுக்குமா? இங்கேயும் தெரியும் போல தெரியுது. அல்லேலூயாவா. அடுத்த 3 வாரத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், கர்மாந்தரம், கல்யாணம், காதுகுத்து, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன். சிலர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறது கூட தெரியாது. தோத்திரம். அது நான் கல்யாணம் பண்ண விதத்தில் என் மனைவியோட சித்தப்பாவுக்கு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்ல, அந்த வீட்டில் அவங்க கூட பிறந்த உன் கொதவளையை நெரிச்சு கொல்ல. அல்லையா சொல்லுங்க அப்பா. இப்படி ஒரு ஒரு அந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பவே சொல்கிறதுக்கு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு புசுக்கு புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு என்ன செய்யறது, போகிறது. போ, யார் வேணா? அது ஞாயிற்றுக்கிழமையா போகணும், ஆராணியை கட்டடிச்சிட்டா போகணும், உதவளை நெரிச்சு கொல்ல. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் ஒன்று சொல்லவா? ஐயோ, அதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமைய கட்டடிக்கிற குடும்பம் உருப்படாது, ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. நான் உங்களை சொல்ல, பொதுவாக சொன்னேன். அல்ல சொல்லுங்க அப்போ. யோ, நாங்கள் தான் யாது அப்படின்னா, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். கைய வேர்த்து அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட என்ன செய்யாத, திருப்திப்படாத. அல்ல சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் வாலிபர் கூட்டம் இருந்தா தோத்திரம், நீ வாலிபனா இருந்தா போயே ஆகணும். அல்ல சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் ஆண்கள் கூட்டம் இருந்தா நீங்க ஆம்பளண்ணா. அல்ல சொல்லுங்க அப்போ. அதாவது ஆண்கள் கூட்டத்துக்கு சொல்றியா, ஆண்கள் கூட்டமா இருந்தா நீங்க ஆம்பளண்ணா, அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும், போகணும். தோத்திரம். பெண்கள் கூட்டமா போகணும். ஆமேனா? சோஸ்திரம். அதுக்கு தான் சர்ச்சில் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, சும்மா ஏதோ ஒரு நாளில் ஒரு சிறப்பு கூட்டத்தில் எழுப்புதல், தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அப்படின்னா 3 வாரம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சபையில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. தோத்திரம். திடீர்னு வந்து ஃபயர் ஃபயர் ஹூ ஹா எழுப்புதல் இந்தியாவிலே வருவதாக அவர் சொல்வார். உன்னை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் எழுப்புதல். புரியல? இன்னைக்கு நம்ம வேலையே அதுதான். தோத்திரம். திடீர்னு ஃபயர் வரும், திடீர்னு எழுப்புதல் தாட்டு வரும், அதுக்கப்புறம் பைபிளே தொட மாட்டோம், ஜெபமே பண்ண மாட்டோம், தோத்திரம். சர்ச்சுக்கே வர மாட்டோம். ஆமா பரிசுத்தமா, அது எங்க கிடைக்கும் நல்ல சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி நடக்கிறது. நோ நோ நோ, ஒரு நாள் ஆராதனையில திருப்தி படாதீங்க. நீங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா வாழ்த்துக்கள், ஆனா அந்த ஒரு மணி நேரம் ஜெபத்துல திருப்தி படாதீங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் படிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ரெண்டு அதிகாரத்துல திருப்தி படாதீங்க. இப்ப இருக்கிற பரிசுத்தத்துல திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற நீதியில திருப்தி படாதீங்க, இப்ப இருக்கிற உண்மையில திருப்தி படாதீங்க, இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா அதுல திருப்தி படாதீங்க, ஆண்டவருடைய காரியங்களில திருப்தி படாதீங்க. திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் போகிறது. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், தோத்திரம். ஆமா, நீ தண்ணி குடிச்சுக்க. தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். முதல்ல திருப்தியிலிருந்து என்ன செய்யணுமா, வெளியே வரணும். தோத்திரம். ஆமா, அவனை பார்த்து அவன் உள்ள இளையச இளையசன்னா அவனை வெளில கூப்பிட்டான். வர, வானத்தை பாரு, அப்படியே பார்க்க என்ன தெரியுது, ஒரே நட்சத்திரமா தெரியுது. ஆண்டவரே என்னடா, நட்சத்திரத்தையா என்னடா என்றா, 100, 110, 140, 200, ஐயோ 800, ஐயோ 1200. என்னால முடியல சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு கீழே குனிறானா. என்ன தெரியுது, மண்ணு எண்ணு. அல்ல சொல்லுங்க அப்பா, இதுக்கு அதுவே பரவாயில்ல போலே. அல்ல சொல்லுங்க, வானத்தை பார்த்து எண்ணுன்றாரு, எண்ணி மண்டை வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சா. இப்ப மண்ணை எண்ணு, முடியல முடியல முடியல. உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும், ஒருவனாலும் ஒரு காலமும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை, ஒரு பெருக்கத்தை, எக்ஸ்டென்ஷன். ஐ வாண்ட் டு சே எ ப்ராபசி, ஐ வாண்ட் டு சே எ ப்ராபசி. தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற, உங்களுக்கு தரப்போகிற உச்சிதங்களை, நன்மைகளை, அறுவடைய ஆத்தும பெருக்கத்தை ஒருவராலும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க கற்பனை சக்திக்குள்ள எட்ட முடியாத அளவுக்கு, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு, God is going to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. இந்த பாப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு தெரியும், பயன்படுத்துவாரெல்லாம் தெரியும், இந்த ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்வாரெல்லாம் யோசிச்சிருக்கோம், பட் இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் ஐயோ அப்படின்னு சொல்கிற நாட்கள் வருகிறது. பெங்களூர் சிட்டி அல்ல சொல்லுங்க. அப்போ கற்பனை கெட்டாத எழுப்புதலை பார்க்க போது, இந்த சிட்டிக்காக கர்த்தர் குறித்திருக்கிறது வருகிறது, தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. சபையே, உன் திருப்தியின் நிலையிலிருந்து வெளியே வா. சோத்திரம். ரெண்டாவது இஸ்மவேல் எடுத்துக்கிறோமா, ஆதியாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும், சொல்லுங்க மிகவும், திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். பழைய விடியும்பாரு, மிகவும் திரளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15வது வசனம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயா, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும், ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் ஒரு மனுஷன் கிட்ட எவ்வளவு டீப்பா பேசுறார் பாருங்க. ஒண்ணே நம்ம ஐயா, யாரு, ஆபிரகாம் ஐயா. 17வது வசனத்துல, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஆமா 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19வது வசனம், அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஆதியாகமம் 12:2 சொல்லிட்டார், அப்புறம் 12:7 சொல்லிட்டார். தோத்திரம். இப்படி பல முறை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் எலியாசர் எலியாசர் எலியாசர்னே இருந்தார். அப்புறம் இடைச்சொருகளா ஆகாரம்மா உள்ள கிராஸ் ஆன உடனே, தோத்திரம், இஸ்மவேல் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இஸ்மவேல் வந்த உடனே எலியாசரை நிப்பாட்டிட்டு, இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல் இஸ்மவேல், வயசு எத்தனை ஆகி போச்சு? 99, அம்மாவுக்கு 89, கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப ஆண்டு விடுற மாதிரி இல்லை, பழையபடி ஆபிரகாம்ட்ட வர்றார். ஆபிரகாமே தோத்திரம், நான் சொன்னது சொன்னது தான், உனக்கு 99 இருந்தாலும் பரவாயில்ல, கிழவிக்கு 89 இருந்தாலும் பரவாயில்ல தோத்திரம், நான் பிளான் பண்ணது பண்ணதான். உன்னை மிகவும் திரளா என்ன செய்ய போறேன் சொல்ல மாட்டீங்களே, பெரிய பண்ண போறேன் தோத்திரம். ஆமா, உன் மனைவி நீ சாராயின்னு கூப்பிடாது, சாராள்னு கூப்பிடு, ஏன்னா அவளுக்கு ஜாதிகளுக்கு தாய். அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க? தோன்றுவார்கள். ஆமா, கண்டிப்பா ஒரு குமாரனை நான் தருவேன். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு, நம்மள மாதிரியே இருக்காரு ஆபிரகாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா தோத்திரம், எப்ப பார்த்தாலும் இதே உங்களுக்கு வேலையா போச்சு தோத்திரம். வர்ற நேரமெல்லாம் அதை செய்வேன் இதை செய்வேன், இப்படி ஆக்கா அப்படி ஆக்கா அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு. 100 வயது கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தோத்திரம், 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்றான். பிள்ளை பிறக்குமோவா ஏண்டா தோத்திரம், நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட நீ பேசுறேன்னே தெரியாம நிறைய டைம் நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயாவா. அன்ஃபிட்ன்றான், அது வாய்ப்பே இல்லை, நான் அன்ஃபிட்டு, 100 வயசு அவளுக்கு, இப்போ 90 வயசு. ஆபிரகா உனக்கு ஒன்று சொல்லவா, இப்போத்தான் நீ அன்ஃபிட்னு உனக்கு தெரியுதா? இல்லை கேட்க, உனக்கு 100, உன் மனைவிக்கு 90ன்னொன்னே உனக்கு இப்போ தான் அன்ஃபிட்டுன்னு தெரியுதா? ஒன்று உனக்கு சொல்லவா, நான் உன்னை செலக்ட் பண்ணும் போதே நீ அன்ஃபிட்டு தான், நீ அன்ஃபிட்டுன்னு தெரிஞ்சுதான் உன்னை செலக்டே பண்ணேன். ஏதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமேனுங்களா? 75 வயசுல உன்னை கூப்பிட்டனே, அப்ப என்ன 7 புள்ளைய இடுப்புலயே வச்சிருந்தா உன் மனைவி? பபதம் பபதம், டேய் ஸ்டார்லி கண்ட்ரோல் பண்ற. ஹல்லேல சொல்லுங்க அப்போ. சும்மா சில ஆளுங்க அப்படித்தான், கத்தர் 1000 பேசட்டும். ஆமா, இவங்க ஒரு பிளான் பண்ணிடுறது, தீர்மானம் நான் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான், நீர் ஈசாக்குங்களாம், நீர் அதை சொல்லலாம், நீர் இதை சொல்லலாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஹல்லேல சொல்லுங்க அப்போ. நீர் சொல்றதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை, நீர் சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நம்மள மாதிரியே. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானத்தோடே இருக்கிறது, என்ன தீர்மானம்னு கேட்குறீங்களா? ஒரு பிரசங்கத்துக்கும் நான் கீழ்படிய மாட்டேன். அல்லேலூயா. என்ன பேச மாட்டே ஜெபமா? நானா? பண்ண மாட்டேன். பைபிளா? நானா? படிக்க மாட்டேன். சர்ச்சுக்கா? நானா? வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் சரியான நேரத்துக்கா? சுத்தமா முடியாது. பாட்டு நேரத்தில் பாட்டு பாடமாட்டேன், கையை தட்ட மாட்டேன், காணிக்க போட மாட்டேன், தசமாகம் கொடுக்க மாட்டேன், லவ்வ நிறுத்த மாட்டேன். அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. இன்னும் பேச மாட்டேயே, நான் ஏதாவது தப்பா தவறா சொல்றேன்னா? அல்லேலூயாவா. 1000 பிரசங்கம் கேட்டாலும் நான் நானாகவே இருப்பேன். நல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஞானசானமா? ஏற்கனவே 7 வருஷம் ஆயிப்போச்சு, எடுக்கல, இனிமே எடுத்துருவேன் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிறது யாரு? அந்த பொம்பளையவா, மாமியாலையா, மருமகளையா? மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயாவா. ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வெளியேற்று. அல்லே சொல்லுங்க அப்பா. இந்த இஸ்மவேல கிளப்பு. அல்லே சொல்லுங்க அப்பா. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ்மவேல வச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஈசாக்குக்கு இடைஞ்சலு. அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டேன், இஸ்மவேல் தான் சொல்றீல, அந்த தீர்மானத்தை என்ன செய்ய, என்ன செய்ய, வெளியேற்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன சொல்ல மாட்டீங்க? சில போய் பேசுவாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. நான் போய் பேசிக்கொண்டு தான் இருப்பேன், நான் பொறாமை பட்டு கொண்டு தான் இருப்பேன், நான் பெருமையோடு தான் இருப்பேன். நான் உங்கள் விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு வரமாட்டேங்க. இல்லை சொல்லுங்க அப்பா. சில தீர்மானம், புருஷன் சொல்கிறத கேட்க மாட்டேன், பாச சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்போது சொத்துறா உங்கள் உள்ளத்துக்குள்ளே இப்போ ஆவியான பேசுவோம், கரெக்டாக சொல்கிறான் பார், கரெக்டாக சொல்கிறான் பார் சொத்துற. நீ சில விஷயத்தில் தீர்மானமாக இருக்கிறவாரு, 7 வருஷமாக வந்து இன்னும் கீழ்ப்படிய மாட்டேறவாரு. ஆமேன். சில ஆளு ஞானசானம் எடுக்கிறதே கிடையாது, அதில் ஒரு தீர்மானம் கேட்டால் சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா, இன்றைக்கு என்னோடு கூட நீ எங்கே இருப்பாய்? பரதேசில் இருப்பாய், வித்தவுட் டேக்கிங் பேப்டிசம் he entered into the kingdom of God. Hallelujah சொல்லுங்க அப்பா. அவ பாப்டிசம் எடுக்காம பரலோகம் போனானே. அப்புறம் என்னையே ஞானசானடு உயிரை வாங்குறீங்க. நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, அவன் ஞானசான் எடுக்காம பரலோகம் போனான் தான். அப்போ ஞானசான் எடுக்காம பரலோகம் போகலான் தான். தெர் இஸ் அ வே, ஒரு வழி இருக்கு. ஏன்னா அதனால தான் அவன் போனான். நாமளும் ஞானசான் எடுக்காம பரலோகம் போகலாம். சே நல்ல பாஸ்டரா இருக்கிறார் மாதிரி தானே தோணுது. ஒரே ஒரு நிபந்தனை, உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயாவா. அவன் ஞானசானம் எடுக்கல, அவன் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் இருந்தாங்க. அதனால அவனுக்கு ஞானசானம் எடுக்க முடியல, அவன் அப்படியே எடுத்துக்கிட்டார். எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யாரையாயிலும் ஒருத்தரை சிலுவையில் அறிஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க, நாளைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தோத்துறோம், தீர்மானத்தோடையே இருக்கிறது. சில ஆளுங்க பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன், முகத்தை அது என்னன்னே புரியல. அல்லே சொல்லுங்க அப்பா, ஏங்க கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கப்படாதா? பிரசங்க யாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தீர்மானம் போட்டு நல்லா எடுங்க. அல்லேலூயா. தீர்மானத்தை வெளியேற்று. அல்லேலூயா. வா, உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தோத்துறோம். தீர்மானமா இருக்கிறீங்க. பல முறை பிரசங்கம் கேட்டும், ஆமா இந்த கோலியாத்து ஆவி சொல்லவா, கோலியாத்து நம்ம என்ன செய்யறோம், கோலியாத்தின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம். உன் முன்னிப்பா இயேசு நாமத்தினால, இயேசு நாமத்தினால் கோலியாத்தின் மேலே உடைய அக்னி இறங்கட்டுமானவர், கோலியாத்தின் தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதா, அப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம்ல. ஆனால் கோலியாத்து எங்கே இருக்கிறான்னு சொல்லவா. இப்போ கோலியாத்து ஸ்பிரிட் எப்படின்னு கவனிப்போம். அவன் டெய்லி வந்து நிற்பான் யுத்த காலத்தில், வந்து நின்று என்ன சொல்லுவான், தோத்ரா ஆமா ஏ யாருங்க, ராஜா யார், சவுலா, வர சொல்லுங்கள், என்னை மேற்கொள்ள முடியுமா பார்ப்போம். இதான் கோலியாத்து. அல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப நாம சர்ச்சுக்கு வந்துடுறோமா பாஸ்டர், இந்த வாரம் உங்க பிரசங்கமா பண்ணுங்க பாஸ்டர், இந்த வாரம் அந்த பாஸ்டரா பண்ணட்டும் பாஸ்டர், இன்னைக்கு மாயவரத்திலிருந்து ஒருத்தரா வரட்டும் பாஸ்டர், திங்களும் செவ்வாயும் தூத்துக்குடிக்காரரா வரட்டும் பாஸ்டர், எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் என்ன மாத்த வாய்ப்பு. இப்ப கோலியாத்து எங்க இருக்கான், எங்க இருக்கான், யார போடணும், அல்ல சொல்லுங்க அப்பா. ஹலோ, தீர்மானமா இருக்கிறோம்ல சில விஷயத்துக்கு, பரிசுத்தத்துக்கு திரும்பவே மாட்டேன், உபவாசம் பண்ணவே மாட்டேன், சபத்துக்கு வரவே மாட்டேன், தோத்திரம் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நீங்க தீர்மானமா இருக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா உங்க நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியாதா, நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்க. சில ஆளுங்க சொல்றது, நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே தெரிய மாட்டேன். அப்படின்னா கீழ்பாக்கத்துல தான் இருக்கணும். அல்ல சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழ்பாக்கத்துல சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் என்ன செய்யறோம் என்ன வைக்கிறோம்னு என்ன செய்யாதே தெரியாது. நீங்கள் என்ன அதுவா இல்லை அல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப நம்ம செய்யறது நமக்கு தெரியும்ல, இப்ப ஆண்டவர் பேசுறாருல, உணர்த்துறாருல, ஒருவேளை எதிர் வீட்டு ஜன்னலா கூட இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. தீர்மானமா அந்த ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்கிறது. என்னடா அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்றாரு, அடுத்து ஏமாற்றின்னு சொல்லுவார் போலன்னு சிலர் யோசிக்கிறீங்கல்ல, அதுவும் தான் சிலர் யோசிக்கிறாங்க. என் விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை, அதுவும் தான். அல்ல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா. அந்த தீர்மானங்களை இன்றைக்கு என்ன செய்யுங்கள், வெளியேற்று. தேவன் விரும்பாத மாம்ச தீர்மானங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்மவேலை குறித்து பார்த்தா கலாத்தியர்ல தோத்திரம் 4:29 வசனத்துல படிக்கும் போது பவுல் சொல்றாரு, அவன் ஆவியின்படி பிறந்தவன் இல்லை, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். தோத்திரம் யார் ஆவியின்படி பிறந்தவன், ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் யாரு, மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்போ மாம்சத்தின்படி நாம பிறப்பிக்கிற சுபாவங்கள், பொறாம, எரிச்சல், கசப்பு, விரோதம், இச்ச, பெருமை, சொத்துறோம், பொய் சொல்றது, தேவன் விரும்பாத அசுத்தங்கள், இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வெளியேற்ற சொல்லுகிறார். அப்படி வெளியேற்றினால் தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறா,
1: எதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றணுமோ, எதை நம்ம உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமோ, எதை நம்முடைய சிந்தனையிலிருந்து தூக்கி எறியணுமோ, எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும் இப்ப ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அது ஒரு இடமோ, அது ஒரு நபரோ, அது ஒரு சுபாவமோ, அது ஒரு பார்வையோ, அது ஒரு இச்சையோ, அது எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுங்கள். தேவாலயமாகிய உங்கள் சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுங்கள். உங்கள் சிந்தனையிலிருந்து வெளியேற்றுங்கள். உங்கள் பார்வையிலிருந்து வெளியேற்றுங்கள்.
0: தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்துறோம். கடைசியா சொன்னேன், திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்ல சொல்லுங்க. அப்போ முதல்ல சொன்னேன், தோத்துறோம், திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். ரெண்டாவது சொன்னேன், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றார், திகைப்பின்றி என்ன செய்யணும்? செயல். சாராளமா, மூணாவது பாயிண்ட், சாராளமா வச்சுதான் சொல்லுவேன்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம ஆதியாகமம் 12 அதிகாரத்திலேயே பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே 4 வசனத்தில் சாராளம்மா ஆபிரகாமோடு சேர்ந்து புறப்பட்டு என்ன செய்தாள்? போனாள். அவள் தான் மனைவி. ஆண்டவர் இப்போ கூட நம்ம வாசித்த அந்த 17 அதிகாரத்தில் சொல்கிறார், உன் மனைவி சாராள், அவளாலே நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் என்ன செய்வேன், அருளுவேன். அவள் தான், அவன் மூலம்தான் உனக்கு என்னது சந்ததி, ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் வேலையை பாருங்க, இவர் கிளம்பி 12 அதிகாரத்தில் புறப்பட்டு வர்றாரா, 12:10 அதுலேருந்து படிச்சிங்கன்னா எகிப்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? எகிப்துக்கு. அங்கே பார்வோன் இருப்பார், கூட வாங்க புரியும், பார்வோன் இருப்பார். உடனே ஆபிரகாமுக்கு பயம், ஆச்சாடி தோத்திரம் சாராளு நீ ரொம்ப பார்வைக்கு அழகான பொம்பளை, ஐயோ தோத்திரம் பார்வோன் கண்ணில் சிக்கின, என்னை கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தோத்திரம். ஆமாம், அதனால் ஒன்று செய்ய, என்ன செய்ய, என்னை வந்து உன் சகோதரன்னு சொல்லிட்டேனா என்னை விட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான், என்ன புருஷன்னு சொல்லிட்டேனா என்ன கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போறதா, ஆனா என்ன காப்பாத்தணும்னா என்ன பிரதர்னு சொல்லு, ஹஸ்பண்ட்னு நெஞ்சிராத, சொல்லிராத. சாராளம்மாவும் பயங்கரமான கிழவி அல்லையே சொல்லுங்க. அப்போ புருஷனை அவ்வளவு நேசிச்சிருக்கா தோத்துற. இப்போ நம்ம ஊர் சாராளம்மான என்ன சொல்லியிருப்பா, பூ நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் ஒரு மீசை தோத்துற, இவனை சகோதரன்னு சொல்லணுமா, உயிரோட விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிருவானே தோத்துற. ஆமாம், என்னை தூக்கிட்டு போகிறது தூக்கிட்டு போகிறதானே, அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், நீ என் புருஷன்னு சொல்கிறேன், அவன் உன்னை போட்டு தள்ளட்டும், அதுக்கு போற தூக்கிட்டு போட்டு. ஆனால் சாராளம்மா அப்படி சொல்லலை அல்லையே சொல்லுங்க. ஏன் ஆபிரகாம் அப்படி பண்றாருன்னா, பார்வோனுக்கு இவருக்கு என்னது பயம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பயம், திகைப்பு. பார்வோனை பார்த்த உடனே பயம், அதனாலதான் இங்க பிளேட்டை மாத்துறாரு தோத்திரம். சாராள தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்த விரும்புறார். ஆமென். இதே மாதிரி ஆதியாம 20:2 வசனம் படிச்சீங்கன்னா, அங்க கேராரூரின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் ஒரு பெலிஸ்திய ராஜா, அங்க போயிருவாங்க. அங்க போனோடனே இதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுவார், அங்க காப்பாத்தின பார்வோன்ட காப்பாத்தின, அதே மாதிரி அபிமெலேக்கிட்ட என்ன செய்ய, காப்பாத்து தோத்துறோம். ஆபிரகாம் வேலையே நல்லா கவனிக்கணும் தோத்துறோம். பார்வோனை பார்த்தா பயம், அபிமெலேக்க பார்த்தா பயம். ஆனா ஆண்டவர் இவதாண்டா உனக்கு தோத்துறோம், இவளை பாடுறா, அவளை பார்த்தா ஈசாக்கு வந்துருவாண்டா அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படின்னா சாராளமா பாக்குறதே இல்லை, முடிஞ்சா பார்வோனை பார்க்கறது, இல்லட்டா அபிமெலேக்க பார்க்கறது. ஆமே இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆகார பார்க்கறது. யார பார்க்கறது? ஆபிரகாம் வேலை யாரு? ஆகார பார்க்கறது. அது அந்த அம்மா கிழவி யாரு? சாராளம்மா தான். அப்படின்னா பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அப்பா ஆகார பார்க்கறது. இன்னொரு வசனம், 25 ஆதியாகமம் 25 முதல் வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்னும் இன்னொரு மனைவி இருந்தாள். ஆத்தாடி அல்லையிலே சொல்லுங்க. அப்பா இந்த கேத்தூராள் அம்மா எங்க இருந்தான்னே தெரியல. அல்லையிலே சொல்லுங்க. அப்பா திடீர்னு 25 புசுக்குன்னு உள்ள வர்றா தோத்திரம். ஆமா, அவளுக்கு 6 உள்ள. அல்லையிலே சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல விரும்புற, நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் பார்வோனை பாப்பாரு, அபிமெலேக்க பாப்பாரு, இல்லனா ஆகார பாப்பாரு, கேத்துராளை பார்ப்பார். சாராளை மட்டும் என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். அல்ல சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கும் தீர்மானிக்கப்பட்டது வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா. நம்மள பயமுறுத்துகிற சில பார்வோன்கள், சில அபிமெலேக்குகள் தேசத்துல இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ. நம்மள பயமுறுத்துற பார்வோன்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன சத்தமே காண ஆத்தாடி தோத்தர. ஆமா, அபிமெலேக்குகள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வையில என்ன? ஐயோ பயமுறுத்துறாங்களே மேல இருந்து. அலையிலே சொல்லுங்க. அப்போ பயமுறுத்துறாங்களே, பயமுத்துற பார்வோன் பார்வோன் பார்வோன் பார்வோன். அபிமெலேக் அபிமெலேக் ஐயோ அபிமெலேக் ஐயோ பார்வோன் தோத்துறோம். ரெண்டு பேரு அலையிலே சொல்லுங்க. அப்போ ரெண்டு பேரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆமேனா? பயமுறுத்துறாங்களே தம்பிமார் விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. அல்லே சொல்லுங்க. அப்போ பயமுறுத்துறாங்களே, நான் வந்து பார்வோனையும் அபிமலைக்கும் சொல்கிறேன். அல்லே சொல்லுங்க. அப்போ ஐயோ இந்த ரெண்டு பேரும் படாத பாடு படுத்துறாங்களே, படாத பாடு படுத்துறாங்களே அப்படின்னு அந்த பார்வோனையும் அபிமலைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பாதகமான விஷயம். இன்னொன்று ஆகாரு அல்லனா கேத்துராள், இவங்க ரெண்டு பேர் யாரு? சாராளை பார்க்கக்கூடாதபடி, சாராள் மூலமாக ஈசாக்கு வரக்கூடாதபடி, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடி நம்மளை டைவெர்ட் பண்ணுற. அல்லே சொல்லுங்க. அப்பா வேறு கோணத்தில் நம்மளை இழுக்கிற, நம்மளை கவர்ந்து இழுக்கிற, கவர்ச்சித்து இழுக்கிற சில சில சில நபர்கள். அல்லே சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். அல்லே சொல்லுங்க. அப்பா அது சிக்குது. அல்லே சொல்லுங்க. அப்பா ஆமாம், சில ஆகாரே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் கேத்துராலையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் அந்த சோ அண்ட் சோவே பார்த்துட்டு இருக்கிறது. அவன் வருவானா? அல்லே சொல்லுங்க. அப்பா அவள் வருவாளா? ஹல்லேலூயா. பச்சைக்கலை செஞ்சிச்சான், மஞ்சக்கலை செஞ்சிச்சான். அல்லே சொல்லுங்க. எதிர்வெட்டி ஜன்னல் ஹல்லேலூயா. அந்த பிரதர், இந்த பிரதர் தோத்திரம். அவங்க அது தோத்திரம் அமேன் ஹல்லேலூயா. அவருக்கு 100 கல்யாணம் கூட இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல. அல்லே சொல்லுங்க. அப்பா அப்படின்னு நான் எதையுமே ஓப்பன் ஹார்ட்டாக பேசி பழகிறவன். அல்லே சொல்லுங்க. அப்பா திடீர்னு முறைக்கக்கூடாது, முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா தோத்துறா. ஏப்பா ஆபிரகாமு சாராளை பாடுறானா? நீ என்ன ஆகார பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. நீ என்ன கேத்துராளை பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லே சொல்லுங்க. அப்போ ஆவிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. சபையோட நான் இணைஞ்சா. அல்லே சொல்லுங்க. அப்போ சபையில் இருக்கிற தரிசனத்தோட, சபையில் இருக்கிற திட்டத்தோட, சபையில் இருக்கிற தேவனுடைய காரியங்களோட நான் இணைஞ்சா என் மூலமா எழுப்புதல் என்கிற ஈசாக்கு, அறுவடை என்கிற ஈசாக்கு, அற்புதம் என்கிற ஈசாக்கு, ஆசீர்வாதம் என்கிற ஈசாக்கு வந்துகிட்டே இருப்போம். நான் அதை விட்டுட்டு பிரச்சனை கொடுக்குற பார்வோனையும் பிரச்சனை கொடுக்குற அபிமேலைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தோத்துறோம். ஐயோ அவன் மூலம் பிரச்சனை, இவன் மூலம் பிரச்சனை, எலும்புச்சம்பளம் தோத்துறோம். என் வீட்டு வாசலில் எவ்வளோ வச்சான்னு தெரில, மஞ்சள் கலரில் வச்சிருக்கா, அப்புறம் என்ன வெள்ளை கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கு. உன்னை யாரும் எலும்புச்சம்பளத்தை பார்க்க சொல்கிறா? அல்ல சொல்லுங்க. அப்போ சில ஆளுங்க எலும்புச்சம்பளத்தை ரொம்ப பெருசுபடுத்திடுது. எலும்புச்சம்பளம் வச்சிட்டாளே வச்சிட்டாளே, ஐயோ அறுத்து போட்டு சூசக்குடி. யாக்கோபு குரோதமான, இஸ்ரவேலு குரோதமான, நிறைய டைம் அவள் இப்படி பேசுகிறா, இவன் இப்படி பேசுகிறா, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவன் பாரு கல்யாணம் பண்ணிட்டான், இவன் பாரு அப்போ இப்போ கார் வாங்கிட்டான், அவளை பாருதான் புருஷன் கூட போகிறா, அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போக முடியும் தோத்துறோம். எதையாயிலும் எப்போ பாரு, அவளை பாரு, இவளை பாரு, அந்த சபையை பாரு, இந்த சபையை பாரு, அந்த ஊழியக்காரரை பாரு, இந்த ஊழியக்காரரை பாரு. நீ ஏன் அபிமேலேக்கையும் பார்வோனையும், நீ ஏன் ஆகாரையும் அதை கேத்துராளையும் பார்க்குற? கிழவா, அதாவது ஆபிரகாம சொல்கிறேன். அல்லே சொல்லுங்க. அப்பா கிழவா, கிழவிய பாரு. அல்லே சொல்லுங்க. அப்பா சாராள மட்டும் பாரு. அல்லேலூயாவா. இல்ல நான் 25 வருஷம் போயிருச்சு, அதாவது வாக்குத்தத்தை வந்து இப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா, எத்தனை வருஷம்? 25 வருஷம். நான் சர்ச்சுக்குள்ள வந்து 25 வருஷமாச்சு. நீ 25 வருஷமா சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கான சாராள் என்கிற சபையை மட்டுமே பாரு. அல்லேலூயா. இல்ல நான் ஆரம்பத்துல சாராள பார்த்து வந்தான், இப்பதான் ஆகார பாக்குறேன், கொதுவளை நடிச்சு கொண்டு விடுவேன். அல்ல சொல்லுங்க. அப்போ சாகர வரைக்கும் நீ யாரை தான் பார்க்கணும்? நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது தெரியலையே. சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சாராள நல்லா பார்ப்பாங்க, சபையை நல்லா பார்ப்பாங்க, ஆராதனை தான், ஊழியம் தான், சபை தான், ஆலயம் தான், தோத்திரம் ஜபம் தான், தரிசனம் தான், சபையோட ரொம்ப மிங்கிளா இருப்பாங்க. அப்புறம் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஆனா வர வர வர வர வர வர மாமியா
2: தோத்துறோம். ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்படி மாறி தோத்துறோம் சிலர். அதுக்கப்புறம் சாராளை விட்டுறது தோத்துறோம். சாராளுங்கிறது சபை, சபையை விட்டுறது. எங்கேயாவது ஆகார பார்க்கலாமா, எங்கேயாவது கேத்துராளை பார்க்கலாமா? ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்படின்னு அவங்கள பார்க்க, இவங்களை பார்க்க, அங்கே வாக்க, இங்கே வாக்க, அதம் அபம். ஹல்லேலூயா. மீண்டும் நீ சாராளுக்கு நேராக திரும்பு. உன் சாராள் சபை. ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. உன் சபைக்கு நேராக நீ என்ன செய்ய திரும்பு. ரூட் மாறி ராங் ரூட்ல அங்க எங்க போயிருந்தீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் உங்களுக்காகவே தேவன் முன்குறித்து தந்த ஊழியரை, சபைய, ஆலயத்தை, சபையின் தரிசனத்தை பார்த்து அதுக்கு நேரா நீங்க திரும்புங்க. திகைப்பின்றி செயல்படுங்கள். ஹல்லேலூயா. பயமின்றி. பார்வோனுக்கு பயந்தது போதும், அபிமேலேக்கு பயந்தது போதும், சாராளோட சேர்ந்து செயல்படுங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். எழுமி நிற்போமா, செபிப்போம். தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. திருப்தியிலிருந்து வெளியே வா. தீர்மானங்களை வெளியேற்று. திகைப்பின்றி செயல்படு. ஆபிரகாமே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். Don't give up your Sarah. உன் சாராளை நீ விட்டுறாத, உன் தரிசனத்தை நீ விட்டுறாத, உன் அழைப்பை நீ விட்டுறாத, உன் சபையை நீ விட்டுறாத, உனக்கான ஸ்தானத்தை நீ விட்டுறாத, உனக்கான பொறுப்பை நீ விட்டுறாத, உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீ விட்டுறாத. கேத்துராளை பார்த்து, ஆகார பார்த்து, பார்வோனை பார்த்து, அபிமேலேக்க பார்த்து சாராளை விட்டுறாத. சபையை விட்டுறாதீங்க. ஓ, தரிசனத்தை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க, வாக்கு தத்தத்தை விட்டுறாதீங்க. என் ஜெப வாழ்க்கை போதாது. நான் இன்னும் ஜெபிக்க விரும்புறேன். நான் இன்னும் அவரை நெருங்க விரும்புறேன். இன்னும் நான் விசுவாசத்துல வளர விரும்புறேன்.

0: சொல்லுவீங்களா ஆண்டவரே?
1: நீ நல்லவராய் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவராய் போதுமானவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்துக் கொண்டு வந்தபடி மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு நிமிஷம் நீர் ஆளுகை செய்யும். சுயம் மாறட்டும் சுவாமி, சுயம் மாறட்டும். தேவையற்ற காரியங்கள் மாறட்டும் சுவாமி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனமாய், தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் இந்த ஆராதனை தேவ சமூகத்திலே உயர்த்தப்படட்டும். உடைய பரிசுத்த கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம்.

ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன் கர்த்தாவே, நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வாக்கு என்றும் காக்கிற தேவன் அவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீ சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஃபார் யுவர் ப்ராமிசஸ். உடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை நீ செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஆண்டவரை கடந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாததற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உடைய எளிமை நின்று தொடர்ந்து தேவனை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நீ செய்த எல்லா கிருபைகளுக்காக, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரே உமை போற்றி பாடுவேன். ஆண்டவரே என் உயர்ந்த கண்மலையுமே நான் போற்றி பாடுவேன் ராஜா. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆண்டவரே உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லவரே உமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பவரே உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தாயின் கருவில் என்னை கண்டவரே உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ள கையில் என்னை வரைந்தவரே உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை தாங்குபவரே உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தப்புவிப்பவரே உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குணமாக்குகிறவரே உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா.

சிந்திப்போம், செயல்படுவோம். அக்பர் கிட்ட ஒரு அறிவாளி சவால் விட்டாரு. என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் பெருந்தீனிக்காரன், அவனை நீங்க ஒரு மாசம் வச்சு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுங்க. அவன் எந்த ஒரு வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது, ஆனா அவன் 1 கிலோ கூட எடை கூட கூடாதுன்னு சொன்னாரு. அக்பர் யோசிச்சாரு, அது எப்படி முடியும்? இந்த சவாலை எப்படி ஏற்பது? ஏற்காட்டினாலும் தன்னுடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படுமேன்னு குழம்புனாரு. பீர்பால் அரசர் சார்பா அந்த சவாலை ஏற்றாரு. அந்த வேலையாளோட பொறுப்பை பீர்பால் ஏத்துக்கிட்டாரு. 3 வேளையும் மகத்தான விருந்து அந்த வேலையாளுக்கு படைக்கப்பட்டுச்சுது. மாச கடைசியில அவனுடைய எடையும் அப்படியே இருந்துச்சு. அக்பருக்கு நம்ப முடியல. எப்படி பீர்பால் இது சாத்தியமாச்சுதுன்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு. பீர்பால் சொன்னாரு, அவனுடைய இரவு படுக்கைய சிங்கக்கூண்டு பக்கத்துல போட்டேன். கூண்டின் பூட்டு சரியா இல்லைன்னு சொன்னேன். பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். பயம் காரணமா அவன் சாப்பிட்ட ஊட்டச்சத்து அவன் உடல்ல ஒட்டல. ஆமாங்க, பயம் நம்மளையே அழிச்சிரும். ஆனா உண்மையான கடவுளை வணங்குற நாம எதுக்குமே பயப்பட வேண்டாம். நாம கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு என்ன வந்தாலும் என்ன நேரிட்டாலும் அது நம்முடைய நன்மைக்கே அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா தேவன் தம்மை நம்புனவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. சிங்க கெபி பக்கத்துல நம்ம படுக்கைய போட்டாலும் நாம பயப்பட வேண்டாம். தேவன் சிங்கத்தோட வாய கட்டுவாரு. அப்படியே சிங்கம் வந்து நம்மளை கொன்னு போட்டாலும் தான் என்ன, நம்ம ராஜாதி ராஜாவோட நிரந்தரமா பரலோகத்துல இருக்க போறோமே. அதை விட வேற என்ன சந்தோஷம் நமக்கு இருக்குது? அதனால மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் பயப்படாம கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சு சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் சொல்லும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 4 ஆனப்படியினாலே அவருடைய இழைப்பாறுதலில் இரகசியத்திற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரிகைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரிகைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலேதானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் பரப்போற காரியமாயிருக்கப்படியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போன படியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இழப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாறுதல் காலம் இனி வருதலாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இழைப்பாறுதலை பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகைகளை முடித்து ஓய்ந்தது போல தான் தன் கிரிகைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களில் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாராகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதரா இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.

தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு லேட்டஸ்ட் போட்டோ. வாசிக்க வேண்டிய பகுதி உபாகமம் 4:11-19. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடே பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரேவிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்திய வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 4:24. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். God is

தேவன் கூடாது என்கிறார். ஒன்று, உண்டாக்க வேண்டாம், டோன்ட் மேக் தம். ரெண்டு, அவைகளை வணங்க வேண்டாம், டோன்ட் பவ் பிஃபோர் தம். மூன்று, அவைகளை சேவிக்க வேண்டாம், டு நாட் சர்வ் தம். முதல் படியில் நாம் கவனக்குறைவாக இருந்தால், அதாவது மேக்கிங் தம், அதிலே நாம் கவனக்குறைவாக இருந்தால் சிலை வணக்கத்தில் முடிவது நிச்சயம். தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் அறிய வேண்டிய முதல் சத்தியம். இதையே மோசே வலியுறுத்துகிறார். அந்த அக்னியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் யாதொரு உருவுக்கு ஒப்பான சிலையை உண்டாக்காதபடி மிகவும் கவனமாயிருங்கள். சித்திரங்களுக்கும் சிலைகளுக்கும் வேறுபாடு அதிகம் இல்லை. ஒன்று இருபரிமாணம் உள்ளது, அடுத்தது முப்பரிமாணம் உள்ளது, அவ்வளவுதான். ஒன் இஸ் டூ டைமென்ஷனல், தி அதர் இஸ் த்ரீ டைமென்ஷனல், தட்ஸ் ஆல். அப்படியானால் ஒரு கேள்வி, ஞாயிறு பள்ளி படங்கள், நற்செய்தி திரைப்படங்களை பற்றியெல்லாம் என்ன என்று நாம் கேட்போம். இவையெல்லாம் சிறுவர் சிறுமியருக்கும் கிறிஸ்தவர் அல்லாதோருக்கும் இயேசுவின் மண்ணுலக வாழ்க்கையை, அதாவது தி ஏர்த்லி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், விளக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அவர்களும் விண்ணக கிறிஸ்துவை விசுவாசிக்க பழகி வளர்ந்து வர வேண்டும். நல்ல காரியங்களும் விக்கிரகங்கள் ஆகிவிட்ட சோக சம்பவங்களால் திருமறை சரித்திரமும் திருச்சபை சரித்திரமும் நிறைந்துள்ளன. இதோ சில எடுத்துக்காட்டுகள். கிதியோன் போன்ற மனிதனுக்கும் அவனது வீட்டாருக்கும் கூட அவன் செய்த ஏபோத் ஒரு விக்கிரகமாயிற்று என்று நியாயாதிபதிகள் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு எடுத்துக்காட்டு, கடவுளே சொல்லி மோசே உண்டாக்கிய வெண்கல சர்ப்பத்தை மன்னன் எசேக்கியா சுக்கு நூறாய் உடைக்கும் வரை, நொறுக்கும் வரை மக்கள் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள் என்று 2 ராஜாக்கள் 18 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, விக்கிரகாராதனை மலைந்திருக்கும் நாட்டில் உள்ள இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் கூடுதல் கவனமாயிருக்க வேண்டும். வீடுகளையும் ஆலயங்களையும் துருவி பார்த்து வேதத்திற்கு புறம்பான அத்தனையும் எரிந்து விடுவோம் அல்லது எரித்து விடுவோம். நம்மை படைத்தவர் இறைவன், உண்டாக்கப்பட்ட நாம் உண்டாக்கியவரை வரைய முடியுமா அல்லது செய்ய முடியுமா? இயேசுவின் தோற்றம் இப்பொழுது எப்படி இருக்கும் என அறிய விரும்பினால் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 1:2, 3 இந்த அத்தியாயங்களிலே அவர் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும் பொழுது தான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி முகவுரையாய் சொல்லி சொல்லி எழுதுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் லேட்டஸ்ட் போட்டோ. எப்படி இருக்கிறார் தெரியுமா? தலையெல்லாம் கிரீடங்கள், வெண்பஞ்சம் உரைபனியும் போன்ற தலைமுடி, தீப்புழம்பு போன்ற கண்கள், உலையிலிட்ட வெண்கலம் போன்று பளபளக்கும் பாதங்கள், வாயில் இருபுறமும் கூர்மையான வாள், நண்பகல் கதிரவன் போன்று ஒளிரும் முகம், வலது கையில் 7 நட்சத்திரங்கள், இரத்தம் தோய்ந்த ஆடை. இந்த மாட்சிமையை வரைய முடியுமா? முடியாது, முடியாது, இம்பாசிபிள். எனவேதான் திருவசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We walk by faith and not by sight. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். God is spirit. So those who worship him must worship in spirit and in truth. ஜெபிப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த தெளிவான உபதேச வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். தெளிவான இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு கூட உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு கண்டிப்பாக சத்தம் கேட்டீர்கள், உருவம் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இந்த சத்தியம் இருதயங்களிலே அறையப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் எங்களை அறியாமல் கர்த்தாவே நாங்கள் பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு
பூலோக கிறிஸ்துவை மாத்திரம்

நினைத்துக் கொண்டு விண்ணக கிறிஸ்துவின் ஊழியம், விண்ணக கிறிஸ்துவனுடைய தோற்றத்தை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோமே ஆண்டவரே. தேவரீர், ஆவியாயிருக்கிற உம்மை மனதில் கூட நாங்கள் ஒரு ரூபத்தை நினைத்து கொண்டு ஆராதிக்காமல் முழுக்க முழுக்க உள்ளத்தில் ஆவியிலேயே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள, உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயங்களிலே பலவிதமான சிலை வணக்க வழிபாடுகளுக்குள்ளே இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கண்களை திறந்தருளும். அவர்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழட்டும். ஆவியாயிருக்கிற கர்த்தரை, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற கூட்டங்களை ஆங்காங்கே எழுப்பியறணும். இதன் தெளிவையும் வெளிப்பாட்டையும் உம்முடைய நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானத்திற்காக மறுபடியும் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாயிருக்கிறவுமே நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

நேரம் அவரை அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

குறை சொல்ல முடியும் ஆண்டவரே? உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

مسيل الكريبيلي ومسيل.

நீர் எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர். நீர் எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

நான் எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை. ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்திலே நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, Lord, it's only you that can show us the way. ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதைக்குதீர், எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தருளும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கும் உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. பழங்குடியின மக்கள் மத்தியில் மிஷினரியாக ஊழியம் செய்த ஒரு இளம் ஊழியர் தன் ஊழியத்தில் மிகவும் சோர்வடைந்தார். அவர் தன்னுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கடிதம் எழுதினார். அதில், "நான் பகல் முழுவதும் படகில் மீன்பிடிக்க செல்கிறேன். இரவில் படகை கரையில் நிறுத்திவிட்டு அதிலேயே தூங்கிவிடுகிறேன். நான் சொல்லும் சுவிசேஷத்தை கேட்க இங்கிருக்கும் மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. என் ஊழியத்தில் வெற்றி கிடைக்காததால் நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன். ஆனாலும் தேவன் என்னை வெற்றியுள்ளவனாக இருக்க

அழைக்கவில்லை, என்னை உண்மையுள்ளவனாய் இருக்கவே அழைத்திருக்கிறார் என்று அறிந்து என்னை நானே திடப்படுத்திக் கொள்கிறேன், தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்யவே விரும்புகிறேன் என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வெற்றியாளர்களை தேடவில்லை, உண்மையுள்ளவர்களையே தேவன் தேடுகிறார். என் காரியமாய் யார் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்ற தேவனுடைய சத்தத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை அர்ப்பணித்து இதோ அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றார். ஆனால் ஏசாயா யாரிடம் அனுப்பப்பட்டார் தெரியுமா? கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணராமலும் இருக்கிற ஜனத்திடம் ஏசாயா அனுப்பப்பட்டார். தான் சொன்னதை யாரும் கேட்கவில்லை என்பதற்காக ஏசாயா தன் அர்ப்பணத்திலிருந்து விலகவில்லை, தொடர்ந்து தேவன் தனக்கு தந்த வேலையை செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வேலை அல்லது ஊழியத்தில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் அதை தொடர்ந்து செய்ய விரும்புவோமா? டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்து ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்றார். கடினமான சூழ்நிலை, ஆரோக்கியமான குடித்தண்ணீர் இல்லை, காட்டு விலங்குகளினாலும் பழங்குடி மக்களினாலும் உயிருக்கே அச்சுறுத்தல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் அங்கே ஊழியம் செய்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரே ஒரு நபர் தான் ரட்சிக்கப்பட்டார். அந்த நபரும் சிங்கத்தால் தாக்கப்பட்டு சீக்கிரமாகவே மரித்து போனார். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் மனம் தளரவில்லை. தன் சுவிசேஷ பணி வெற்றியாயிராவிட்டாலும் ஆப்பிரிக்காவை விட்டு போக டேவிட் லிவிங்ஸ்டன் விரும்பவே இல்லை. தேவன் தன்னை அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவராக இருக்க விரும்பினார். பவுல் அப்போஸ்தலனை தேவன் ஊழியத்திற்காக அழைத்தார். அவருடைய ஊழியம் எளிதாக இருக்கவில்லை, உபத்திரவமும் அடிகளும் இருந்தன. இருப்பினும் பவுல், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். தன்னுடைய கடைசி நாள் வரை தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்தார். ஆம், நாம் தேவனுக்கு செய்யும் ஊழியமானாலும் நம்முடைய தொழிலானாலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் போதும். அதற்குரிய பலனை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, தேவன் அதை பார்த்துக் கொள்வார், நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13 இன்றைக்கு வாசித்து அதை தியானிப்போமாக. பரிசுத்த ஆவியின் பலத் 12:12 மேலும் ஈசாவின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லியிருக்கிறான். இப்போ இந்த ஏசையா சொல்லியிருக்கிறான் என்று ஒரு காரியத்தை இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஏசையா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசையா சொல்லியிருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏசையா தீர்க்கதரிசி என்பவன் சுமார் 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றின கூறின தீர்க்க தரிசனம்தான் இந்த காரியம். இது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், ஏசையா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 11:10 இப்படியாக சொல்கிறது. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாவின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவர்களுடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்கும். அன்பாலே இங்கே அதே ஏசியா அந்த 11 அழகாக சொல்கிறாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் வருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் வருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் வருளும் ஆவியையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதெல்லாம் யாரை குறித்து சொல்கிறார் இந்த தீர்க்கதரிசி என்றால், இயேசு கிறிஸ்துவை வருகையை குறித்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் தமது காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாக இருக்கும். பாருங்கள் அன்பாவில், அப்படியே சொல்லிட்டு தான் இந்த 10 அவர் சொல்கிறாரு. 9 பாருங்கன்னா, என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வதுமில்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திர ஜலத்தினால் நிறைந்திருக்குது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தரை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். அக்காலத்திலே அந்த அறிவை நிறைந்திருக்கிற அந்த அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாவின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்கும் என்று எழுதியிருக்கு. அதுதான் இங்கே பவுல் வந்து நோட் பண்ணுறார். என்ன சொல்ல பண்ணுறாரு, ஈசாவின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார். அந்தவர் அழகாக சொல்கிறார், ஒருவர் தோன்றுவார். அன்பாவில், இதுதான் இன்னைக்கு நம்முடைய இந்து மதத்தினுடைய ரிக்வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தினுடைய பாவங்களை போக்குவதற்கு ஒரு பிரஜாபதி தோன்றுவார் என்று. பாருங்க, இங்கே அதே போல ஈசாவின் அடிமரத்திலிருந்து என்னது ஒரு வேறு தோன்றும் அப்படின்றார். அந்த புறஜாதியாரை ஆளும்படியாக அவர் இருப்பார் என்று. இன்றைக்கு புறஜாதிகளை ஆளும்படியாகவும் யூதர்களை ஆளும்படியாகவும் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே தோன்றினார் என்று பார்க்கிறோம். அன்பாலே, அவரிடத்தில் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். இன்றைக்கு எந்தெந்த யாரெல்லாம் புறஜாதியாக இருக்கிற நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆமென். இன்றைக்கி பாருங்கள், அதுதான் இங்கே பவுல் வந்து அந்த நம்பிக்கையை குறித்து கொஞ்சம் மிகவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா பாருங்கள், 13 சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்ம வைக்கிற நம்பிக்கை பழுகி பெருகணும். சும்மா கொஞ்சம் மட்டும் நம்பிக்கை வச்சா போதாது. அந்த நம்பிக்கை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளரணும். நான் நேற்று கூட சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது. ஒரு கிராஃப் போட்டோம்னா ஜோங்கல் ஊழியக்காரனுடைய நம்ம சபையினுடைய மூத்த ஊழியக்காரர் அவர் சொல்லுவார் ஒரு பிரசங்கத்தில், நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதா இல்லது தேய்ந்து கொண்டே இருக்கிறதா, கீழ் நோக்கி போதா மேல் நோக்கி போதான்னு கேட்பார். இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் இல்லை ஜிக்ஸாக் போல் கீழே இறங்கி மேலே ஏறி மேலே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி இப்படி ஏறுறதும் இறங்குறதுமா இருக்குதா, இல்லை ஏறி ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி இருக்குதா, இல்லை ஏறுமுகமாகவே இருக்குதா. இதில் நாம் நம்மளுடைய இருதயத்தை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் பக்தி நம்பிக்கை நமக்கு ஏறுமுகமாகவே இருக்கணும். இன்றைக்கி ஒரு படி ஏறணும்னா அடுத்த நாளைக்கு ரெண்டு படி ஏறணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற விசுவாச மக்களுடைய விசுவாசம் இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய விசுவாசம் கிறிஸ்துவனுடைய பக்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் என்ன செய்யுது, ஏறுது, அப்புறம் குறையுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா முழம் சறுக்குது அப்படின்னு. இன்றைக்கி ஜான் ஏறி முழம் சறுக்கிறக்காக தான் இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்துவனுடைய நவீன காலத்து கிறிஸ்துவனுடைய கதையாக இருக்கிறது. அன்பாவில்லே நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே பவுல் சொல்கிறார். இங்கே என்னென்னா பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இன்றைக்கி உன் நம்பிக்கை உன்னுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் என்னுடைய தேவபக்தி உன்னுடைய தேவபக்தி வளர வேண்டும் என்றால், குறைவுபடாத வளர வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவைப்படுகிறது. அதனால்தான் இங்கே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்றைக்கி அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்துன்னா உண்மையிலே சந்தோஷம் வரும். அதனால் இன்றைக்கி ஒரு சாட்சி கேட்டேன், இன்றைக்கி காலையில் வரும்போது ஐசக் ஜோவா அது ஐசக்கு சம்திங், அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன் என்ற அந்த பாடலை எழுதினவர், அவருடைய சாட்சியில் ஒரு காரியம், அவருக்கு குழந்தை பிறக்குது. அவருடைய குழந்தை 7 வருஷம் சென்று குழந்தை பிறக்குதான். அப்படி குழந்தை பிறக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது, சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு. வந்தாக்கா அந்த குழந்தையை வந்து சைல்டு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக ரத்தம் மாற்றணும் சம்திங், பிறந்த 2 நாள் 3 நாள் குழந்தைக்கு ரத்தம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. பெரிய கிரிட்டிக்கல் கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்னு. இவர் ஓகேன்னு தன்னுடைய ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. காலையிலேருந்து அங்கே குழந்தையோடு இருக்கிறாரு. அவங்க ப்ராசஸ்ஸு பெரிய அங்கே எங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணி டியூபை போட்டு அந்த குழந்தைக்கு பயங்கரமாக பண்ணின்னுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் இவர் ஒரு ப்ரோக்ராமில் ஆண்டவரை பற்றி பேசணும், அந்த காஸ்பல் கொடுக்கணும். அந்த அந்த அந்த மீட்டிங்கில் போயிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடினாராம், சந்தோஷமாக இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு. அதனால அப்படி சொல்லும்பொழுது அப்போ இவர் சொல்லிகிட்டே சொல்கிறார், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இவருக்கு என்ன சொல்லிட்டு போகிறாரு பாடிட்டு போகிறாரு, நம்ம வேதனை நமக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த இடத்துல பாடுறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. என் பிள்ளைக்கு அங்கே ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்குது, பிளட்டெல்லாம் ஏற்றிட்டுருக்குறாங்க, சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தில் நம்பிக்கையில் நான் இங்கே வந்து சந்தோஷமாக இருங்கன்னு பாடுறேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த பாட்டு மூலமாக ஆண்டவர் ஆராதித்ததுனால அநேக அற்புதங்கள் அங்கே நடந்துதான். வீல் சேரில் இருக்கிறோம், ஏஞ்சி நடந்தானா, செவிடம் கேட்டானா, கண்கள் திறக்கப்பட்டதான், ஊமியம் பேசினானா, எத்தனையோ அற்புதம் அதிசயம் நடந்துதான். கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் போகிறாருங்க. ஆண்டவர் டாக்டர் சொல்கிறார் அவரை தோலை தட்டி, நல்ல ஒரு குட் நியூஸு உன் பிள்ளை போய், அதே சமயம் ஒரு குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ் அன் பேட் நியூஸ் அப்படின்னாரான். குட் நியூஸ் என்னென்னா உன் பிள்ளை போய்ச்சிக்கிச்சு, பேட் நியூஸ் என்னென்னா உன் பிள்ளை வாழ்நாள் முழுவதும் 2 காலம் விளங்காது அப்படின்ட்டாங்களாம். எப்படி இருக்கும் இவருக்கு. ஆனால் அன்றைக்கி அந்த கூட்டத்தில் காலே இல்லாதவன் கால் நடக்க முடியாதவன் வீல் சேரை விட்டுட்டேனே செஞ்சான், ஏஞ்சி நடந்தான். ஆனால் இன்றைக்கி அவருடைய குழந்தை 2 கால் நடக்க முடியாதுன்னு ஒன்று, அதுக்கு அவர் அசந்து போல. கர்த்தர் அனுமதித்தா அனுமதிக்காமல் எதுவும் எனக்கு நடக்காது, அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவர் மேலே நம்பிக்கையாக, திரும்ப 7 வருஷம் ஆகி அவர் நம்பிக்கையாக இருக்கும்பொழுது கத்திட்ட எந்த ஆஸ்பத்திரிக்கும் போல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல, அது ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காப்பார் என்று நம்பிக்கை அவர் மேலே வைத்தார். அது கடைசியில் என்னாச்சு, 7 வருஷம் சேர்ந்து அதே போல் ஒரு மீட்டிங்கில் அவர் பாடிட்டு இருக்கும்போது அதன் பிறகு அவர் வீட்டுக்கு வராரு, அவங்க மாமனார் கூப்பிட்டு சொல்கிறாராம், கர்த்தர் அதிசயம் செய்தார், உன் பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வா, எங்கே இருக்கிற உன் பிள்ளை நடக்கிறான் அப்படின்னு. 7 வருஷம் சேர்ந்து அவன் நடக்க ஆரம்பித்தானான், இன்றைக்கி நடந்து ஓடுகிறான் எல்லாம் செய்கிறான்ட்டு அவர் சாட்சி சொன்னார். உண்மையிலே அந்த நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம் நம்பிக்கையில் பெருகும்படி ஆவியானவர் தாமே நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். ஆவியானவர் இல்லைன்னா அந்த நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் நம்பிக்கை வளர்ச்சி அடையாது. அன்பானில் இன்றைக்கி அப்படியே இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி அடையாத ஒரு கிறிஸ்தவர்களாக ஒரே நேர்கோட்டில் போய் கொண்டிருக்கிறோம், இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கோம், இல்லைன்னா இறங்கு முகமாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் அப்படியே இறங்கி கொண்டு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் இந்த ரோமர் 15 மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே. சொல்லுங்கள், எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே என் மேலே நம்பிக்கை, உன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, ஆனால் நான் நம்பிக்கை வச்சுட்டேன், நீ தான் என் இரட்சகர், நீ தான் என்னை விடுவிக்கிறவர், நீ தான் எங்களை காப்பாற்றுவர், புறஜாதிகளுக்காகவே நீர் ஆண்டவரே உயிர்த்தெழுந்தீர் என்று நான் நம்புகிற ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே, ஆனால் எங்கள் நம்பிக்கை பழுகி பெருகும்படியாக, எங்கள் நம்பிக்கை வளரும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி, யாரெல்லாம் அவருடைய உதவி பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடுகிறோமோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவனுடைய ஆவியை ஊற்றி அபிஷேகத்தினால் நிரப்பி நம்முடைய நம்பிக்கை பெருகும்படியாக, அதன் மூலமாய் விசுவாசத்தில் உண்டான எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மளை நிரப்புவாராக. அன்பாலே அப்போதான் அந்த சந்தோஷம் சமாதானம் வரும், அந்த நிரப்பப்படும். அன்பாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா அந்த விசுவாசத்தில் நமக்கு ஷேக்கே வராது, சந்தேகமே வராது. அந்த விசுவாசத்தில் நமக்கு என்ன வராது, ஒரு பங்கமே வராது. இன்றைக்கி அநேகர் விசுவாசத்தில் என்ன செய்கிறோம், ஷேக் ஆகிறோம், டாக்டருங்க சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, முடியவே முடியாதுன்னு சொல்லி அந்த டாக்டர் மேலே நம்புகிறோம், டாக்டருடைய வார்த்தையை நம்புகிறோம், ஆனால் ஆண்டவுடைய நம்புறதில்லை, ஆண்டுடைய வார்த்தையை நம்புறதில்லை. அன்பாலே இப்படி நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வழி விலகி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஒரே ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரார், பேசுவாராக, இன்றைக்கி உன்னோடு பேசுவார் ஆண்டவர், இன்றைக்கி உன்னுடைய விசுவாசத்தை என்னுடைய விசுவாசத்தையும் பலப்படுத்தும்படியாக பேசுகிறார். இன்றைக்கி அந்த புறஜாதியினுடைய நம்பிக்கை பெருகும்படியாக, நாம் புறஜாதியாக இருந்தோம், இன்றைக்கி நம்மளை தேடி வந்தார் இயேசு, இன்றைக்கி அந்த அழகான கண்கள் நம்மளை கண்டது, எல்லாரும் நம்மளை புறக்கணித்தாங்க, தூக்கி எறிஞ்சாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளை தூக்கி எறியல, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீ பெருக பெருக பெருக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், அநேக கண்களுக்கு ஆச்சரியமாக உன்னையும் என்னையும் உயர்த்துவார். அன்பாலே இன்றைக்கு அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த விசுவாசத்திலே நாம் பெருகும்படியாக, சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய துணையை நாம் அழைப்போம். அவர் மூலமாய் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தின் துணையினால அந்த நம்பிக்கை பெருகும்படி ஆண்டவர் செய்வாராக. ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் குறைவுபட்ட விசுவாசமாக இருக்கிறது, ஆண்டவரே ஏறி இறங்குற விசுவாசமாக இருக்கிறது, ஆண்டவரே ஒரே ஸ்டெடியாக போயிட்டு இருக்கிற விசுவாசமாக இருக்கிறது, அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய விசுவாசத்தில் நம்பிக்கையில் வளரும்படியாக பெருகும்படியாக ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்போம்மா. இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள், யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவரை நோக்கி கதறுகிறோமோ அவர்களெல்லாம் பெற்று, உனக்கு முடியாத வியாதி இருக்கலாம், எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு அநேக சூழ்நிலையில் அப்படியே கேள்விக்குறியாக இருக்கலாம், இருட்டாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீ ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இன்றைக்கி பழுகி பெருகும்பொழுது உன்னை தேடி ஆண்டவர் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். இன்றைக்கி நீ நானும் அதிசயத்தை பார்க்கலாம் வந்தோம்லே, அந்த அதிசய அந்த நம்பிக்கை பெருகும்பொழுது உனக்குள்ள சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், அப்படி வரும்பொழுது ஆண்டவர் வெற்றியை தருவார். அன்பான்லே இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம்மா. அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் எனக்கு அனுப்பினதுக்காக நன்றி. ஆண்டவரே அந்த புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்பியிருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நீர்தான் எங்கள் தேவன், நீர்தான் எங்களுடைய இரட்சகர் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் இன்னும் நாளுக்கு நாள் வளர முடியாக என்னோடு எங்களோடு இந்த அதிகால வேலையில் இந்த கால டிவோஷனில் பேசி வரீங்க ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே வைத்திருக்கிற நம்பிக்கை பழுகி பெருகும்படியாக, ஆண்டவரே விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறும்படியாக என்னை எங்களை நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போது உம்முடைய அபிஷேகம் இறங்குகிறதுக்காய் நன்றி. உம்முடைய தொடுதல் இறங்குறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கையில் பெருகும்படியாய், விசுவாசத்தில் வளரும்படியாய், அந்த சந்தோஷ சமாதானத்தை பெறும்படியாய், அதிசயத்தை அற்புதத்தை பெறும்படியாய் எங்கள் ஆண்டவரே நம்பிக்கை ஆண்டவரே உண்மையிலே இருக்குது சுவாமி. அது பழுகி பெருக உம்முடைய பரிசுத்த ஆவியினால நீர் அபிஷேகம் பண்ணதுக்காய் நன்றி. எங்களை தொட்டதுக்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பினதுக்காய் நன்றி. நீரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மாலே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபின் நிருபம் 4:13-15 மேலும், நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையே போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நாம் அறிந்து கை கொள்ள வேண்டிய வார்த்தை. நாம் பல திட்டங்களை போடுகிறோம், அடுத்த வருஷம் இதை செய்யணும், இனி ஒரு 5 வருஷத்துக்கு இப்படி இப்படி செய்ய வேண்டும், 2022 முடிய போகிறது, 2023 பிறக்க போகிறது, புதிய ஆண்டில் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என பல திட்டங்களை போடுகிறோம். ஊழியக்காரர்கள் ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களில் திட்டம் போடுகிறார்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸுக்கு அடுத்த காரியங்களில் திட்டம் பண்ணுகிறார்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் திட்டம் பண்ணுகிறார்கள், பிள்ளைகளும் எதிர்காலத்துக்கான காரியங்களை திட்டம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் திட்டம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது, சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் அநேகர் தங்களுடைய காரியங்களை திட்டம் பண்ணுகிறார்கள். இது தவறா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நாள் பிறப்பதே கூட நாம் அறியோம். அடுத்த வருஷம் நான் இதை செய்வேன், அடுத்த வருஷம் நான் இப்படி பண்ணுவேன், நாளைக்கு நான் இதை செய்ய போறேன் என்று சொல்லும்போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே அவருடைய கிருபையினால் மட்டுமே. இந்த நாளை நாம் கண்டது தேவனுடைய கிருபையினால். அந்த கிருபை அவர் தந்தால் மட்டுமே நாளையும் நாம் காண முடியும். எனவே வேதம் சொல்லுகிறது, நான் போய் ஒரு பட்டணத்துக்கு போய் ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அப்படி சொல்வதற்கு பதிலாக கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னின்னபடி செய்வோம் என்று சொல்வது உகந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலே இதை சொல்ல வேண்டியது உகந்தது. எந்த ஒரு காரியத்தை சொல்லும் போதும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் வருவேன், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் செய்வேன், இன்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் அந்த காரியத்தை செய்வேன். இப்படி சொல்லி பாருங்கள். இப்படி சொல்லும் போது என்ன ஆகும் தெரியுமா? ஒன்று, நாம் நம்முடைய சுயத்தை சாராமல் கர்த்தரை சார்ந்திருப்போம். ரெண்டாவது, கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்பதை நாம் நம்புவது மாத்திரமல்ல, அதை நாம் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். நாளை என்ன என்பது நமக்கு தெரியாது, எதுவும் நம்முடைய கையில் இல்லை. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எந்த ஒரு காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானாலும் தேவன் சித்தம் கொள்ள வேண்டும். எனவே தான் ஆமே, நமக்கு எல்லா அனுகூலமாக இருக்கலாம், எல்லா வசதிகளும் இருக்கலாம், எல்லா அனுகூலமாக எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால நான் இன்னென்னபடி செய்வேன் என்று சொல்லாமல் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுவோம். இப்படி சொல்வது உகந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். இப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்படி நாம் செய்யும் போது அந்த இடத்துல நாம் அவரை சார்ந்திருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறதை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்து அது மற்றவர்கள் கேட்க வெளிப்படுத்துகிறோம். இந்த அனுபவத்திலே வளர கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளை காண நீர் சித்தம் கொண்டதுனால நாங்கள் பார்த்துருக்குறோப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியமும் நாங்கள் செய்கிறதுக்கு உங்கள் சித்தம் இருந்தால் மட்டும்தான் முடியும், நீர் அனுமதித்தால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இன்னின்னபடி செய்வோம் என்று சொல்லி பழகுகிற இந்த நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான தலைப்பு அற்புதங்களை பெறுவதற்கு. அதற்கான ஜீவ வார்த்தை ஜோஷுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் ஏன் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும்? ஆம், உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்தால்தான் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். மனிதன் தேவனிடத்தில் நெருங்க முற்படும் போதெல்லாம் அவன் பரிசுத்தமாய் வாழ மாட்டானா என்று கர்த்தர் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். அநேகர் சொல்லுகிறது என்ன? கர்த்தர் என் குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்தால் நான் அவரை ஏற்றுக்கொள்ளுவேன், எனக்கு நல்ல வேலை கிடைத்தால் கிறிஸ்துவை சேவிப்பேன், எனக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் குடும்பமாக அவரை ஏற்றுக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், தீர்மானிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பிறகு கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பாருங்கள். இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 காணலோம். தேவனுடைய நீதிதான் அவருடைய பரிசுத்தமாக்கும். ஒரு போதகர் ஒரு எழுப்புதல் பெருவிழாவுக்கு செல்ல ஆயத்தமான போது அதை ஒழுங்கு செய்திருந்த சகோதரர்கள், ஜனங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறார்கள், அநேக தெய்வீக சுகத்தையும் வல்லமையையும் விடுதலையும் தீர்க்க தரிசனங்களையும் எதிர்பார்க்கிறார்கள், ஆகவே ஆயத்தத்தோடு பாருங்கள் என்று சொன்னார்கள். போதகரும் அதற்காக கர்த்தரிடம் ஜெபிக்க முற்பட்டார். அந்த போதகர் கர்த்தரிடத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஜனங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கிறார்கள், நீர் அற்புதத்தை கண்டிப்பாய் செய்தே தீர வேண்டும் என்று கேட்கும் போது, கர்த்தர், நான் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன், என் ஜனங்கள் பாவ வழியை விட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க ஆயத்தமாயிருக்கிறார்களா என்று கேட்டார். ஜோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றார். மோசேயை பார்த்து, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, 3 நாளில் நான் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவேன் என்றார். கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து பரிசுத்தத்தில் முன்னேறும் போது அவர் உங்களுக்காக செய்ய வேண்டியதை நிச்சயமாகவே செய்வார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறதா? உடனே கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணி இஸ்ரவேலரை கடந்து போகும்படி செய்து அற்புதத்தை நிகழ்த்தினவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்தருளுவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று ஜோப பக்தன் கூறியிருக்கிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்களை முற்றிலுமாக அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவரும் உங்களை நீதிமான்கள் ஆக்குகின்றவரும் அவராக இருக்கின்றபடியினாலே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாக அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் காரியங்களை செய்யுங்கள், பேசுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக 24 மணி நேரங்களிலும் தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஊரில் நல்ல மனிதர்கள் இருந்தால் மழை பெய்யும் என்பது பெரியோர்கள் சொல்லுகின்ற ஒரு வாக்கு. ஒரு ஊரிலே ஓயாது பேய் மழை பெய்து கொண்டே இருந்தது. இடியும் மின்னலும் வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஊரில் உள்ளவர்கள் மிகவும் பயந்து போயிருந்தார்கள். நேரமாக ஆக மழையும் அதிகமானது. வீடுகள் உடையும் தருவாயில் இருந்ததால் உடனே அங்கிருந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி அனைவரும் அருகில் இருந்த மண்டபத்திலே சென்று தங்கிவிட்டார்கள். இடி மின்னல் கடுமையாக இருந்தது. மக்கள் மனதில் பெரும் பயம். நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவர் பாவம் செய்தவர் இருந்தால் கூட இடி இந்த மண்டபத்தில் விழுந்துவிடும், அது எல்லோருக்கும் ஆபத்தாகி விடுமே என்று பயந்தனர். சரி, இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் பெரியவர் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார். அதோ ஒரு பெரிய உயரமான மரம் இருக்கிறது. பொதுவாக இடி விழுவது அது போன்ற பெரிய மரத்தில்தான். இங்கு மண்டபத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அந்த மரத்தை தொட்டு விட்டு வந்து விடுவோம். கூட்டத்தில் இருக்கும் பாவம் செய்தவர் அந்த மரத்தை தொடும் பொழுது இடி அதன் மேல் விழுந்து அவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள், நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அனைவரும் இதை ஒத்துக்கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒவ்வொருவராக மரத்தை தொட்டுவிட்டு திரும்பி வந்தனர். இடி ஒன்றும் விழவில்லை. கடைசியில் ஒருவன் மட்டும் இருந்தான். அவனுக்கு பயம் வந்துவிட்டது. அவன் தயங்கிக் கொண்டே இருக்கையில் இவர்கள் அனைவரும் அவனை பிடித்து தள்ளிவிட்டார்கள். அவன் மரண பயத்துடன் மரத்தை நோக்கி ஓடினான். அவன் மரத்தை தொட்டவுடன் டமாரென்று பெரும் சத்தத்துடன் இடி மண்டபத்தின் மேல் விழுந்தது. மண்டபத்தில் இருந்து அனைவரும் இறந்து போய்விட்டனர். அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது, அவன் ஒருவனை காப்பாற்றத்தான் இடி இவ்வளவு நேரம் மண்டபத்தில் விழாமல் இருந்தது என்று. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். என்ன, சிந்திப்போமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 4 முதல் 4 வசனங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: So we are continually meditating from Proverbs chapter 4, first 4 verses. Today let us read verses 3 and 4.
1: 3-4.
2: Verses 3 and 4.
1: நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை கை கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
2: For I too was a son to my father, still tender and cherished by my mother. Then he taught me and he said to me, take hold of my words with all your heart, keep my commands and you will live.
1: 4 வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க.
2: Look at the last part of verse 4.
1: என் கட்டளைகளை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
2: Keep my commands and you will live.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பிழைப்பாய் அப்படிங்கற வார்த்தை ரொம்ப அர்த்தமுள்ளது.
2: The word you will live is very meaningful.
1: அதை வந்து வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லலாம். You will prosper. You will have a prosperous life என்று சொல்லலாம்.
2: You can also say it as a prosperous life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய போதகம் நம்மை பிழைத்திருக்க பண்ணுகிறது.
2: The words of God, the teachings of God makes us live.
1: அதாவது இன்னொரு விதமாய் சொன்னால், நன்றாய் வாழ பண்ணுகிறது, வாழ்ந்திருக்க செய்கிறது.
2: In other words, it is the one which makes us to prosper.
1: It makes us live well. நன்றாக வாழ வைக்கிறது.
2: It makes us live well.
1: 119 சங்கீதம் 49-50 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 119 verses 49 and 50,
1: நீர் என்னை நம்பப் பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் ஆறுதல், உமது வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று வாசிக்கிறோம்.
2: Remember the word to your servant upon which you have caused me to hope. This is my comfort in my affliction, for your word has given me life.
1: இதுவே எனக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது.
2: This is not only my comfort, but it is the one which has given me life.
1: உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது.
2: Your word has given me life.
1: கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெறும்போதெல்லாம் அது நம்மை வாழ வைக்கிறது.
2: So whenever we receive the word of God, it makes us live well.
1: அது நம்மை வாழ்ந்து நன்றாய் வாழ பண்ணுகிறது.
2: It makes us to live well.
1: அதனால தான் ஆண்டவர் வசனத்தை நமக்கு தருகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருப்பான்.
2: That's why the Lord gives us the word of God, saying that the man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God.
1: அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து வெறுமையாய் கடந்த பூமியை சகலவிதமான ஜீவ ராசிகளால், ஜீவ ஜந்துக்களால் அந்த வார்த்தை உயிர்ப்பித்து எழுப்பி கொண்டு வந்தது.
2: That day when this world was nothing and void, the word of God came powerfully and it brought forth all the living creatures and beasts and living things on this world.
1: அன்றைக்கு எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே காய்ந்து போன எலும்புகள் மேலே கர்த்தர் தீர்க்கதரிசியை வசனத்தை உரைக்க சொன்ன பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாக எழுந்து நின்றதாக நாம் பார்க்கிறோம்.
2: And also we read that in the valley of dry bones, when the word of God spoke through the man of God, we see that all the dry bones brought back their life and they stood up.
1: கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது, ஒரு மனிதனை பிழைத்திருக்க பண்ணுகிறது, ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளதாக இருக்கிறது.
2: The word of God makes us live, it gives us the life and also makes a soul to revive.
1: ஆகவே தான் கர்த்தருடைய போதனை, அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தைகளை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
2: That is why it is very necessary for us to accept the word of God, the commandments of God and teachings of God wholeheartedly.
1: எசேக்கியேல் 16:4-6 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Ezekiel chapter 16 verses 4 to 6,
1: உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு முன்பேரில் இரக்கமாக இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவறுக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன்.
2: As for your nativity, on the day you were born, your navel cord was not cut, nor were you washed in water to cleanse you. You were not rubbed with salt nor wrapped in swaddling clothes. No, I pitied you to do any of these things for you, to have compassion on you, but you were thrown out into the open field when you yourself were loathed on the day you were born. And when I passed by you and saw you struggling in your own blood, I said to you in your blood, live. Yes, I said to you in your blood, live.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தோட உருவகமா சொல்றாரு.
2: So the Lord says here as a, in the form of a parable to the Israelites.
1: நீ பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
2: There is no chance for you to survive anymore.
1: ஏனென்றால் ஒரு தாயினிடத்திலிருந்து ஒரு பிள்ளை சரியாக பிரிக்கப்படாதது போல, தொப்புள் கொடி அறுக்கப்படாத ஒரு பிள்ளையை போல நீ இருந்தாய்.
2: It's because like how a child is not properly cut off from the mother, similarly your navel cord was not also cut off properly.
1: நீ சுத்தமாவதற்காக குளிப்பாட்டப்படாத சுத்திகரிக்கப்படாத ஒரு பிள்ளையாக நீ இருந்தாய்.
2: And you were like a child who was not washed in water to cleanse you.
1: ஒரு பிள்ளையை பாதுகாக்கும்படி துணிகளால் சீலைகளால் சுற்றிக் கொண்டிருக்கிறது போல உன்னை சுற்றுவதற்கு யாரும் இல்லை.
2: Like how a child is wrapped in cloth, there is no one to wrap you in cloths.
1: உனக்காக பரிதபிக்கிறதுக்கு இரக்கப்படுறதுக்கு யாருமே இல்ல. உன்னை தெருவுல தூக்கி வீசி எரிஞ்சிருந்தாங்க.
2: And there was no one to show pity on you and to have compassion on you. They have just thrown you into an open field.
1: உன்னை பார்த்தா எல்லாரும் மிதிச்சிட்டு போற நிலமையில தான் இருந்தாங்க.
2: You were in a situation where everyone were trodding upon you.
1: உன் ரத்தத்திலே நீ அப்படியே மூழ்கி கிடந்தாய்.
2: And you were just drowned in your blood.
1: ஆனால் நான் உன்னை பார்த்து சொன்னேன், பிழைத்திரு.
2: But I said unto you, live.
1: அதுல விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனங்கள்ல வாசித்தீங்கன்னா, அந்த சாக கிடந்த பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத பிள்ளை வந்து பிழைச்சு இருந்து எழும்பி வளர்ந்து பெரிய ஆளாயிருது.
2: So but when you read the consequence or the end of the part, when you read the verses following that, you can see this child who was always struggling to survive lived and prospered there.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பிழைப்பு என்று சொல்ற வார்த்தை வந்து, நாம ஏதோ சர்வசாதாரணமா ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தத்துல அங்க சொல்லப்படல.
2: So here the word live doesn't say or mean just surviving alone.
1: 3 யோவான் 2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: if you read 3 John verse 2,
1: பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாசிக்கிறோம்.
2: Here we read, beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers.
1: 3 யோவான் 2 வசனம்.
2: It is 3 John verse 2.
1: நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து பிழைத்திரு.
2: And that you may prosper in everything.
1: எல்லாவற்றிலையும் சுகமாயிரு.
2: That you may be in health in all things.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அர்த்தம் என்னன்னா, ஏதோ சும்மா உயிர் பிழைச்சு உயிர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இல்ல.
2: So it means that it's not just surviving and living as such.
1: நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்.
2: But I prosper, I live well, and I am a blessing to many.
1: உலக மக்கள் நிறைய பேரு இந்த உலக வாழ்க்கையில ஏதோ உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின வாழ்ற மக்கள் இருக்காங்க.
2: There are people in this world who just want to live their life as just to live alone.
1: அபதமாக ஏதோ வாழணும் அப்படினு வாழ்றதுக்காக வாழ்றவங்க அந்த வாழ்க்கையை வந்து அவங்க பல விதங்கள்ல பல காரியங்களை செய்து எப்படியாவது வாழ்ந்துறணும்னு நினைக்கிறாங்க.
2: Such kind of people who just want to survive in this world, they do many things and many ways to live as they want.
1: அதேதான் சங்கீதக்காரன் 52 சங்கீதத்துல எழுதுறாரு.
2: That's what Psalm is writing in Psalm 52.
1: முதல் வசனத்துல இருந்து பாருங்க.
2: From verse 1 onwards.
1: 52 சங்கீதம் முதலாம் வசனத்தில் இருந்து.
2: Psalm 52 verse 1 onwards.
1: பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் முள்ளது.
2: Why do you boast in evil, O mighty man? The goodness of God endures continually.
1: நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய்.
2: Your tongue devises destruction like a sharp razor working deceitfully. You love evil more than good, lying rather than speaking righteousness.
1: கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார்.
2: You love all devouring words, you deceitful tongue. God shall likewise destroy you forever. He shall take you away and pluck you out of your dwelling place and uproot you from the land of the living.
1: அவங்க செய்ற வேலையை பாருங்க.
2: Look at the work they do.
1: அவங்க பல கேடுகளை செய்றாங்க.
2: They do many kind of destructive works.
1: அவங்க நாவு வந்து கபடம் உள்ளதாக தீட்டப்பட்ட சவர்கன் கத்தியை போல இருக்கிறதாம்.
2: And their tongue is like a sharp razor and working deceitfully.
1: அவங்க நன்மையை பார்க்கிலும் தீமையை விரும்புறாங்க, உண்மையை பார்க்கிலும் பொய்ய பேச விரும்புறாங்க.
2: They love evil more than good and they want to lie rather than speaking truth.
1: இங்க பாருங்க, இவ்வளவெல்லாம் செய்து வாழ்க்கையை வாழ்ந்துறணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் கர்த்தர் அவர்களை வாழ விடுறதில்ல.
2: Though they try to and struggle to live in doing all these things in their life, the Lord is not letting them live.
1: 7ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்களா?
2: If you read verse 7.
1: நீதிமான் எப்படி இருக்கிறான்னு
2: பாருங்க. Look how the righteous is.
1: சங்கீதம் 52:7.
2: Psalm 52:7.
1: அங்க வாசிக்கும் போது, இதோ தேவனை தன் பலனாக கொண்ட மனுஷ் தன் பலனாக தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையினால் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள்.
2: They will say, here is a man who did not make God his strength, but trusted in the abundance of his riches and strengthened himself in the wickedness.
1: 8th vasanathile,
2: verse 8,
1: Nano devanudaiya aalayathil pachai oliva marathai pol irukkiren.
2: But I am like a green olive tree in the house of God.
1: Enna arumaiya irukku paarenga.
2: How beautiful it is.
1: Paul solraru, naan vandu edho vaalanum appdinu vaalala.
2: Here I don't live just to survive as such.
1: ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு கடந்து போகணும் அப்படின இல்ல.
2: I'm not with a thought that I want to live for some while and then live as such.
1: நான் வந்து எப்படி இருக்கறேன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சை ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன்.
2: But I am like a green olive tree in the house of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் பச்சை ஒலிவ மரம், செழிப்பான மரத்தை போல நான் இருக்கிறேன்.
2: So green olive tree means a prosperous tree.
1: நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனை ஒரு பச்சையான மரமாய் மாற்றுகிறது.
2: So when the word of God meets a person, it will make him like a green tree.
1: அவனை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்கிறது.
2: It will make him to live well in everything.
1: நாம் வாசித்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை போல நம்மை பிழைத்திருக்க பண்ணுகிறது.
2: And as we read in Proverbs chapter 4 and verse 4, it will make you live.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இன்றைக்கு காலையில தேவனுடைய வார்த்தையினால், உபதேசத்தினால், போதகத்தினால், கற்பனைகளால் தேவன் நம்மை எங்கேயெல்லாம் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறார், நன்றாய் வாழ்ந்திருக்க செய்கிறார் என்று மூன்று காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்.
2: Today I want to share three things in which areas where the Lord will make us to live well by his words, by his thoughts, by his teachings and commandments.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது எங்கே வாழ்ந்திருக்க செய்கிறார் தெரியுமா?
2: First, where will he let us live well?
1: சங்கீதம் 34:11-13 பாருங்க.
2: Psalm 34 verses 11 to 13.
1: பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்.
2: Come, you children, listen to me. I will teach you the fear of the Lord. Who is the man who desires life and loves many days that he may see good? Keep your tongue from evil and your lips from speaking deceit.
1: நன்றாய் வாழ்ந்திரு அப்படின்னா அந்த வாழ்வை தேவனுடைய வசனம் நமக்கு தருகிறது.
2: When you say live well, that life is given by the word of God to us.
1: அந்த நன்றாய் வாழ்ந்திருக்க பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை முதலாவது நம்மை எந்த இடத்துல நன்றாய் வாழ்ந்திருக்க செய்கிறது தெரியுமா?
2: This word which makes us to live well, where it will let us live well?
1: நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலே இந்த வாழ்நாட்களிலே நம்மை நன்றாய் வாழ்ந்திருக்க செய்கிறது.
2: First, it makes us live well in this present world.
1: இன்றைக்கு உள்ள வாழ்க்கையில நம்மள சிறந்த வாழ்க்கை வாழ கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது.
2: So the word of God blesses us that may live a life in this present world.
1: அங்க அதான் வாசிக்கிறோம்.
2: That's what we read here.
1: போதகத்தை நீங்க கேளுங்க.
2: You listen to my word.
1: நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க.
2: So that you may desire life and love many days and you will receive a prolonged life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்திருக்க செய்கிறது தேவனுடைய வார்த்தை.
2: So it is the word of God which makes us live in this world.
1: இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்கணும்னு விரும்புகிறார்ன்றது நீங்க மறந்துடக்கூடாது.
2: And you should never forget the Lord wants us to live well in this present world.
1: இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்கிறது என்பதுல சந்தேகம் இல்ல.
2: And there is no doubt that we don't have that we have persecution in this world.
1: ஆனால் அதன் நடுவுல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆதரித்து பராமரித்து போஷித்து வாழ்ந்திருக்க செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார்.
2: But amidst that the Lord we have a God who takes care who supports us and makes us to live well in this present world.
1: குறைவில்லாத ஒரு நிறைவான வாழ்வை தேவன் நமக்கு தருகிறார்.
2: The Lord gives us a life of fullness which lacks nothing.
1: இப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வை இந்த உலகத்தில் நாம் அனுபவிப்பதற்கு தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்.
2: In order for us to experience such kind of a fullness of life in this world our Lord Jesus Savior came to this world.
1: நீங்கள் யோவான் 10 அதிகாரம் 10 வசனம் வாசிப்பீர்களானால்
2: If you read John chapter 10 and verse 10
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
2: The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly.
1: எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்?
2: How does the Lord desire for us to live?
1: அவர்களுக்கு ஜீவன் உண்டாகிறது மாத்திரம்ல அந்த ஜீவன் அல்லது அந்த வாழ்வு பரிபூர்ணமா வாழணும்.
2: Not only to have that life but that we may have it abundantly.
1: அது நிறைவா வாழணும்.
2: We should live to its abundance.
1: அது அதுல எந்த குறைவும் இருக்க கூடாது.
2: We should not lack anything in that.
1: ஏதாவது குறைவு இருக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம் கிடையாது.
2: The Lord's desire is not that we should lack something in our life.
1: கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அல்லது எனக்கு எந்த குறைவும் இல்லை.
2: The Lord is my shepherd I shall not want.
1: என்னுடைய ஆகாரத்துல குறைவில்லை.
2: I will not want in my food.
1: என்னுடைய ஆறுதல்ல குறைவில்லை.
2: I will not lack in my comfort.
1: என்னுடைய பாதுகாப்புல குறைவில்லை.
2: I will not lack in my protection.
1: என்னுடைய சுற்றி நெருங்கி இருக்கிற தேவ பிரசன்னத்துக்கு குறைவில்லை.
2: And there is no lack in the presence of God that is around me.
1: ஒரு தாழ்ச்சியும் என் வாழ்க்கையில கிடையாது.
2: And there is nothing that I shall want in my life.
1: அப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வே தான் கர்த்தர் நமக்கு தருகிறார்.
2: So the Lord gives us such a kind of abundant life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தம்முடைய சீஷர்களை இயேசு ஊழியத்திற்கு அனுப்பினார்.
2: When the Lord sent his disciples to the ministry.
1: அவங்க ஊழியலாம் செய்ய கிளம்பும்போது அவர் சொன்னாரு நீங்க வந்து போகிற வழிக்கு வந்து நீங்க பணத்தை எடுத்துட்டு போக கூடாது. நீங்க பணத்தை எடுத்துட்டு போக கூடாது. நீங்க மாற்று வஸ்திரங்களை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவங்களை வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பி விட்டார்.
2: So when the Lord sent them to the ministry he said you should not take your purses your bags your money or any of your clothes to change.
1: ஆனால் போயிட்டு திரும்பி வரும்போது கேட்டாரு ஏதாவது குறைவு இருந்துச்சான்னு கேட்டாரு.
2: But when they returned back he asked did you lack anything?
1: இல்ல அவங்க சொன்னாங்க ஒரு குறைவும் இல்ல.
2: They said we never lacked anything.
1: எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டது.
2: All our needs were met.
1: நாங்க யார் இடத்துல பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல.
2: It was not necessary for us to beg anybody.
1: என் தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவர்.
2: Our God is the one who makes all our needs abundant.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இவ்விதமாக இந்த வாழ்நாட்கள்ல நாம சுகமா வாழ நம்ம நல்வாழ்க்கை வாழ பரிபூர்ண ஜீவனோடு வாழதான் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை நமக்கு அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
2: And the Lord sends his word his teachings only in this present world that we may live a perfect life abundant life in this world.
1: வேதம் முழுவதும் கொடுக்கப்பட்ட எல்லா கற்பனைகளும் மனுஷனுடைய வாழ்க்கையை நசுக்கி பிழியறது கிடையாது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் மனுஷன் வாழ்ந்திருந்து நல்ல சுகமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் உயர்ந்திருக்கணும்ன்ற நோக்கத்தோடு தான் கர்த்தர் வசனத்தை எழுதியிருக்கிறார்.
2: The Lord has given all these words of God just not to crumble and crush the man but just that the man may live well prosper and also live a better and well life in us.
1: நீங்கள் உதாரணமாக உபாகமத்தின் புத்தகம் 5 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்பீர்களானால்
2: For example if you read Deuteronomy chapter 5 and verse 16
1: வேதம் சொல்கிறது உன் தேவ நாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக.
2: Honor your father and mother and as the Lord your God has commanded you that your days may be long and that it may be well with you in the land which the Lord your God is giving you.
1: இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன்.
2: I'm just giving a small example.
1: இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படின்றது 10 கற்பனையில ஒரு கற்பனை.
2: This honoring your father and mother is one of the 10 commandments of God.
1: இந்த 10 கற்பனை நீங்க ஒவ்வொண்ணா பிரிச்சு எடுத்தீங்கனா
2: so if you take each commandment one by one
1: அத்தனை கற்பனைகளும் எதற்காய் கொடுக்கப்பட்டதுன்னா மனுஷன் இந்த உலகத்துல நன்றாய் வாழ்ந்திருக்கும்படி கொடுக்கப்பட்டது.
2: All the commandments are given so that man may live well in this present world.
1: இங்க பாருங்க, ரொம்ப அழகா விளக்கி இருக்கிறார் பாருங்க.
2: Here it is very beautifully explained.
1: நீ எதற்காக உன் தகப்பனை காயும் கனமரணும்,
2: why you should honor your father and your mother?
1: கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்.
2: That you may live long in the land which the Lord has given you.
1: நீ நன்றாய் இருக்கணும்.
2: That you may be well with you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப நான் தைரியமா சொல்லுவேன்,
2: so I can tell you
1: வந்து நம்முடைய வாழ்நாட்களை நன்றா இருக்கவும் நீடித்திருக்க பண்ணவும் தேவன் வந்து நமக்கு கொடுத்த வசனத்தை நாம வந்து கனம் பண்ண வேண்டியது அவசியம்.
2: So for God to give us a prolonged life and so that we may live well, the word of God that is given to us is very much essential.
1: அப்ப கர்த்தருடைய போதகத்தை கேட்கும்போது நாம வந்து நன்றாய் வாழ்ந்திருக்கிறோம்.
2: So when we listen to the word of God, we live well.
1: எங்கே அப்படினு கேட்டா,
2: where
1: இந்த உலக வாழ்வில்,
2: life in this present world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது, இந்த போதகத்தை கேட்டா கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தா இந்த present worldல மட்டும் நாம வாழ்ந்திருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல.
2: Second, when you listen to the word of God, it is not only living well in this present world.
1: ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
2: I'll show you a word.
1: நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் முதலாம் சங்கீதம் முதல் மூன்று வசனங்களை பாருங்களேன்.
2: Psalm 1, first 3 verses.
1: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
2: Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful, but his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. He shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper.
1: Yeah, கவனிச்சு பாருங்க, இந்த மனிதன் யாருன்னு சொன்னா துன்மார்க்கர், பாவிகள், பரிகாசக்காரரை விட்டு பிரிந்து வருகிறார்.
2: So when you read here, who is this man? He is a man who is separated from the ungodly, sinners and scornful.
1: மூன்று பேர்ட்டிருந்து பிரிந்துட்டு அவர் செய்யற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிறான், பிரியமாய் இருக்கிறான்.
2: He gets separated from all these three kind of people and then he delights in the law of the Lord and he meditates the law of the Lord day and night.
1: அதோட விளைவு என்னன்னு கேட்டா,
2: and what is the end of it?
1: நீ அவர் எப்படி இருப்பாரா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்.
2: And it says he shall be like a tree planted by the rivers of water that bring forth fruit in its season, whose leaf shall not wither and whatever it does shall prosper.
1: ஒரு மரம் நடப்படுவதற்கு முக்கிய நோக்கம் என்னன்னா நிறைய இலை இருக்கணும்னு இல்ல, மரம் நடப்படுவதற்கு முக்கியமான ஒரு நோக்கம் அது கனி கொடுக்கணும்.
2: So the very purpose to plant a tree is not because it's not that it should bear much leaves but that it should bring forth much fruit.
1: இந்த வாழ்க்கைய பாத்தீங்கன்னா கனி உள்ள வாழ்க்கையா மாறினது.
2: So now this life has become a fruitful life.
1: நல்லா கவனிங்க. இந்த கனி உள்ள வாழ்க்கை யாருக்கு வந்ததுன்னு கேட்டா கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து தியானித்த மனுஷனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம்.
2: So who did receive this fruitful life? To the one who delighted in the law of the Lord and meditated the word of God day and night.
1: இந்த கனி உள்ள வாழ்க்கைன்னா அர்த்தம் என்ன?
2: What does it mean by fruitful life?
1: பாருங்க, ஒரு மரம் வந்து கனி கொடுக்கிற மரமா இருக்கும்போது அந்த மரம் ஒரு காலம் எப்பொழுதும் தான் கொடுத்த கனியை அதுவே சாப்பிடாது.
2: So when you see a fruitful tree, it at no cost or no time, this tree will not consume the fruit that it has given.
1: அது தானே சாப்பிடாது.
2: It will not eat on its own.
1: அப்ப கனி எதுக்குன்னு சொன்னா மற்றவர்களுக்கு.
2: So these fruits belong to others.
1: அதை அந்த மரத்தை நட்டவனுக்கு.
2: To the one who planted the tree.
1: வருஷ கணக்க கொடுத்து கொண்டே இருக்கும்.
2: It will give that fruit all through the year.
1: அப்போ உண்மையாக கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுவார் அப்படின்றது தனிப்பட்ட விதமா இந்த உலகத்துல நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல.
2: So when it says that you will live well in this world, it's not that the Lord will make us to live well in the present world alone.
1: நமக்காக மாத்திரமல்ல.
2: Not only for us alone.
1: நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வேதத்தினுடைய போதகத்துல நீங்க பிரியமா இருந்து அதை ஏற்றுக்கொள்வீர்களானால்,
2: if you delight in the word of God and accept it,
1: கர்த்தர் என்ன கொடுப்பார்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார்.
2: The Lord will give us a life that profits others.
1: இரண்டாவது அதான் ரொம்ப முக்கியமான காரியம்.
2: The second important thing is the
1: எப்படிப்பட்ட வாழ்க்கை?
2: What kind of life?
1: மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிற ஒரு வாழ்ந்திருத்தல்.
2: Life that profits others.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் போதே இதுதான் அவருடைய பெரிய திட்டமாக இருந்தது.
2: When God created, this was his greatest plan.
1: நாம்
2: பாருங்க Genesis chapter 12 first two verses
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
2: Now the Lord had said unto Abraham, get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I will show you, and I will make of thee a great nation, and I will bless thee and make thy name great, and thou shalt be a blessing.
1: நீ எப்படி இருக்க வேண்டும்?
2: How you are supposed to be?
1: நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும்.
2: You shall be a blessing to others.
1: பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்.
2: Our Lord and Savior Jesus Christ came into this world.
1: அவர் வந்து அவர் வாழ்க்கையிலே சாதித்த காரியம் என்ன?
2: What did he achieve by coming to this world?
1: வேதம் சொல்கிறது அவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார்.
2: The Bible says he did not come to be served but to serve.
1: மார்க் 10:45 வாசிக்கிறோம்.
2: We read in Mark 10:45.
1: அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்.
2: And he came to give his life a ransom for many.
1: அநேகரை மீட்கும்படி.
2: That he may serve many.
1: யோவான் 6:51 பாருங்க.
2: If you look at John chapter 6 verse 51
1: nan vanathilum thirangina jeevappam inda appathai pusikkiravan endrendraikkum pilaippan nan kodukkum appam ulagathin jeevanukkaga nan kodukkum en maamisame endru sonnar.
2: I am the living bread which came down from heaven. If anyone eats of this bread he will live forever, and the bread that I shall give is my flesh which I shall give for the life of the world.
1: கர்த்தருடைய வார்த்தை ஒருவனுக்குள்ளே கிரியை செய்து அதை அவன் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க அவன் தன்னை அர்ப்பணித்து விட்டால், நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், கர்த்தர் அவனை வாழ்ந்திருக்க செய்யறது மாத்திரம் இல்ல, அவனை அநேகரை வாழ வைக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார்.
2: When the word of God works in a man of God, and when he accepts it and does according to the word of God, then I would tell you, it not only makes him live in this present world, but it also makes him live a life that will profit others.
1: அநேகருக்கு ஆசீர்வாதமா,
2: that you become a profitable to
1: அநேகரை வாழ்ந்திருக்க செய்கிறவனாய் மாறுவார்.
2: That he will make others to live.
1: ரோமர் 16:3-4 பாருங்க.
2: Look at Romans 16 verses 3 and 4.
1: கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியர்கள் உன்னை சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
2: Greet Priscilla and Aquila, my fellow workers in Christ Jesus, who risked their own necks for my life, to whom not only I give thanks but also all the churches of the Gentiles.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இவங்க என்ன செய்றாங்களா?
2: What did they do?
1: பவுலுக்காக இந்த ஆக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் தங்களுடைய கழுத்தை நீட்டினாங்கன்னு போட்டிருக்கு.
2: We read that this Aquila and Priscilla, they risked their own necks for Paul.
1: தங்களுக்காக அவங்க வாழணும்னு நினைக்கல.
2: They did not have a thought to live for themselves.
1: தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழணும்.
2: They wanted to live for the kingdom of God.
1: அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக வாழணும்.
2: They wanted to live for the benefit of many others.
1: இதுதான் இயேசுவினுடைய ஒரு தன்மை.
2: And this is the characteristic of Jesus.
1: மத்தேயு 16:25 வாசிப்போம்.
2: If you read Matthew 16 verse 25
1: 24 lende vaasikalame
2: from verse 24 onwards
1: Yesu thammudaiya seesharilai nokki oruvan ennai pinbatri vara virumbinal avan thannai than veruthu than siluvai eduthukondu ennai pinbatra kadavan.
2: Then Jesus said to his disciples, if anyone desires to come after me, let him deny himself and take up his cross and follow me.
1: தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான்.
2: For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will find it.
1: எவ்வளவு அருமையா இருக்கிறது.
2: How beautiful it is.
1: தன்னையே வெறுத்து கொடுத்து ஊழியம் செய்கிறவனாய் மாறுவது இயேசுவை பின்பற்றுகிறவனுடைய ஒரு சுபாவம்.
2: It is a characteristic of the one who follows Jesus that they may deny themselves and take up the cross and sacrifice themselves.
1: தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவனை விரும்புகிறது.
2: They are the one who desires things not pertaining to themselves but for others.
1: கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை சந்தித்து அந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த போதகத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் அப்படினாலே அவன் வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் உள்ளதா மாறிரும்.
2: If the word of God has met a person and it does a work in him and if he has accepted that the word then his life become profitable to others.
1: அந்த ஒனேசிமோ மறந்திரவே கூடாது.
2: We should never forget that Onesimus.
1: ஒனேசிமோ முன்பு பவுல் சொல்லுங்க முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ எனக்கும் உமக்கும் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி பிலமோனுக்கு அவர் எழுதினார்.
2: When Paul wrote to Philemon about Onesimus, he said, earlier he was not profitable to you, but now he has become profitable to you and me.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வேதமும் வசனமும் நம்மை சந்திக்குமானால் நிச்சயமாகவே நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் அது மாற்றும்.
2: So even in our life, when the scripture and the word of God meet us, it will surely make us profitable to others.
1: அப்ப முதலாவது நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை நம்ம போதகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல நம்மள வந்து வாழ்ந்திருக்க செய்கிறது.
2: So first I tell you, when we accept the word of God, that word will make us to live a life in this present world.
1: இரண்டாவது அது மற்றவர்களை வாழ்ந்திருக்க செய்கிறது.
2: And second, it will make us live a life that profits others.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தை செய்கிறது.
2: And above all, the third thing that the word of God does.
1: யோவான் 6 அதிகாரம் 63 ல இருந்து 68 பாருங்களேன்.
2: John chapter 6 verses 63 to 68.
1: ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது.
2: It is the spirit who gives life. The flesh profits nothing. The words that I speak to you are spirit and they are life.
1: ஆண்டவர் அடுத்து வாசிக்கிறோம், ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு, விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டி கொடுப்போன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் இயேசு சொல்லுகிற வார்த்தை, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
2: But there are some of you who do not believe, for Jesus knew from the beginning who they were who did not believe and who would betray him, and he said, therefore I have said to you that no one can come to me unless it has been granted to him by my Father. From that time many of his disciples went back and walked with him no more.
1: ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா.
2: It is very beautiful.
1: சொல்றீங்க வசனம் எப்படிப்பட்டது.
2: He says, what kind of my word?
1: அது மாம்சமானது கிடையாது.
2: It is not of flesh.
1: நான் வந்து சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது.
2: He says, the words that I speak are spirit and they are life.
1: அதை ஏற்றுக்கொண்டதை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது.
2: And it brings great blessing to the one who accept it and believe it.
1: ஆனால் இந்த வசனத்தை வந்து விசுவாசியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பெரிய கூட்டம் பின்வாங்கி போயிட்டாங்க.
2: But a great multitude did not believe this and accept this and went away.
1: 67 ஆம் வசனத்துல வாசிக்கும் போது,
2: in verse 67
1: இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேக்குறாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா?
2: Jesus said to the 12 disciples, do you also want to go away?
1: இப்போ 68 வசனம் முக்கியமான வசனம் அங்க இருக்கு.
2: Verse 68 is important word.
1: சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
2: But Simon Peter answered him, Lord, to whom shall we go? You have the words of eternal life.
1: இதுல ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கு.
2: There's a big truth in this.
1: ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணிக்கும் போது,
2: when a person listen to hear the word of God, accept it, believe it and commit himself to that word,
1: முதலாவது அவன் தனிப்பட்ட விதமாய் வாழ்ந்திருக்கிறான்.
2: First he will live a life in this present world.
1: பச்சை ஒலிவமரத்தை போல இருக்கிறான்.
2: He will be like a green olive tree.
1: அந்த வசனத்தினால் அவன் செழிக்கிறான்.
2: And he will be prosperous because of that word.
1: இரண்டாவது அந்த வசனம் என்ன செய்கிறதுனா அவனை கனி கொடுக்கிறவனாய் மாற்றி அநேகர் அந்த கனியை புசித்து பிழைத்திருக்கும்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவன் மாறுகிறான்.
2: Second, that word will make him make his life a fruitful one and he will let live a life that will be profiting others.
1: அதே வேளையில மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் வசனம் செய்கிறது.
2: And the third thing which the word of God does,
1: அது என்ன தெரியுமா?
2: What is that?
1: தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய நித்திய வாழ்வையும் அவனுக்கு தருகிறது.
2: And it will also give us the eternal life which the Lord has promised.
1: தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய வாழ்வு.
2: It gives us an eternal life that is promised to us.
1: பாருங்க அழகா, அதனால தான் பேதுரு ரொம்ப தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டவனாய் சொல்லுகிறான்.
2: That is why Simon Peter being provoked by the spirit of God says here.
1: அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது.
2: Lord, to whom shall we go? You have the words of eternal life.
1: இந்த வசனம் என்பது இந்த உலகத்தோடு நம்மை வந்து வாழ வைத்து நின்று போகிற ஒரு வசனம் கிடையாது.
2: So this word is not a word which will just make us to live in this present world alone.
1: இல்ல, இந்த வார்த்தை என்பது ஏதோ வெறுமனே மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா மாறறதுக்கு என்னை செழிக்க பண்ணுகிற வசனம் மாத்திரம் கிடையாது.
2: This word is not a word just where it will just profit other people alone.
1: இந்த வசனத்தை, இந்த போதகத்தை, இந்த கற்பனைகளை ஒருவன் கேட்டு அதன்படி அவன் செய்வானானால்,
2: but if a person listen to this word, hear it, accept it and do according to the word,
1: அந்த வசனம் எப்படிப்பட்டதாய் வெளிப்படுகிறதுனா நித்திய ஜீவ வசனமாக வெளிப்படுகிறது.
2: That word is revealed in the form of words of eternal life.
1: அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த நித்திய வாக்குத்தத்தம்.
2: And that is our purpose and that is the eternal promise which the Lord has given us.
1: நாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்?
2: Why should we read the Bible?
1: ஏன் இந்த வேதத்தின் போதனைகளை நாம் கேட்கணும்?
2: Why should we hear the teachings of the Bible?
1: ஏன் இந்த கற்பனைகளை நாம் கைக்கொள்ளணும்?
2: Why should we follow the commandments of the Bible?
1: ஏதோ இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போறதுக்கு இல்ல.
2: It's not just to end our life in this present world alone. நான்
1: சொல்லுவேன், இந்த வசனங்கள் நித்திய ஜீவ வசனங்கள்.
2: I tell you these words are words of eternal life.
1: வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வசனம் ஒன்றுமே ஒழியாது.
2: Even the heaven and earth may fail but no word will fail in this world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இதை எழுதினவர் ஆவியானவர்.
2: It is the spirit of God who wrote it.
1: அவர் அழியாதது போல அவருடைய வார்த்தையும் அழியாது.
2: Like how he is not perishable, his word is also not perishable.
1: ஆகவே தான் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
2: That's why we read in Psalm 23:6.
1: புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்பட்ட ஆடு சொல்லுகிறது.
2: The sheep that is being taken in the green pastures.
1: அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போகப்பட்ட ஆடு சொல்லுகிறது.
2: The sheep that is taken among the still waters, it says.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
2: Surely goodness and mercy shall follow me all the days of my life.
1: ஆனால் என்னுடைய இந்த உலகத்திலுள்ள ஜீவிய நாட்கள் மாத்திரமல்ல.
2: But not only the life that I live in this present world alone.
1: முடிவு எங்க, climax எங்கன்னு கேட்டீங்கன்னா,
2: where is that climax?
1: நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன்.
2: And I will dwell in the house of the Lord forever.
1: எவ்வளவு முக்கியம்,
2: how important it is.
1: இந்த வசனத்தை நாம, போதகத்தை நாம ஏற்றுக்கொண்டு அதை வாசித்து தியானித்து அதை கீழ்ப்படியும் போது அது நமக்குள்ள ஒரு பெரிய நன்மையை, நித்திய வாழ்வுக்குரிய நன்மையை நமக்கு செய்கிறது.
2: When we hear this, when we accept it and when we do and obey according to the word of God, it does a great blessing thing in our life.
1: நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்தை வந்து வெறும் இந்த வாழ்க்கைக்காக மாத்திரம் நம்ம வச்சுக்கிட கூடாது.
2: We should not take the word of God only to live in this present world alone.
1: இம்மைக்காக மாத்திரம் நாம் வாழ்வோமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்.
2: If we live only for this present world, then we will be pathetic.
1: இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்தை இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் பயன்படுத்துவது ரொம்ப வேதனை.
2: And it is really grieving when many people use the word of God just for the blessings of the present world alone.
1: பாருங்க, நீங்க அத இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் இருக்கு நான் சொன்னேன், அது ரொம்ப அவசியம்.
2: I told you we have blessings in this present world and it is very much necessary for
1: us. அதோட நிறுத்திர கூடாது.
2: But we should not stop with that.
1: பாருங்க, சில பேருக்கு வந்து daily இந்த calendar வசனம் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு.
2: And some people have the habit of reading the calendar verse daily.
1: அது தப்பு கிடையாது.
2: That is not wrong.
1: வாசிக்கிறதுக்காக தான் calendarல வசனம் போட்டுருக்கு.
2: So we have printed verses in the calendar just to read.
1: அது வாசிக்க கூடாதுன்னு கிடையாது.
2: It's not that you should not read it.
1: நம்ம சர்ச் டைரி எடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு வசனம் அதுல கீழ எழுதி இருக்கும்.
2: If you take a church diary you can find a verse every day in the diary.
1: அந்த வசனங்கள் எந்த வசனமா இருந்தாலும் நம்மோடு பேசும்.
2: So no matter whatever verse it might be, it will speak with us.
1: டெய்லி அந்த வசனத்தை வாசித்து ஆண்டவரே இந்த நாள் அந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு கேட்கிற தப்பு இல்ல.
2: It is not wrong when you read that verse for the day and ask God that that word may be fulfilled in your life in that day.
1: ஆண்டவரே இன்றைக்கு இந்த வசனம் என் வாழ்க்கைக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக மாறணும், வாக்குத்தத்தமா அதை மாறணும் எதிர்பார்க்கிற தப்பு இல்ல.
2: And it is not wrong that if you expect that this verse should become a promise for the day in your life.
1: ஆனா வேத வசனத்தை இந்த உலகத்துக்காக மாத்திரம் பயன்படுத்த கூடாது.
2: But we should not use the word of God only for this present world alone.
1: நான் சொல்வேன், அப்படி இருக்குமானால் 1 கொரிந்தியர் 15:32 போல புறஜாதிகளை போல நாமளும் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாம்.
2: So if we have that thought, then it, as it says in 1 Corinthians 15:32, we may also say like other Gentiles, let us eat, drink and for tomorrow we will die.
1: இதுக்கு மிஞ்சி ஒரு வாழ்க்கை கிடையாது.
2: And there is no more life beyond this.
1: வாழ்க்கிறதே இந்த உலகத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும் அதுக்காக தான் வாழ்றேன் அப்படி கிடையாது.
2: இட்ஸ் நாட் தட் ஐ லிவ் இன் திஸ் வேர்ல்ட் ஜஸ்ட் டு ஈட் ட்ரிங்க் அண்ட் ஜஸ்ட் லீவ் ஆஸ்
1: நான் சொல்வேன் கர்த்தருடைய வசனம் எதுக்காக கொடுக்கப்படுது?
2: பட் வை டஸ் தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் கிவன் டு மீ?
1: இந்த வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட.
2: தட் வி மே பி பிளஸ்ட் இன் தி பிரசன்ட் வேர்ல்ட்.
1: நம்முடைய வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற.
2: தட் आवर லைஃப் மே பிகம் அ ப்ராஃபிட்டபிள் டு அதர்ஸ்.
1: அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையை நித்திய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த.
2: அண்ட் ஆல்சோ டு பிரிப்பேர் आवर லைஃப் ஃபார் தி ஈட்டர்னல் லைஃப்.
1: இந்த வசனமே எப்படிப்பட்ட வசனம்னு பேதுரு சொல்றாருன்னா நித்திய ஜீவ வசனம்.
2: As Peter says, these are the words of eternal life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் அதனால இன்றைக்கு வசனத்தை வாசிக்கும் போது நம்ம மனசுல ஒரு நினைவு இருக்கணும், இன்றைக்கு இந்த வசனத்தை நான் வாசித்து தியானித்து பிரியமாயிருந்து அது

0: நீர் விரும்பின வேதமே எனக்கு நல்லது.
1: That's why we read your word is more precious than the great gold and silver.
0: ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை பாக்கும்போது இந்த போதகம் என்ன வாழ வைக்கட்ட ஆண்டவரேன்னு கேளுங்க.
1: So as you read this word today, Lord, let your teaching, Lord, make me live well.
0: நான் மீண்டும் நீதிமொழிகள் 4 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன்.
1: So I'll read again Proverbs chapter 4 verses 3 and 4.
0: நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய்.
1: For I too was a son to my father, still tender and cherished by my mother. Then he taught me and he said to me, take hold of my words with all your heart, keep my commands and you will live.
0: உன் இருதயத்தில் என் வார்த்தைகளை காத்துக்கொள்.
1: You keep my words in your heart.
0: என் கட்டளைகளை கைக்கொள்.
1: And you keep my commandments.
0: அப்பொழுது நீ பிழைப்பாய் அல்லது வாழ்ந்திருப்பாய்.
1: And you will live or live well.
0: இந்த வாழ்வில் வாழ்ந்திருக்க,
1: to live in this present world,
0: மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ,
1: to live a life that profits others,
0: நித்திய வாழ்வையும் பெற,
1: to also receive the promise eternal life.
0: கொடுத்திருக்கிற வசனத்தை கைக்கொள்வோம், பிரியப்படுவோம், வாசிப்போம், அதை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
1: Let us read, let us meditate, let us keep and follow the word of God which the Lord has given us, and may the Lord may bless us.
0: ஜெபம் பண்ணுவோம்.
1: Let us pray.
0: அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our loving God, we praise you.
0: உம்முடைய வல்லமை உள்ள அருமையான வார்த்தைக்காக நன்றி.
1: Lord, thank you for your powerful word, Lord.
0: நீர் எங்களை போதிக்கிறது ஒரு நோக்கத்தோடு, ஒரு ஆண்டவரே ஒரு திட்டத்தோடு எங்களை போதிக்கிறீர்.
1: Lord, as you teach us with a purpose and a plan, Lord.
0: எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம்.
1: Lord, you desire to bless us, Father.
0: ஆண்டவரே, அந்த பிரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
1: Lord, we thank you for the delight, Lord.
0: ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க உம்முடைய வசனத்தை கைக்கொள்ள கிருபை தா.
1: Lord, give us grace to keep your word that we may live in this present world.
0: நாங்கள் அநேகருக்கு வாழ்வளிக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க இந்த வசனத்தை கைக்கொள்ள கிருபை தா.
1: Lord, give us grace to keep your word that we may profit others.
0: வாழ்க்கையில் மகிமைப்படும்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. 1971 அமெரிக்காவை சேர்ந்த பிரசித்தி பெற்ற போதகர் ஒருவர் வியட்நாமுக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்தார். அப்போது அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக உதவி செய்தது ஹயன்ஃபர்ம் என்ற ஒரு உற்சாகமான இளம் வாலிபர். அந்த ஊழியத்தை முடித்து போதகர் அமெரிக்கா சென்று விட்டார். 17 ஆண்டுகள் கழித்து ஹயன்ஃபர்மிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு அவருக்கு வந்தது. ஹயன்ஃபர்ம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பித்தார். அவர் தனக்கு நேரிட்ட கஷ்டங்களையும் தேவன் அதை எவ்வாறு நன்மையாக முடியப்பண்ணினார் என்றும் கூற ஆரம்பித்தார். வியட்நாமில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்த போது ஹயன்ஃபர்ம் சிறைப்பிடிக்கப்பட்டார். அமெரிக்கர்களுக்கு உதவி செய்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் அவரை சிறைப்பிடித்தனர். சிறைச்சாலையில் அவரை கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுவிடும்படி வற்புறுத்தினர். கம்யூனிச சித்தாந்தங்கள் தினந்தோறும் பிரெஞ்சு அல்லது வியட்நாமிஸில் பரப்புரை செய்யப்பட்டது. கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்றோருடைய தத்துவங்களை தினமும் கேட்டு கேட்டு அவர் மூளைச்சலவை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட அவர் தன்னுடைய விசுவாசத்தை கைவிட்டு கம்யூனிச சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார். தேவன் என்று ஒருவர் இருக்க மாட்டாரோ, அமெரிக்கர்கள் நம்மை தவறாக நம்ப வைத்து விட்டார்களோ, இனி நான் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்ல ஆரம்பித்தார். அன்று அவரை சிறைப்பிடித்தவர்கள் சிறைச்சாலையில் இருந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்யும் வேலையை அவருக்கு கொடுத்தனர். டாய்லெட் பேப்பர்கள் ஒரு கூடையில் நிறைந்து வழிந்தன. அவர் அதை அப்புறப்படுத்துவதற்காக வெளியே எடுத்தபோது ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு பேப்பர் அவருடைய கண்ணிலே பட்டது. வேகமாக அதை எடுத்து சுத்தம் செய்து பத்திரப்படுத்தி தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டார். அன்று வேலைகள் அனைத்து முடித்து அவருடைய அறையில் இருந்த மற்ற கைதிகள் அனைவரும் தூங்கிய பின்பு ஹயன்ஃபர்ம் அந்த பேப்பரை எடுத்து வாசித்தார். அதில் ரோமர் 8:28 அச்சிடப்பட்டிருந்தது. நடுக்கத்தோடு அவர் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற 28 வசனத்தை அவர் வாசித்தார். மேலும் அதே அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று வாசித்ததும் ஹயன்ஃபர்ம் அழ ஆரம்பித்து விட்டார். அன்றைய சூழலில் அவருக்கு கிடைத்த அந்த வேத பகுதி அவரை மீண்டும் கிறிஸ்துவின் அன்பண்டை வழி நடத்தியது. ஹயன்ஃபர்ம் தன்னை மிகவும் நேசித்த ஆண்டவருக்கு தன்னை மீண்டும் அர்ப்பணித்தார். தன் பாவத்தை மன்னிக்கும்படி கெஞ்சினார். அதன் பிறகு அவர் கமாண்டரிடம், நான் தினமும் கழிப்பறைகளை சுத்தம் செய்கிறேன் என்று அந்த வேலையை ஆர்வத்தோடு கேட்டு வாங்கிக் கொண்டார். ஏனெனில் ஒரு சிறை அதிகாரி தன் கழிப்பறையில் வேதாகமத்தின் பேப்பர்களை கிழித்து அதை டாய்லெட் பேப்பராக பயன்படுத்தியதை ஹயன்ஃபர்ம் அறிந்திருந்தார். எனவே தினமும் அங்கிருந்த வேதாகமத்தின் பேப்பர்களை எடுத்து சுத்தம் செய்து அதை இரவு நேர வேத தியானத்திற்காக வைத்துக் கொண்டார். பின்பு ஒரு நாள் ஹயன்ஃபர்ம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் இன்னும் 53 பேரோடு சேர்ந்து அந்த நாட்டை விட்டு தப்பித்துச் செல்ல ஒரு படகை ஆயத்தப்படுத்தினார். இதை அறிந்து கொண்ட 4 பேர் ஹயன்ஃபர்மிடம் வந்து, நீங்கள் இந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்ல போகிறீர்களா என்று கேட்டார்கள். ஹயன்ஃபர்ம் பயந்து போய் இல்லை என்று கூறிவிட்டார். ஆனால் அவ்வாறு சொன்னது அவருக்கு மிகவும் மன வருத்தமாய் இருந்தது. அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் உணர்த்தப்பட்டார். அவர் தேவனிடம், தேவனே, அவர்கள் மீண்டும் வந்து என்னிடம் கேட்டால் நான் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறேன் என்றார். சரியாக இவர்கள் கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் இருக்கும்போது அந்த 4 பேரும் திரும்ப வந்தனர். ஹயன்ஃபர்ம் அவர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு கடற்பயணத்தை ஆரம்பித்தார். சற்று நேரத்தில் மிகப்பெரிய புயல் வந்தது. ஹயன்ஃபர்ம் தேவனை நோக்கி, தேவனே, எங்களை கொல்வதற்காகவா இவ்வாறு அழைத்து வந்தீர் என்று கேட்டார். ஆனால் இவர்கள் கடற்பயணத்தை ஆரம்பிக்கும் போது கடைசியில் வந்து சேர்ந்த 4 பேரும் படகு ஓட்டுவதில் திறமைசாலிகளாக இருந்தனர். புயலை சமாளித்து பத்திரமாக தாய்லாந்து வந்து சேர்ந்தனர். அவர்கள் 4 பேரையும் ஹயன்ஃபர்ம் தன்னோடு சேர்த்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பத்திரமாக வந்திருக்க முடியாது என்று தன் சாட்சியையும், தனக்கு வந்த தீமைகளை தேவன் எவ்வாறு நன்மையாக மாறப்பண்ணினார் என்பதையும் அந்த போதகரோடு பகிர்ந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயங்களில் நாமும் ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த வேதனை என்று அங்கலாய்க்கிறோம் அல்லவா? தேவன் அவைகளையெல்லாம் நன்மையாக முடிய பண்ணும்படிக்கே நம் வாழ்வில் அதை அனுமதித்திருக்கிறார். அவர் அறியாத எந்த தீமையும் நம் வாழ்வில் ஒருபோதும் நேரிடாது. ஹயன்ஃபர்மை போல உங்கள் வாழ்வில் தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றின விதத்தை நீங்களும் அநேகருக்கு சாட்சியாக அறிவிப்பீர்கள். ஆகவே மகிழ்ச்சியோடு இருங்கள்.
2: ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். என் வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன், துன்பங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பெரிய காரியங்களுக்காக தெரிந்து கொண்டீர் சுவாமி, பெரிய காரியங்களை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டீர். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில பல பின்னடைவுகள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும் பொழுதே எல்லா பிற்போக்கான காரியங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா.

சொல்ல முடியும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி உங்க நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன். இவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் ஒருவர் தான் படைப்பு கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. En thalaiye uyirthugiravar neer, thalaiye uyirthugiravar neer. Naan keele vilumbulude inda ulagam sirikkudhu, naan keele vilumbulude inda ulagam nenaikkudhu avvalavudhaan endru nenaikkirathu. En thalaiye uyirthugiravar oru undu, en thalaiye uyirthugiravar oru undu, en thalaiye uyirthugiravar oru undu. Hallelujah, hallelujah, hallelujah. பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது எல்லாரும் அவரை கீழே தள்ளி கீழே பார்த்தார்கள். இயேசு அவளை உயர்த்தினார், இயேசு அவளை உயர்த்தினார், இயேசு அவளை உயர்த்தினார். தலை உயர்த்துகிறவர், தலை உயர்த்துகிறவர், தலை உயர்த்துகிறவர். Hallelujah, hallelujah, hallelujah. சொல்லுங்க, தலையை உயர்த்துகிறவரே,

சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுவீங்களா ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. Thank you for your grace. Thank you for your grace. Thank you for your mercies. Hallelujah. Hallelujah.

கலக்கத்தோடு பயத்தோடு வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, சாயங்கால வேளையில உன் கலங்கத்தையும் உன் பயத்தையும் உன் பலவீனத்தையும் கர்த்தர் நீக்குகிறவராயிருக்கிறார். நன்றி சொல்லுவீங்களா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. கலங்கி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த கலக்கத்தினை நீக்கி போடுகிறதற்காக, பலவீனத்தை நீக்கி போடுகிறதற்காக, மன சஞ்சலத்தை நீக்கி போடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலவற்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், ஜெயம் கொடுக்கிறவராய் நீர் இருப்பதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. சொல்லுங்க, வெட்கப்படுவதே இல்லை ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

ஆமென். என் தேவனால் நான் உயர்வேன். ஆமென். என் உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. எந்த இடத்துல தலை குனிவும் வெட்கமும் ஏற்பட்டதோ அதே இடத்துல என் தலையை உயர்த்தி வைக்கிறது. ஆமென். ஏதோ வேற இடத்துல, அதே இடத்துல, சேம் பிளேஸ் வேர் வி புட் அவர் ஹெட் டவுன் இன் ஷேம், லார்ட் வில் லிஃப்ட் அஸ் அப் இன் தட் வெரி பிளேஸ். கரங்களிலே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், நல்லவரே மக்குத்தான், அவரை உயர்த்தி பாடப்போகிறோம். வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனைவும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. அன்றைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம், எல்லா சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா.

கர்த்தருடைய ஆவியிலே பலனடையுங்கள், பரிசுத்த ஆவியிலே பலனடையுங்கள். எங்கள் இயேசு நல்லவர், ஆயிரம் பேரிலும் சிறந்தவர்.

அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்போகிற உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, உமக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை.

நமக்கு உகந்த பலியாய், ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை, ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுவே தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார். ஆமே. நாமே நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாக உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மளை ஜீவ பலியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.

ஒரு பயங்கரமான புயலிலும் சேதமடையாதபடி நம்மளை காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஆமென். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோமா.

உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதுவரையில் ஆண்டவர் எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய கிருபை எங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீர் நல்லவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும், அதிசயங்களை காண பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.

இரண்டு நாளாகமும் எட்டாம் அதிகாரம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையையும் கட்டு 20 வருஷ காலம் சென்ற பின்பு ஈரான் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான். பின்பு சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு போய் அதை ஜெயித்தான். அவன் வனாந்திரத்தில் உள்ள தத்மோரையும் ஆமாத் தேசத்திலே ரஸ்துக்களின் பட்டணங்கள் அனைத்தையும் கட்டினான். சாலமோன் மேல் பெத்தொரோனையும் கீழ் பெத்தொரோனையும் அலங்கங்களும் கதவுகளும் தாழ்ப்பாள்களும் உள்ள அரணான பட்டணங்களாக கட்டி பாலாத்தையும் தனக்கு இருக்கின்ற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் சகல பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானது எல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணாதிருந்த இஸ்ரவேல் ஜாதி அல்லாத ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியரில் மீதியான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் இருந்த அவர்கள் பிள்ளைகளை சாலமோன் இந்நாள் வரைக்கும் இருக்கின்றபடி பகுதி கட்டச் செய்தார். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரரின் தலைவரும் அவனுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனுடைய ஊழியக்காரரின் தலைவராகிய இவர்களில் 250 பேர் ஜனத்தை ஆண்டார்கள். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாயிருக்கின்றது. ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பாவோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். அது முதற்கொண்டு சாலமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின் படியே ஓய்வு நாள்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கின்ற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளையின்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலின் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான். சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளைகளை விட்டு அவர்கள் விலகாதிருந்தார்கள். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனின் வேலையெல்லாம் நடந்தேறி கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்ந்தது. பின்பு சாலமோன் ஏதோம் தேசத்து கடல் ஓரத்தில் இருக்கும் ஏசியோன் கேபேருக்கும் ஏலாத்துக்கும் போனார். அவனுக்கு ஈராம் தன் ஊழியக்காரர் முகாந்திரமாய் கப்பல்களையும் சமுத்திர யாத்திரையில் பழகின வேலையாட்களையும் அனுப்பினார். அவர்கள் சாலமோனின் வேலைக்காரரோடு கூட ஒப்பீருக்கு போய் அங்கே இருந்து 450 தாலந்து பொன்னை ஏற்றி ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 11:10. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். என கண்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் ஜபத்தில் எவையெல்லாம் கேட்டீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் இருக்கிறது. நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நம் பரலோக அப்பாவிடம் இன்றைக்கு விசேஷமான 3 காரியங்களை, நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 11:11 அப்பத்தை கேட்டான் என்று உள்ளது. பெலத்திற்கு ஆரோக்கியத்திற்கு அடையாளமானவற்றை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக லூக்காவின் புஸ்தகம் 11:11 இரண்டாவது பகுதியில் மீனை கேட்டான் என்று உள்ளது. மீன் என்பது கடலின் ஆழத்தில் வாழக்கூடியது. சங்கீதங்களின் புஸ்தகம் 33:7 அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று உள்ளது. தேவனுடைய ஞானம் கடலின் ஆழத்தில் விளங்குகிறது. ஆகையால் ஆழம் என்பது இங்கு ஞானத்தை குறிக்கிறது. ஆகவே நாம் தேவனிடத்தில் அவருடைய ஞானத்தை கேட்போம். மூன்றாவதாக லூக்காவின் புஸ்தகம் 11:12 முட்டையை கேட்டான் என்று உள்ளது. முட்டை என்பது புதிய சிருஷ்டி அல்லது புதிய ரூபத்தை குறிக்கிறது. முட்டைக்குள்ளிருந்து தேவன் தான் படைத்த புதிய ரூபத்தை வெளிப்பட பண்ணுகிறார். ஆகையால் நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் புதியதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். என கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஆரோக்கியம், ஞானம், புதிய நன்மைகளை. உங்களில் பலர் ஆரோக்கியத்தில் குறைபட்டு காணப்படுகிறீர்களா? ஜெபத்திலே கேளுங்கள். பரிபூரண சுகத்தையும் மான்கால்களை போன்ற காண்டாமிருகத்திற்கு ஒப்ப பலனையும் பெற்றுக்கொள்வீர்கள். சத்ருவின் சகல சதி திட்டங்களையும் நாம் உடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு ஞானம் அதிகமாய் தேவைப்படுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1:5 சொல்லப்பட்டது போல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று உள்ளது. ஆகையால் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். புதிய நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் இயேசுவிடம் கேட்கும்போது அவரின் கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறபடியால் எப்பொழுதும் நன்மையானவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1:17 இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. ஆகையால் இன்றைக்கு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி இந்த 3 வித ஆசிர்வாதங்களையும் ஜெபத்திலே கேட்கிற உங்களுக்கு அருளி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றுக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். நன்றி, வணக்கம்.
1: உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் உங்களை நிரப்புவதாக. இந்த காலை நேரத்தில் ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5:8 நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வருகையின் காலத்திலே நாம் நிற்கிறோம். இந்த காலத்திலே நாம் பொறுமையோடு இருந்தால் நிறைய காரியங்களை சாதித்து விடலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பொறுமைதான். பொறுமை இழந்து போகும்போதுதான் நிறைய ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையோடு இருந்தால், பொறுமையோடு காத்திருந்தால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் கிடைக்கும். யாக்கோபு தன்னுடைய நிருபங்களிலே அநேக இடங்களில் பொறுமையை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். யாக்கோபு 1:19-20 வாசிக்கும் போது, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஒரு நிமிஷத்தில் கோபப்படுகிறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். ஆனால் பொறுமையோடு இருந்தால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் உண்டு. ரொம்ப பொறுமையோடு காத்திருக்கிறவங்களை, அமைதியாக இருக்கிறவங்களை உலகம் பைத்தியக்காரத்தனமாக பார்க்கும். ஆனால் நம்ம அதை பார்க்க தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனாலே எல்லாவற்றிலும், குடும்பத்திலும், சுற்றுப்புறங்களிலும், வேலை ஸ்தலத்திலும், எல்லா இடங்களிலும் பொறுமையோடு இருந்தால், நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலனை நாம் காண முடியும். ஏன்னா நம்முடைய இருதயம் எல்லாத்திலையும் அவசரப்படும், எல்லாத்தையும் உடனே எதிர்பார்க்கும். உடனே கிடைக்கணும், ஜெபம்னா உடனே வேணும், எதிர்பார்த்த உடனே கிடைக்கணும், அவசரப்படும். ஆனால் இருதயத்தை பொறுமையோடு காத்திருக்க வைத்தால், ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டது போல, தாவீது பொறுமையோடு காத்திருந்து ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டது போல, நாமும் பொறுமையோடு இருந்தால் நிச்சயம் அதுக்குரிய பிரதிபலன் கிடைக்கும். யாக்கோபு 1:3 ஒரு அருமையான வார்த்தையை சொல்வார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராதபடிக்கு ஒரு நிறைவையும் பூரணத்தையும் அடைய வேண்டுமா? அப்போ பொறுமையாக இருங்க, எல்லாத்துலேயும் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு உயர்வு வேணுமா? உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உங்கள் சரீரத்தில் பலவீனம் மறையணுமா? எல்லாத்துலேயும் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தால், அமைதியாய் உங்கள் வாழ்க்கையை பொறுமையோடு காத்திருந்து நடத்தி கொண்டு வந்தால், சிந்தனையிலே வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கடைபிடித்தால் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம். இதோ பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவருமாய் இருக்கிறாரே. யோபினுடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் பொறுமையோடு இருந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த பொறுமையின் பிரதிபலன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யோபு சுதந்திரித்து கொண்டார். நீங்களும் நானும் எல்லாத்திலையும் பொறுமையோடு இருந்தால் ஒன்றிலும் குறைவில்லாத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், பூரணமான நன்மைகளை காண முடியும், ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற போது நம்முடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிறதற்கும் கோபப்படுத்துகிறதற்கும் வேதனைப்படுத்துகிறதற்கும் பிசாசு பல்வேறு காரியங்களை நமக்கு விரோதமாக எழுப்பி கொண்டே வருவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையோடு சகித்தால் உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் கல்லெறியலாம், வார்த்தைகளை கொண்டு எறியலாம், குற்றப்படுத்தலாம், நீங்கள் செய்யாத காரியத்தை செய்ததா சொல்லலாம். உடனே நமக்கு கோபம் வந்து அவங்கள போலவே மாறிட்டால் அது நல்லா இருக்காது. நீங்கள் பொறுமையோடு சகித்தால் நிச்சயம் கர்த்தர் ஒரு நாளில் நியாயத்தை கொண்டு வருவார். அப்போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயம்
பொறுமையோடு இருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பொறுமையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் இருதயத்தை பொறுமையினால் நிரப்பி வரும் நாட்களிலே எல்லாவிதமான நன்மைகளையும் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே என்ன காரியம் நடந்தாலும் பொறுமையோடு சகித்து பாருங்கள். நிச்சயம் அதற்குரிய பிரதிபலன் இன்றைக்கு மாத்திரமல்ல இனி வருகிற காலத்திலும் கிடைக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்கள் எல்லாருக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

உங்க அபிஷேகம் உங்களை ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா.

0: தனிப்பட்ட வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பில் ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
1: அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5:42 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:42.
2: தினந்தோறும் தேவாலயத்திலேயும்
1: வீடுகளிலேயும்
2: இடைவிடாமல் உபதேசம் பண்ணி
1: இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் ஆதி திருச்சபையில் 2 இடத்துல ஆண்டவருடைய ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 1, தேவனுடைய ஆலயத்தில். 2, வீடுகள் தோறும். நம்முடைய தேசத்தின் எழுப்புதல் இந்த நாளில் வர வேண்டுமானால் நம்முடைய வீடுகளிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். முதல் குறிப்பு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கம் என்ன நம்முடைய வாழ்க்கையை குறித்து. ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கணும். We must live a God-centered life. ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையின் மையமாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் தான் மையமாக இருக்கணும். நம்ம வீட்டில் எது மையமாக இருக்குது? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது என்னத்தை மையமாக வச்சுருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆண்டவர் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறாரா? உங்கள் வீடுகள் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். சில குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் பணம் மையமாக இருக்கும். சில வீடுகளை எடுத்துக்கொண்டால் சண்டை தான் மையமாக இருக்கும். சண்டை அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஏதாவது ஒரு போராட்டம் அந்த இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சில வீடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த டிவி இந்த போன்ற இந்த கருவிகள் மையமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மையமாக இருக்கிறாரா? அவர் தான் சென்டரில் இருக்கிறாரா? அவரை வைத்து தான் நம்முடைய குடும்பங்கள் சுற்றி இருக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் அவருக்கு செய்கிற அந்த ஆராதனை, வீடுகள் தோறும் ஆராதனை, அதுதான் ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. சில வீட்டில் மையமாக இருக்கிறதுல சாப்பாட்டாக தான், சாப்பாடு தான் இருக்கும். சாப்பாடு காலையில் செய்யணும், மத்தியானம் செய்யணும், ராத்திரி செய்யணும், இடையிலேயே செய்யணும். இதுதான் மையமாக இருக்குமே தவிர ஆண்டவர் மையமாக இல்லை. சிலருடைய குடும்பத்தில் கவலை தான் மையமாக இருக்கும். கவலை, ஏதோ ஒரு கவலை ஒன்று பிடித்துக்கொடும். அந்த கவலை அந்த வீட்டை சுற்றிலும் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக நம்முடைய வீடு மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைபேத்தி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்கள் மாற்றுங்க, எங்கள் வீட்டை மாற்றுங்க. ஓ காட், சம்திங் ஷுட் ஹேப்பன் இன் அவர் ஹோம்ஸ். எங்கள் வீட்டுக்குள்ளே எது நல்லது நடக்கணும் ஆண்டவரே. காரணம், நீர் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். உமக்கு இருக்கிற ஆராதனை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எங்கள் வீட்டை அப்படி மாற்றி அமைக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இடைவிடாமல் தினந்தோறும், சத்தமாக சொல்லுங்க, இடைவிடாமல் தினந்தோறும் வீடுகளிலேயும் தேவனுடைய ஆலயத்திலேயும் தேவனுக்கு ஆராதனை நடக்குமானால் அதுதான் எழுப்புதல். ஆமேன். அதுதான் எழுப்புதல். நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வீடு சுற்றிலும் தேவனை மையமாக கொண்டிருக்கணும். ஆண்டவர் வீட்டிலே பல காரியங்களை செய்திருக்கிறார். முதல்ல ஒரு மேல் வீட்டை பற்றி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:13 வாசிக்கிறோம்.
2: அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும்
1: அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும்
2: பர்த்தலமேயும்
1: மத்தேயும்
2: அல்பேவியின் குமாரனாகிய யாக்கோபும்
1: செலோத்தாய்
2: எனப்பட்ட சீமோனும்
1: யாக்கோபின்
3: சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும்
2: ஸ்திரீகளோடும்
3: இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்.
2: இந்த வீட்டுல மேல் வீட்டுல அவர்கள் ஏறின போது அந்த மேல் வீட்டுல ஜபம் இருக்கிறது. அந்த வீட்டுல தரித்திருந்து தேவனை துதித்து அவர்கள் இரவும் பகலும் அந்த மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு அவர்கள் 10 நாட்கள் இரவு பகலா அந்த வீட்டில் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு விடுதலை கண்டிப்பாக உண்டாகும். ஆமென். நம்ம வீடுகளில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்முடைய வட்டாரத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். விட்டுறக்கூடாது. தொடர்ந்து இரவும் பகலும் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவார். எத்தனை குடும்பத்தில் எத்தனை வட்டாரத்தில் அசைவு வேணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். உன் வீட்டில் ஒரு மேல் வீட்டில் உனக்கு நீ ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வருகிறார். அந்த செய்த ஜெபம் அங்கே பலத்த ஒரு பெருங்காற்று அடிக்கிற ஒரு சத்தத்தை உண்டாக்கிட்டு ஆமேன் மேலிருந்து அக்கினிமயமான நாவுகளை கொண்டு வந்தது. அங்கு இருந்த ஜனங்கள் மேலே சுமார் 120 பேர் அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே இருக்கிற சீஷர்கள் எல்லாரும், நிறைய சீஷர்கள் இருந்தாலும் இயேசு பரலோகத்துக்கு ஏறி போன உடனே இவர்கள் செய்த காரியம், அங்கே ஒரு மேல் வீட்டுக்கு வந்தார்கள். அங்கே உட்கார்ந்து இரவும் பகலும் ஆண்டவர் சொல்லி போன அந்த வாக்கு தத்தத்துக்காக ஜெபம் பண்ணினார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வரும். ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணிட்டார் நடக்கும் என்று இராதபடி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினது உண்மை, அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ண கர்த்தர் வானத்தை திறப்பார். பலத்த காற்றுகள் வரும், இடி முழக்கங்கள் வரும், அக்கினிமயமான நாவுகள் வரும். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் நம்முடைய குடும்பங்களில் உண்டாகணும். எல்லாரும் கைவேற்றி இயேசுவே என் குடும்பத்தில் இந்த நாட்களில் இந்த காரியம் உமக்கு ஆராதனை, பரிசுத்த ஆவியானவர் வருகிற கிரியைகள், அக்கினிமயமான நாவுகள் வருகிறது, என் வீட்டுக்குள்ளே வரணும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளே மையமாக இருக்கிறது நீராயிருக்கணும். ஒரு ஆராதனை என் வீட்டுக்குள்ளே வரணும். எல்லாரும் நல்ல கை வைத்து எல்லா இடங்களிலேயும் இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஒரு மேல் வீட்டின் அனுபவம் தேவை. பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்குள் இறங்கி வர வேண்டும். அக்கினிமயமான நாவுகள் உங்கள் வீடுகளை பிடிக்க வேண்டும். இந்த அக்கினிமயமான நாவுகள் வரும்போது நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:9 வாசிப்பு. அப்போஸ்தலர் 10:9.
3: மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான்.
2: ஜெபம் பண்ணும்படி எந்த வீட்டில் ஏறி இருக்கிறான்? ஒரு மேல் வீட்டுக்கு போயிருக்கிறான். அவனுக்கு பசி அவனுக்கு. அந்த பசி இருக்கிற நேரத்தில் ஆகாரம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில். நம்ம பசி இருக்கிற நேரத்தில் ஆகாரம் ஆயத்தம் பண்ணால் நம்ம எங்கே போய் உட்காந்துருப்போம்? சாப்பாட்டு மேசையில் போய் உட்கார்றதுக்கு தான் இருக்கும். ஏன்னா பசி சாப்பாடு வேறு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மனசு எங்கே இழுக்கும்னா சாப்பாட்டு மேசைக்கு, இல்லாட்டா சாப்பிட்ற இடத்துக்கு. ஆனால் இந்த பேதுரு என்ன செய்தார்? அவன் சாப்பாடு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மேல் வீட்டுக்கு ஏறி ஜெபம் பண்ணும்போது ஞான திருஷ்டி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பண்ணுற ஜெபத்தில் ஞானமும் வரமாட்டேங்குது, திருஷ்டியும் வரமாட்டேங்குது. ஜெபம் பண்ணுறது ஏதோ நம்ம ஜெபம் பண்ணுறோமே தவிர, ஜெபம் பண்ணும்போது உனக்கு வானம் திறக்கப்படுது. அங்கே ஹல்லேலூயா, தேவனுடைய தரிசனம் வருது. அது ஒரு சாதாரணமான ஜபம் அல்ல. அந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் எப்படி புறஜாதிகளை ஆசீர்வதிக்க போகிறார், எப்படி புறஜாதிகள் மத்தியில் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார், இந்த ஜப நேரம், அந்த மேல்வீட்டில் செய்கிற ஜப நேரம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. நம்ம ஜபம் பழகி போன ஜபமாக இருக்குது. நம்ம ஜபம் எல்லாமே நம்ம தேவைகளுக்காகத்தான் இருக்கே தவிர, ஆண்டவரே என் வீட்டை வச்சு எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறேன், என் குடும்பத்தை சுற்றிலும் இத்தனை ஜனம் இருக்குது, எப்படி அவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், எப்படி என்னை பயன்படுத்த போகிறீர், என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு மேலே வானம் திறக்கப்படணும், எங்கள் வீட்டுக்கு மேலே தேவ தரிசனம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், எங்கள் வீட்டுக்குள்ள தேவ சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. நல்ல கையை அசைத்து ஒரு தேவ சத்தம், ஒரு அட்மாஸ்பியரை கத்தர் இந்த நாளில் உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீண்ட நாட்களாக உன் வீடு எப்படியோ ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர, இந்த உலகத்துக்காக நீ இருக்கிறாயே தவிர, தேவன் உன் வீட்டில் ஆண்டவர் ஒரு காரியத்தை மாற்றி அமைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கத்தர் வருவார், உன் வீட்டுக்கு வருவார், ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படும், தேவனுடைய தரிசனம் உண்டாகும். அங்கே அவனுக்கு தரிசனம் உண்டாகிறது. அந்த தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தப்பாக நினைத்து கொண்டிருந்தான். இந்த புறஜாதி மக்கள் மேலே அவனுக்கு வித்தியாசமான எண்ணம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு அவன் செய்த ஜபத்தில் ஆண்டவர் அவன் எண்ணத்தையே மாற்றி புறஜாதிகள் மத்தியில் அவனை கொண்டு போய் பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுவதற்கு அந்த மேல் வீடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடாக மாறிட்டு, உங்கள் வீடுகள் ஆசீர்வாதமாய் மாறணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்கள் வீட்டில் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டை கத்தர் மாற்றி அமைக்கணும் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அதுக்குத்தான் வீடுகளில் அந்த பராமரிப்பு குழுக்கள், புது வாழ்வு குழுக்கள். நீங்கள் அந்த வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணும்போது கத்தர் அந்த வீடுகளிலே ஒரு பெருத்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக இன்னொரு வீட்டை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 20:8.
3: அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே
2: அந்த மேல் வீட்டிலே
3: அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கையில்
2: மிகுந்த தூக்கமடைந்து
3: இத்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுக்கப்பட்டான்.
2: ஒரு மேல் வீட்டில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சம்பாஷணை பண்ணி ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரசங்கம். அப்போ ஒரு வாலிபன் ஜன்னலில், மூன்றாம் மெத்தையில் ஜன்னலில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது அவனுக்கு தூக்கம் வந்துட்டு, தூக்கம் வர்றது பிரசங்கம் கேட்கும் போது தான் வரும். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாலே தூக்கம் வந்துடும். ஆனால் ராத்திரி நெடுநேரம், ஏன்னா பவுல் போகணும் இன்னொரு இடத்துக்கு, அடுத்த நாள் பிரயாணப்பட்டு போகணும், தனக்கு இருக்கிற எல்லா பிரசங்கத்தையும் எப்படியும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வேற ஒரு வயசான ஆள் விழுந்தான்னு இல்லை, யார் விழுந்தது, ஒரு வாலிபன் மேலேருந்து விழுந்துட்டான். ஆனால் அந்த வீட்டில் அவன் மேலேருந்து விழுந்தாலும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமே. பவுல் இறங்கி போய் அவன் மேலே விழுந்து இவனுக்குள்ளே இந்த உயிர் இருக்கிறதுன்னு சொல்லி அவனை உயிரோடு எழுந்திருக்க பண்ணினார். ரெண்டு கை வைத்து, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் எல்லாம் நாங்கள் உங்கள் வீடுகளிலே ஜெபிக்கும்போது, வீடுகளிலே செய்திகள் கொடுக்கும்போது இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்க நீர் எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் குடும்பங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் வீடுகளிலே அற்புதங்கள் நடக்கட்டும். கைகளை சுற்றி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீடுகளில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார், ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். ஒரு மேல் வீட்டின் அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தாவே, அங்கு துக்கமான சம்பவங்கள் நடந்தாலும் நீ கைவிட மாட்டேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. உயிர்த்தெழுதல் நடைபெறும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய கரம் இறங்கி அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்ய இந்த நாட்களில் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள நல்ல ஆராதனை இருக்கணும். உங்கள் வீடுகளுக்குள்ள ஜபம் இருக்கணும். உங்கள் வீடுகளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வரணும். உங்கள் வீடுகளுக்குள்ள மேல் வீட்டின் அனுபவங்கள் உண்டாக வேண்டும். உங்கள் வீடுகளுக்குள்ள அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவர் இப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வீட்டில் தேவன் அற்புதங்களை செய்வார். அந்த இடத்துல மிகுந்த ஆறுதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு குடும்பங்களுக்குள்ள ஆறுதல் தேவை. குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒரு உயிர்மீச்சியை கொண்டு வந்து மேன்மைப்படுத்துவார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வீட்டிலே ஆராதிக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வீட்டில் உயர்த்தப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வீட்டில் மையமாக வர வேண்டும். வேறு மற்ற காரியங்களை நாம் ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க உன் வீட்டின் அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றப்போகிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே நீ துக்க முகத்தோடு இருக்கிற, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கே உனக்கு சில நேரம் இஷ்டம் இல்லை. உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இஷ்டமில்லாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் உன் வீட்டை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். கர்த்தருடைய கரம் விசேஷமாக இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே சந்தோஷத்தை உண்டாக்க போகிறார். உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆறுதல் வரப்போகிறது. கர்த்தர் உன் வீட்டில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்க போகிறார். ஆண்டவருடைய கரம் ஒரு அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றி அமைத்து அது தேவனை மையமாக கொண்ட ஒரு வீடாக கர்த்தர் உன் வீட்டை மாற்றி அமைக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:46.
4: அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய்,
2: அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய்
4: தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து,
2: தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து
4: வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு,
2: வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு
4: மகிழ்ச்சியோடும்,
2: மகிழ்ச்சியோடும்
4: கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி,
2: கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி
4: தேவனை துதித்து,
2: தேவனை துதித்து
4: ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்.
2: எல்லாரிடத்தும் ஜனங்கள் தயவு பெற்றிருந்தார்கள்.
4: ரட்சிக்கப்படுகிறவர்களை,
2: ரட்சிக்கப்படுகிறவர்களை
4: கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
2: கர்த்தர் அனுதினமும் சபையில என்ன செய்து கொண்டு வந்தார்? சேர்த்து கொண்டே வந்தார். நல்லா கவனிங்க. ஆதி திருச்சபையில ஃபெலோஷிப் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. முதல்ல நல்ல ஆராதனை இருந்தது. ஆண்டவரை மையமாக கொண்ட ஒரு ஆராதனை வீடுகளில் இருந்தது. ரெண்டாவது, வீடுகளுக்குள்ளே நல்ல ஐக்கியம் இருந்தது. சபைகளுக்குள்ள, நல்ல சபை விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இருந்தது. சபை விசுவாசிகளுக்குள்ள கபடு இல்லை, கபடு இல்லை. சபை விசுவாசிகள் மகிழ்ச்சி, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் அனுதினமும் தினந்தோறும் இப்படி நடந்திருக்கிறது. அப்போ நடக்கும்போது என்ன சபையில் நடந்திருக்குதுன்னா, அனுதினமும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும் ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். அப்போ அந்த சபையில் தினந்தோறும் வீடுகளில் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கிறது. அங்கே இருக்கிற மக்களுக்குள்ள கபடு இல்லை. கபடுன்னு சொன்னால் இருதயத்தில் ஒன்றை வச்சுட்டு வெளியில் ஒன்றை பேச மாட்டாங்க. தோத்திரன் சிஸ்டர் அப்படின்னு வெளியில் பேசுறது, உள்ள இந்த அம்மையா இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தோத்திரம் பிரதர், தோத்திரம் சிஸ்டர் அப்படிம்பாங்க. ரொம்ப சில நேரம் தோத்திரம் அப்படிம்பாங்க. அப்பவுமே பயமாக இருக்கும். இவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. கபடு இல்லாத ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஒரு ஒவ்வொரு ஆளையும் பார்க்கும்போது நம்ம பொறாமல் இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? ஒரு ஒரு ஆளை பார்க்கும்போது மகிழ்ச்சி இருக்குதா? நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த சொத்து, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சொத்து என்னது? மகிழ்ச்சி, சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுக்காக நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது, போராட்டம் இல்லாமல் இருக்காது, நெருக்கம் இல்லாமல் இருக்காது. அதை மத்தியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆமே. எத்தனை பேர் அந்த மகிழ்ச்சியை இந்த காலை நேரத்தில் உணர்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிறவன் வீட்டுக்குள்ளே கபடம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சபைக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கணும், ஃபெலோஷிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. சினிமா தியேட்டருக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் உண்டா இல்லையா? வித்தியாசம் உண்டு. சினிமா தியேட்டரில் வர்றவன் யார், எவர், எங்கேருந்து வர்றான், எங்கே போகிறான், நமக்கு ஒன்றும் தெரியாது. அவன் அவன் வந்து அந்தந்த இடத்துல உட்காந்துட்டு போவான். சர்ச்சு கட்டடம் சினிமா தியேட்டருக்கு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டு நம்ம ஜூவில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு கூண்டுக்குள்ளே உட்காந்து முறைச்சி பார்க்க ஆண்டவர் சபையை வைக்கலை. நம்ம எல்லாருக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஆமே. எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார்? ஆமே. ஒரு ஆளை பார்க்கும்போது அவனை தனியா பார்க்காம அவனுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்கணும். ஆமே. நமக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியான். அதுதான் ஐக்கியத்தை கொண்டு வரும். நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எந்த ஜாதி, இவன் எந்த ஊரு, இவன் யாரு, எவருன்ட்டு இப்படி உட்கார்ந்துட்டு கூடாது. சபைங்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. ஆமேன். அவர் ஒரே இரத்தத்தினால நம்ம எல்லாரையும் கழுவி இருக்கிறார். ஒரே ஆவியினால கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். சரீரத்தின் அவயவங்கள் இணைந்திருப்பது போல ஆண்டவர் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை கொண்டு வரணும். ஒரு ஆள் அங்கே உட்கார்ந்துருக்குது, இன்னொரு ஆள் எங்கே உட்கார்ந்துருக்குது, இந்த பக்கம் உட்கார்ந்துருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னு முகத்தை பார்த்தாலே என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. எப்படி ஐக்கியம் வரும்? எப்படி ஐக்கியம் வரும்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம சபைக்கு வருகிற மக்கள் ஒரு வீட்டில் கூடி வரும்போது அங்கே தான் மகிழ்ச்சி இருக்கணும். அங்கே தான் அப்பம் விட்டு கபடமில்லாத இருதயத்தோடு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்துட்டுனா மொத்தமாக குடும்பமாக போய் அந்த பிரச்சனைகளோடு நிற்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும். சோர்ந்து போனால் அந்த ஐக்கியத்தை தான் கத்தர் சபையில் கொண்டு வர்றதுக்கு இப்படிப்பட்ட சின்ன குழுக்களை ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த குழுக்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வந்து ஒரு சமாதானம் வரணும், ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கணும். நமக்காக ஜெபம் பண்ண ஒரு 10 பேர் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நல்ல காரியம் நடந்தால் சபையில் உள்ள ஒரு 10 பேர் வரணும். நம்ம 10 பேர் குடும்பத்தோடு நம்ம கூட நின்னா அதுதான் நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஐக்கிய சபையில் பெருகணும். மொத்தமாக கூட்டமாக வந்துட்டு மொத்தமாக நம்ம போயிடுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கற்று மாற்றி அமைக்கத்தான் இந்த சபையில் ஆண்டவர் நல்ல தரிசனமுள்ள சின்ன குழுக்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அந்த குழுக்களுக்குள்ளே இடைப்படும் போது ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் உள்ள அந்த முதலாம் நூற்றாண்டில் உள்ள அந்த விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4:32 வாசிப்போம். 4:32.
4: விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார்.
2: விசுவாசிகளாகிய அந்த திரளான கூட்டத்தார்
4: ஒரே இருதயமும்.
2: நல்ல கவனிங்க, எல்லாரும் சத்தமாக அதை வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும்
4: ஒரே மனமும்
2: உள்ளவர்களாய் இருந்தார்கள்.
4: ஒருவனாகிலும்
2: தனக்குள்ளவைகளில்
4: ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது.
2: சகலமும் அவர்களுக்கு என்னதா இருந்துச்சு? பொதுவாய் இருந்துச்சு. ஒரு மெய்யான எழுப்புதல் வருமானால் ஒரு மெய்யான ஆவியான ஊற்றப்படுவார்கள். ஆனால் சபையின் மக்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கும், ஒரு இருதயம் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒருவனும் சுயநலவாதியாக இருக்க மாட்டான். இது எனக்குரியதுன்னு சொல்லி இருக்க மாட்டான். எனக்குரியதை எடுத்து மற்றவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதான ஒரு எழுப்புதல் தேவை. பகிர்ந்து கொடுக்கிற அனுபவம், எதையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைச்சு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு ஆவி இருந்திருக்குது. அதுதான் எழுப்புதல். இன்னைக்கு மக்களுடைய இருதயம் பிரிஞ்சிருக்குது. மக்களுடைய சபைக்கு வருகிற விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ஒரு தோத்திரம் கூட போடுறதில்லை. பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா தோத்திரம், சிஸ்டர் எப்படி இருக்கு, எத்தனை பேர் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்து பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து தோத்திரம் போட்டீங்க? எத்தனை பேர் ஒருத்தர் ஒருத்தர் எத்தனை பேர் இங்கே வர்றோம் போகிறோம், பக்கத்தில் இப்படி போகிறோம், ஒரு அம்மா வந்துட்டு போகுது, இது யாரோ போகுது, நல்ல வேளை நம்மளை தொந்தரவுப்படுத்தாமல் போகுது அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு இருதயம் வரணும், ஒரு மனசு வரணும். ஆண்டவர் யாருக்காவது எதையாவது உதவி செய்யணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருக்காவது உதவி செய்யணுமா இன்னைக்கு அப்படின்னு உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்து எப்படியா என் ஆண்டவரே சபையை மாற்றி அமைக்கணும், எங்கள் சபைக்குள்ள ஒரு இருதயம் வேணும், என் சபைக்குள்ள ஒரு மனது வேணும், ஒரு சபைக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வேணும், ஒரு ஐக்கியம் வேணும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இருக்கும்போது இந்த பிரிவினையின் ஆவிகளெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நல்ல ஐக்கியம் தேவை சபைக்குள்ள. முதல்ல ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவரை மையமாக நம்ம கொண்டு ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் சென்டராக இருக்கணும். நம்மையே பற்றி நினச்சி வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆனால் ரெண்டாவது சபையில் ஒரு மனம், இந்த சபையில் ஒரு மனம் வருவதற்கு அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42,
4: அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்,
2: அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம்
4: அந்யோன்யத்திலும்,
2: அந்யோன்யம் ரொம்ப ஐக்கியமா அந்யோன்யமா இருந்தாங்க,
4: அப்பம் பிற்குதலிலும்,
2: அப்பம் பிற்குதலிலும்,
4: ஜெபம் பண்ணுதலிலும்,
2: ஜெபம் பண்ணுகிறதிலும்
4: உறுதியாய் தரித்திருந்தார்கள்.
2: எத்தனை காரியம் அந்த ஐக்கியத்துக்கு அவங்க என்ன செய்தாங்க? திரும்ப வாசிங்க, என்னெல்லாம் செய்தாங்க? அப்போஸ்தலருடைய
4: உபதேசத்திலும்,
2: அப்போஸ்தலருடைய உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம் தான். அப்போஸ்தலர்கள் எந்த உபதேசம் பண்ணாங்க? கிறிஸ்துவின் உபதேசம். மத்தேயு சுவிசேஷம் 5:6-7 தான் கிறிஸ்துவினுடைய உபதேசம் இருக்குது. அந்த உபதேசத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குது? அந்த உபதேசத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, உன் சத்ருவை நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? சத்தமாக சொல்லுங்களேன், யாரை நேசிக்கணும்? நம்ம யாரை நேசிப்போம்? யார் நமக்கு ரொம்ப உதவி செய்தாங்களோ, யார் நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்களோ, யார் நமக்கு நல்ல கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ, யார் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நேசிப்போம். ஆனால் நமக்கு சத்துருக்கள் இருந்தால் அவங்கள நேசிக்கணும். தான் கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம். ரெண்டாவது
4: அந்யோன்யத்திலும்,
2: அந்யோன்ய ஐக்கியம், ஐக்கியம். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஐக்கியம் வேணும். எதுக்கு சபைக்கு வர்றோம்? எதுக்கு சபைக்கு வர்றோம்? ஒரு ஃபெலோஷிப்புக்காக தான் வர்றோம். பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கவனித்து ஐக்கியப்பட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுக்கு தான் வர்றோம். இல்லாட்டு தான் வீட்டிலையே இருந்து இந்த செய்தியை கேட்கலாம். NLAG.in போட்டிங்கன்னா எதில் வரும்? அந்த இதில், உங்கள் டிவியில் வரும், உங்கள் ஃபோனில் இந்த மெசேஜ் வரும். நிறைய பேர் இந்த பட்டணத்துக்குள்ளேயே இருந்து நீ சர்ச்சை கிர்ச்சி வராமல் இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இந்த இன்டர்நெட்லேயும் நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பட்டணத்தில் இருந்துக்கிட்டு சர்ச்சைக்கு வராமல் நம்ம எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? வீட்டிலே உட்காந்து கேட்டேன், பரலோகத்துக்கு போய்கிட மாட்டா. ஃபெலோஷிப்புக்கு வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபெலோஷிப்புக்கு வர்றதுக்கு தான் ஆண்டவர். சோகம் இல்லை, நடக்க முடியலை, ஒரு வர முடியலை, ஏதோ அப்போ நீ இந்த ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம், இதுக்கு பார்க்கலாம். எதுக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறோன்னா, உலகமெங்கிலும் இதை பார்க்குறாங்க. அல்லேலூயா சொல்லு. எத்தனையோ தேசத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் மற்ற தேசத்தில் இருக்கிறவங்க இதை பார்க்கணுன்னு தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கமே தவிர, இந்த பட்டணத்திலே இருந்துட்டு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நான் இதிலையே பார்த்துக்கிடுமேன்னு உட்கார்ந்தா அந்த ஐக்கியம் இல்லைன்னு சொன்னேன். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நம்ம பக்தி விருத்தி உண்டாக்க பேச நம்ம சபைக்கு நம்ம வர்றோம். அதுக்கு தான் பிரசங்கம் கேட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு நான் ஓடிடுவேன்னு சொன்னால் எனக்கு டவுட்டு. நம்ம அங்கே போனால் பரலோகத்துக்கு போனால் யார் தான் இருக்க போகிறேன், இங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே வருவாங்க. நம்ம இங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அங்கேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆமே எல்லோரும் கைபேத்தி ஆமே. நம்மளை கத்தர் வித்தியாசமாக படைச்சிருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் இந்த சபை ஆராதனை விட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாத ஆளை பார்த்து பேசி நல்லா உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ணி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கிய அந்யோன்யம் நமக்கு வேணும். நமக்கு கிறிஸ்துவின் உபதேசம் வேணும், அந்யோன்யம் வேணும். அப்பம் பிற்கிற அனுபவம், அப்பம் பிற்கிற அனுபவம்னா அந்த காலத்தில் வித்தியாசமாக அப்பம் பிட்டாங்க. அந்த காலத்தில் உள்ள இந்த கம்யூனியன் சர்வீஸ் எல்லாம் ஆளாளுக்கு பெரிய பெரிய அப்பம் கொடுப்பாங்களாம். அங்கே இருக்கிற அந்த ஐக்கியம் வித்தியாசமானது. அந்த நாட்களில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோட ஒரு பந்தியோட அப்பம் பிட்டு அவங்க நல்ல அந்த திராட்சை ரசம் உண்மையாகவே உணர்ந்த ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ளே அவங்க வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல ஐக்கியம் சபைக்குள்ள தேவை. எத்தனை பேர் விசுவாசிங்க, ஆண்டவரே நல்ல ஐக்கியம் எங்களுக்கு இருக்குமானால் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அவங்கெல்லாம் ஜபத்தில் எப்படி இருந்தாங்க, உறுதியாக தரிச்சிருந்தாங்க. ஏதோ 3 மணி நேரம் வந்து ஜோம் பண்ணு, எப்பமா வந்து சபையில் ஜோம் பண்ணுன்னு இல்லாமல் சபைக்குள்ள நல்ல ஐக்கியம். இந்த ஜபம் இருந்தால் தான் எல்லாருக்குள்ளும் ஐக்கியம் வரும், ஒரு சமாதானம் வரும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். 3வது, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய நோக்கம் என்ன, இந்த வீடுகளில் இருக்கிற ஜபங்கள் இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் வச்சுருக்கார். நாம் வளரணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே என்ன செய்யணும், வளரணும். ஆண்டவருக்குள்ளே வளரணும். வாசிக்கலாம் எபேசியர் 4:15 வாசிப்போம்.
4: அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு,
2: அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு,
4: தலையாகிய கிறிஸ்துவுக்குள்,
2: தலையாகிய கிறிஸ்துவுக்குள்
4: எல்லாவற்றிலேயும்,
2: எல்லாவற்றிலேயும்
4: நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார்.
2: வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாரும் சத்தமாக இதை வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி அவர் செய்தார். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நான் வளரணும், நான் வளரணும். ஆமே. வளர்ச்சினா எதை பற்றி படிக்க முடியும், குழந்தை இருக்குது. குழந்தை ஒவ்வொரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யிட்டு வரும், வளர்ந்துக்கிட்டே வரும். குழந்தை வளர்ந்துக்கிட்டே வரும். நம்மெல்லாம் குழந்தையாக தானே இருந்தோம். எத்தனை பேர் குழந்தையாக இருந்தோம், எல்லாருமே குழந்தையாக தான் இருந்தோம். இப்போ நம்ம என்ன செய்திருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம். வளர்கிறதுக்கு என்ன செய்தோம், பால் சாப்பிட்டோம். இப்போ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இப்போவும் பால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? இல்லை. இப்போ நம்ம நல்ல ஆகாரம் சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் செய்கிறோம், எல்லாம் அது தானாக வளருது. சில ஆட்கள் இந்த பக்கம் வளர்கிறான், இந்த பக்கம் வளர்கிறான், எல்லாம் வளர்ந்துட்டு வருது. சில நேரம் சைஸ் சரியில்லாமல் வளர்ந்துட்டு போகுது. சரியாக வளரணும். சரி விகித உணவு நமக்கு என்ன செய்யணும், இருந்தால் தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இல்லைன்னா வித்தியாசமாக வளர்ச்சி இருக்குது. சில ஆளுகளுக்கு மண்டை மாத்திரம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சி, சரியான ஒரு வளர்ச்சி இருந்தால் அழகு இருக்குது, நல்லா இருக்குது. அதுபோல் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு வேணும். ஆவியில் வளரணும், ஜெபம் பண்ண தெரியணும். எத்தனை விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும். இன்னும் உங்களுக்கு எதுலெல்லாம் வளர்ச்சி வேணும் ரொம்ப சிந்திங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வளரணும். எத்தனை பேருக்கு ஜெப வாழ்க்கையில் வளரணும்னு விருப்பம் இருக்குது? ஜெப வாழ்க்கையில் நீங்கள் வளரணும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு போனால் வளர்ச்சி வருமா? வராது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்குற பிரசங்கம் இருக்கு பாருங்கள், இந்த இதுக்கு விட்டு வெளியே போன உடனே பிசாசு வந்துடுவான், பல காரியத்தை கொண்டு நெருக்கி அதை எடுத்துருவான். அடுத்த வாரம் வரும்போதே என்ன பிரசங்கம் பண்ணார்னே தெரியாமல் போகும். அதுக்கு தான் இட நாட்களில் நம்ம கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுல வளரணும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வசனத்தை படிக்கிறதுல வளரணும்னு விரும்புகிறீங்க? கைவேத்து கத்திர துதிப்போம், வசனத்தில் நீங்கள் வளரணும். ஆமேன். வரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும், வளரணும், வசனத்தில் வளரணும். நீங்கள் வரங்களில் வளரணும், அதெல்லாம் செய்யணும். எத்தனை பேருக்கு வரம் எனக்கு வேணுய்யா அப்படின்னு விரும்புகிறீங்க? கைவேத்துக்கான வரம் வேணும். நல்ல மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வரம் வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க என்ன வரம் உங்களுக்கு வேணும்னு கேட்ட ஆண்டவர் அந்த வரங்களை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லமை உடையவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். எனக்கு முந்தி பிரசங்கம் பண்ணக்கூட தெரியாது. பிரசங்கம் பண்ணணுனாலே இப்படி புல்பிட்டை பிடிச்சாலே புல்பிட்டை ஆடும். ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்கும், புல்பிட்டை பிடிச்சா பயமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஜெபம் பண்ணணும், கிருபை கொடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் பிரசங்கம் பண்ண படித்தது எங்கன்னு சொன்னால் தேரி காடு, மணல் காடு இருக்கும், அங்கே பனைமரமாக நிற்கும். இந்த பனைமரத்துக்கிட்ட போய் பேசி பிரசங்கம் பண்ணுறது. அந்த பனைமரம் நம்மளை பார்த்து ஒன்றும் கேட்காது, பிரசங்கம் பண்ணுறது. போய் பிரசங்கம் பண்ணி படித்து வளர்ந்து இன்றைக்கி உலகம் எங்கெல்லாம் போகிற ஆண்டு கிருபை கொடுத்துருக்கா. கை வைத்து கத்துற துதிப்பாமே. அருமையானவர்கள், ஆண்டவர் உங்களை வளர வைப்பார். ஹல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும் பிறகு வியாதியஸ்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. படித்தேன், அது என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை உற்சாகப்படுத்தி விட்டாங்க. ஜெபம் பண்ணேன், எப்படியாவது வியாதியஸ்களுக்கு ஜெபம் பண்ணேன். நான் ஒரு தடவை பயந்து போய் ஜெபம் பண்ணேன். உத்தமப்பாளையங்கிற ஒரு இடத்துல 50 பேர் இந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு கால் நடக்க முடியாத ஒரு அம்மா, கால் கோணிக்கிட்டு இருந்த அம்மா வந்தாங்க. நான் ஜெபம் பண்ண ஆண்டவரை அற்புதம் செய்யணும், அந்த கால் சரியாயிட்டு, அந்த கால் நேராகிட்டு. அந்த அம்மா அந்த கிராமத்துக்கு போன போது எல்லாரும் பார்த்து, இவ இத்தனை வருஷமாக இந்த கிராமத்தில் கால் கோணி நடந்தது, இப்போ நேராக நடக்குதுன்னு. அந்த நாளில் 2000 பேர் கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வளரணும். அல்லையில எத்தனை பேர் வளரணும்னு விசுவாசிக்கிறேன்? வளரணும். அது உங்களுக்கு ஆண்டவர் உள்ள வரங்களை வச்சிருக்கிறார், உள்ள உங்களுக்கு கனி நிறைந்த வாழ்க்கை வச்சிருக்கிறார். இந்த வேதத்தை படித்து வளரணும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். ஆமேன். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையை நீங்கள் கொடுத்தா தான் பிசாசு நடுங்குவான். ஆமேன். இந்த வேத வசனத்தில் நீங்கள் வளரணும். அந்த வளர்றதுக்கு தான் மற்ற இட நாட்களில் இந்த சின்ன குழுக்களில் நீங்கள் போய் படித்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வசனங்களை கற்றுக்கொண்டு அந்த புஸ்தகங்களெல்லாம் படித்து உங்களுக்குள்ளே வளர்றதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்து வளரணும். அங்கே வர்ற மக்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகையினால் இந்த உலகத்தில் நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது. எபேசியர் 4:16 வாசிப்போம்.
4: நாம் இனி குழந்தைகளாய் இராமல்,
2: நாம் இனி எப்படி இருக்க கூடாது? குழந்தைகள்னா அர்த்தம் என்ன? குழந்தைகள்னா அர்த்தம் என்ன? இப்போ அந்த ஒரு குழந்தை அங்கே இருக்குது, அந்த அப்பா பிடிச்சிக்கிட்டே நிற்க வேண்டியிருக்கு. அந்த குழந்தை அதை பிடிக்கணும், அந்த குழந்தைய அதுக்கு பராமரிக்கணும், அந்த குழந்தைய தூக்கணும். இன்னும் சில ஆட்கள் எங்களை வந்து யாருமே விசிட் பண்ண மாட்டேங்காங்க, எங்களுக்கு யாருமே ஜெபம் பண்ண மாட்டேங்காங்க. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஒருத்தரும் எங்களுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வரல. இந்த மாதிரி தான் இருக்கிறோமே தவிர, நம்ம வளர்ந்து நமக்கு பிரச்சனை வரும்போது நாமே அதை பார்த்து குழந்தைக்கு தான் யாராவது உதவி செய்யணும், யாராவது வந்து பார்க்கணும், அந்த குழந்தைய கண் மேலே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக வருகிற விசுவாசிகளை நம்ம கவனிக்கணும். ஆனால் நல்ல முதிர்ந்த விசுவாசிகள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், வளரணும். ஹல்லேலூயா. நம்ம குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. குழந்தைகள் எப்பவும் மற்றவங்களையே சார்ந்து இருப்பாங்க. குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு சட்டையை மாட்டணும், அவங்கள குளிப்பாட்டணும், அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு பேகை தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் குழந்தைகளை பராமரிக்கிற அனுபவம். நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். நாம் வளர்ந்த ஒரு விசுவாசியாக மாறணும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நல்ல ஒரு வளர்ந்த விசுவாசியாக நாம் மாறணும், வளரணும். நான் சொல்லுங்க, சத்தமாக வளருங்க. கிருபையில் வளரணும். எதில் வளரணும்? ஞானத்தில் வளரணும். ஆமீன். எனக்கு ஞானம், ஞானத்தில் வளர்ச்சி வேணும். எனக்கு கிருபையில் வளர்ச்சி வேணும். விசுவாசத்தில் வளர்ச்சி வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தில் வளரணும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலே பெரிய காரியத்தை செய்ய முடியும். உன் விசுவாசத்தில் வளரணும். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், எங்கள் விசுவாசம் வளர்ச்சி அடையணும். விசுவாசத்தில் வளரணும், ஜபத்தில் வளரணும், வேத வாக்கியத்தில் வசனத்தில் வளரணும், நம்ம அன்பில் வளரணும். அன்பு நமக்கு தாராளமாக ஆண்டவர் ஊற்றணும். அன்பில் வளரணும். அன்பு இருக்குதா? அன்பு மற்றவங்க மேலே உண்மையான அன்பு இருக்குதா என்று பார்க்கணும். 4 எபேசியர் 4:16 வாசிங்க. 4:16.
4: அவராலே சரீரம் முழுவதும்,
2: அவராலே சரீரம் முழுவதும்,
4: அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு,
2: இணைக்கப்பட்டு
4: ஒவ்வொரு அவயமும்,
2: ஒவ்வொரு அவயமும்
4: தன் தன் அளவுக்கு தக்கதாய்,
2: தன் அளவுக்கு தக்கதாய்
4: கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக,
2: ஏதுவாக
4: சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
2: சரீர வளர்ச்சியை உண்டாக்குது. எப்படி சரீர வளர்ச்சி எப்படி வருது? தலையோட மற்ற அவயவங்களெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கிறது. கணுக்கள் இருக்கிறது, கணுக்கள் இருக்குது. இந்த கணுக்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு இருக்குது. இந்த ஒரு கையில் மாத்திரம் எத்தனை இணைப்பு இருக்குது தெரியுமா? இந்த ஒரு கையில் மாத்திரம் எத்தனை இணைப்பு இருக்குது தெரியுமா? உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியாது. எத்தனை இணைப்பு இருக்குது? மூணா இருக்குது. ஒரு கையில் மாத்திரம் எத்தனை இணைப்பு இருக்குது? கணுக்கள் எத்தனை இருக்குது? 17 இணைப்பு இருக்குது. இல்லை, எத்தனை இணைப்பு இருக்குது? 17 இணைப்பு இருக்குது. இதில் மாத்திரம் ஒன்று இந்த இப்படி இப்படி மடங்கும். வாதம் வந்துட்டுனா இது மடங்காது, இது மடங்குது, இங்கே ஒன்று மடங்குது. இதிலேயே 3 இருக்குது. சரியா? 3, 4, 3, 12. இதில் 2 தான் இருக்கு, பெருவர் இல்லை. 12, 2, 14. இது 1, 15. இது 1, 16. இது 1, 17. 17 இணைப்பு இருந்தால் தான் இந்த கை ஒழுங்காக வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டால் தான் சரீரம் வளர்ச்சி வரும். கை வைத்து கத்துறது துதிப்போம். நிறைய பக்கவாதம் வந்த விசுவாசி தான் சபையில் இருக்குது. வேலை செய்ய மாட்டேங்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போக மாட்டேங்குது. எப்படி இந்த அவயவங்கள் இணைஞ்சு செயல்படுதோ அப்படி இணைஞ்சு செயல்பட்டால் தான் சரீரத்தில் வளர்ச்சி வரும். இல்லாட்டா முடங்கி போயிருக்குது. நல்லா எல்லாரும் நல்லா இணைஞ்சு சபைக்கு வளர்ச்சி உண்டாக

எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறேன், சபையில ஊழியம் செய்ய ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். ரெண்டு கை வைத்து சபையில நல்ல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. சபையில நாங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாயிருக்கணும். கை வைத்து அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தாவே, இந்த சபையில ஊழியம் செய்ய நான் ஒரு நல்ல குழுவில் சேர்ந்து ஒரு நல்ல தலைவனா இருக்கணும், நல்ல ஒரு விசுவாசியா இருக்கணும். நாங்க ஊழியம் செய்யணும், எங்க வட்டாரம் மறுரூபம் ஆகணும். நாங்க வேலை செய்கிற இடத்துல ஊழியத்துல சாட்சியா இருக்கணும். நான் வளர்ந்த ஒரு நல்ல விசுவாசியா இருக்கணும். என்னை மாற்று மாண்டவரே, என்னை பயன்படுத்த மாண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ண மாண்டவரே. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இருதயத்தை தார், ஒரே இருதயத்தை தார். ரெண்டு கை வைத்து எங்க வாழ்க்கையில கபடம் இல்லாம வாழுகிற வாழ்க்கை, மகிழ்ச்சியாய் வாழுகிற வாழ்க்கை, அற்புதம் நடக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தரணுமே. கை வைத்து ஏசப்பா இறங்கணுமே. தேவ ஆவியானவரே, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். எழுந்து நின்று நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். மூணு காரியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை மையமாக கொண்ட ஒரு நல்ல ஆராதனை உள்ள ஒரு வீடாக என் வீட்டை மாற்றும் ஆண்டவரே. கவலையும் பாரமும் அழுத்தமும் எனக்கு எப்பவுமே இருந்து வேதனையோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல எங்க வீடு. கை வைத்த ஆண்டவரே, எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லி குறை சொல்லி பிசாசை எங்க வீடுகளுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். எங்க வீட்டுக்குள்ள நல்ல தேவனே மையமாக இருக்கணும். ரெண்டாவது, எங்க வீட்டுக்குள்ள நல்ல ஐக்கியம், சபைக்குள்ள நல்ல ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஐயா, எங்க வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்கணும். நாங்கள் நல்ல இந்த மாதிரி சின்ன குழுக்கள்ல சேர்ந்து எங்க வீடு மேல் வீடான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நான் ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். நான் கூட சபையில நல்ல ஐக்கியப்பட்டு இப்படிப்பட்ட கிருபைக்குள்ள வளரணும்னு விரும்புகிறேன். எனக்காக ஜோமனு சொல்றவங்க, நான் வளரணும், நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கணும், ஆண்டவரை மையமாக கொண்ட என் வீடாக மாறணும். எனக்காக ஜெபம்னு சொல்றவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். யாராவது இந்த சின்ன பராமரிப்பு குழுவில் சேரணும்னு சொன்னா நீங்க ஒப்பு கொடுத்து வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீடுகளை ஆண்டவர் ஊழியத்துக்கு திறக்கணும்னா நீங்க முன்னால வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

சிந்திப்போம், செயல்படுவோம். அக்பர் கிட்ட ஒரு அறிவாளி சவால் விட்டாரு. என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் பெருந்தீனிக்காரன், அவனை நீங்க ஒரு மாசம் வச்சு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுங்க. அவன் எந்த ஒரு வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது, ஆனா அவன் 1 கிலோ கூட எடை கூட கூடாதுன்னு சொன்னாரு. அக்பர் யோசிச்சாரு, அது எப்படி முடியும்? இந்த சவாலை எப்படி ஏற்பது? ஏற்காட்டினாலும் தன்னுடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படுமேன்னு குழம்புனாரு. பீர்பால் அரசர் சார்பா அந்த சவாலை ஏற்றாரு. அந்த வேலையாளோட பொறுப்பை பீர்பால் ஏத்துக்கிட்டாரு. 3 வேளையும் மகத்தான விருந்து அந்த வேலையாளுக்கு படைக்கப்பட்டுச்சுது. மாச கடைசியில அவனுடைய எடையும் அப்படியே இருந்துச்சு. அக்பருக்கு நம்ப முடியல. எப்படி பீர்பால் இது சாத்தியமாச்சுதுன்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு. பீர்பால் சொன்னாரு, அவனுடைய இரவு படுக்கைய சிங்கக்கூண்டு பக்கத்துல போட்டேன். கூண்டின் பூட்டு சரியா இல்லைன்னு சொன்னேன். பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். பயம் காரணமா அவன் சாப்பிட்ட ஊட்டச்சத்து அவன் உடல்ல ஒட்டல. ஆமாங்க, பயம் நம்மளையே அழிச்சிரும். ஆனா உண்மையான கடவுளை வணங்குற நாம எதுக்குமே பயப்பட வேண்டாம். நாம கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு என்ன வந்தாலும் என்ன நேரிட்டாலும் அது நம்முடைய நன்மைக்கே அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா தேவன் தம்மை நம்புனவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. சிங்க கெபி பக்கத்துல நம்ம படுக்கைய போட்டாலும் நம்ம பயப்பட வேண்டாம். தேவன் சிங்கத்தோட வாய கட்டுவாரு. அப்படியே சிங்கம் வந்து நம்மள கொன்னு போட்டாலும் தான் என்ன, நம்ம ராஜாதி ராஜாவோட நிரந்தரமா பரலோகத்துல இருக்க போறோமே. அதை விட வேற என்ன சந்தோஷம் நமக்கு இருக்குது? அதனால மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் பயப்படாம கடவுள் மேல முழு நம்பிக்கை வச்சு சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் சொல்லும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.

கரத்தை உயர்த்தி தாவீது சொல்றாரு. சொன்ன நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், சங்கீதம் 77 வாசகம் போல கர்த்தர் செய்த நன்மைகள் நினைவு கூறுவேன். அதே தாவீது சங்கீதக்காரன் 66:12 சொல்றாரு, மனிதர்கள் எங்க தலைக்கு ஏறி போனாலும் ஆண்டவரே, நாங்க தண்ணீர நடந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை கொடுத்தீங்களே. நினைச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை முடிச்சிருப்பாங்க. ஆண்டவர் மட்டும் இல்லனா யோசிச்சு பாருங்க, 7 வழியாய் ஆண்டவர் ஓட செல்லின வாழ்க்கையில் என்ன ஆயிரும் யோசிச்சு பாத்தீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் நிக்க வைத்திருக்கிறதுனால திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்த நினைத்து பார்த்து நீங்க திரும்பி பார்த்து, ஆண்டவர் நீங்க அதை செய்யல, ஆண்டவர் நீ இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு குழந்தை தரல, எனக்கு கஷ்டம் மாறல, துயரம் மாறல, அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்தோன்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, திருப்பி தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, ஆனாலும் ஒண்ணு பண்ணுவேன், உமக்காக மரண பரியந்தம் அவனுக்காய் பாடுவேன், நன்றி சொல்லுவேன்.

வசனம் சொல்லுது, அவரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்திக்கிட்டு இருப்பார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க வாழ்த்த வாழ்த்த, ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க, எல்லா காரியங்களும் மாறுதலாம் உங்களுக்கு முடியும். நீங்க ஆண்டவரை பார்க்க பார்க்க, நீங்க ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போக போக, நீங்க ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க ருசிக்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். நான் என்ன போராட்டத்தின் மத்தியில இல்லை நெருக்கடியின் மத்தியில் நடந்தாலும் எல் ரோகி என்னை காண்கிறார், எல் ரோகி என்னை சுமக்கிறார், எல் ரோகி என்னை தப்புவிக்கிறான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில நீங்க பார்க்கல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை கடந்து வரும். ஓ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பெல்லாம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே எழுந்தாதான் பாடுறாங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க,

புரியுதா? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருங்க. நீ இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே இத்தனை நாள் நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக செய்த உங்களை நாங்க வாழ்த்துறோம்ப்பா. ஐயோ எனக்காக, ஆனா வாழ்த்துறது எங்களுக்கு, நாங்களோ பெரிய ஆளோ இல்ல உங்களுடைய ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கெல்லாம் துக்கடா, ஒரு தூசி தான். கழுதன் கூட சொல்ல, கழுத கூட பெருசு, நான் ஒரு சின்ன ஒரு தூசி தான். உங்களை போய் நான் வாழ்த்துறேன், ஆனாலும் நீங்க செய்த நன்மைக்கு நான் வாழ்த்துறேன், நீங்க செய்த அந்த அனுக்கிரகத்திற்கு நான் வாழ்த்துறேன். நீங்க யாரு நிற்காத போது எனக்காய் நின்று எனக்கு பணிந்து பேசி எனக்காக பரிந்து பேசின பிரதான ஆசாரியராய் நீங்க நின்றது நிமித்தமாய் நான் இன்னைக்கு வணங்குகிறேன். வணங்குறதுனா தெரியுமா, எப்படி தெரியுமா வணங்குறேன், வாங்கிட்டு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்துச்சுனா, ஆண்டவரே சூப்பர், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரை வாழ்த்துங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்களை நான் வாழ்த்துறேன், உங்களை நாங்கள் துதிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு கரத்தை உயர்த்தி

எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 4 ஆனப்படியினாலே அவருடைய இழைப்பாறுதலில் இரகசியத்திற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரிகைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரிகைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இழைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்திலேதானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போற காரியமாயிருக்க படியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போன படியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இழப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாறுதல் காலம் இனி வருவதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகைகளை முடித்து ஓய்ந்தது போல தான் தன் கிரிகைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாராகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற பணியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நம்மை கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம்.

கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. பழங்குடி இன மக்கள் மத்தியில் மிஷினரியாக ஊழியம் செய்த ஒரு இளம் ஊழியர் தன் ஊழியத்தில் மிகவும் சோர்வடைந்தார். அவர் தன்னுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கடிதம் எழுதினார். அதில், "நான் பகல் முழுவதும் படகில் மீன்பிடிக்க செல்கிறேன். இரவில் படகை கரையில் நிறுத்திவிட்டு அதிலேயே தூங்கிவிடுகிறேன். நான் சொல்லும் சுவிசேஷத்தை கேட்க இங்கிருக்கும் மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. என் ஊழியத்தில் வெற்றி கிடைக்காததால் நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன். ஆனாலும் தேவன் என்னை வெற்றியுள்ளவனாக இருக்க அழைக்கவில்லை, என்னை உண்மை உள்ளவனாய் இருக்கவே அழைத்திருக்கிறார் என்று அறிந்து என்னை நானே திடப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்யவே விரும்புகிறேன் என்று எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வெற்றியாளர்களை தேடவில்லை, உண்மையுள்ளவர்களையே தேவன் தேடுகிறார். என் காரியமாய் யார் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்ற தேவனுடைய சத்தத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை அர்ப்பணித்து, "இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும்" என்றார். ஆனால் ஏசாயா யாரிடம் அனுப்பப்பட்டார் தெரியுமா? கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணராமலும் இருக்கிற ஜனத்திடம் ஏசாயா அனுப்பப்பட்டார். தான் சொன்னதை யாரும் கேட்கவில்லை என்பதற்காக ஏசாயா தன் அர்ப்பணத்திலிருந்து விலகவில்லை. தொடர்ந்து தேவன் தனக்கு தந்த வேலையை செய்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வேலை அல்லது ஊழியத்தில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் அதை தொடர்ந்து செய்ய விரும்புவோமா? டேவிட் லிவிங்ஸ்டன் தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்து ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்றார். கடினமான சூழ்நிலை, ஆரோக்கியமான குடித்தண்ணீர் இல்லை, காட்டு விலங்குகளினாலும் பழங்குடி மக்களினாலும் உயிருக்கே அச்சுறுத்தல், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் அங்கே ஊழியம் செய்தார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரே ஒரு நபர் தான் ரட்சிக்கப்பட்டார். அந்த நபரும் சிங்கத்தால் தாக்கப்பட்டு சீக்கிரமாகவே மரித்து போனார். ஆனால் டேவிட் லிவிங்ஸ்டன் மனம் தளரவில்லை. தன் சுவிசேஷ பணி வெற்றியாயிராவிட்டாலும் ஆப்பிரிக்காவை விட்டு போக டேவிட் லிவிங்ஸ்டன் விரும்பவே இல்லை. தேவன் தன்னை அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவராக இருக்க விரும்பினார். பவுல் அப்போஸ்தலனை தேவன் ஊழியத்திற்காக அழைத்தார். அவருடைய ஊழியம் எளிதாக இருக்கவில்லை, உபத்திரவமும் அடிகளும் இருந்தன. இருப்பினும் பவுல், "என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்" என்றார். தன்னுடைய கடைசி நாள் வரை தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்தார். ஆம், நாம் தேவனுக்கு செய்யும் ஊழியமானாலும் நம்முடைய தொழிலானாலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் போதும். அதற்குரிய பலனை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை, தேவன் அதை பார்த்துக் கொள்வார், நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார்.

தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு லேட்டஸ்ட் போட்டோ. வாசிக்க வேண்டிய பகுதி உபாகமும் 4:11-19. நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையில் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரேவிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளிலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்திய வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 4:24. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். God is spirit. So those who worship him must worship in spirit and in truth. 10 கட்டளைகளில் முதலாவதாகிய என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை புரிந்து கொள்வதில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்ற 2 கட்டளையில் நம்மில் பலரும் தடுமாறுகிறோம். சொரூபங்களை குறித்து 3 காரியங்களை தேவன் கூடாது என்கிறார். 1, உண்டாக்க வேண்டாம், டோன்ட் மேக் தம். 2, அவைகளை வணங்க வேண்டாம், டோன்ட் பவ் பிஃபோர் தம். 3, அவைகளை சேவிக்க வேண்டாம், டு நாட் சர்வ் தம். முதல் படியில் நாம் கவனக்குறைவாக இருந்தால், அதாவது மேக்கிங் தம், அதிலே நாம் கவனக்குறைவாக இருந்தால் சிலை வணக்கத்தில் முடிவது நிச்சயம். தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் அறிய வேண்டிய முதல் சத்தியம். இதையே மோசே வலியுறுத்துகிறார். அந்த அக்னியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் யாதொரு உருவுக்கு ஒப்பான சிலையை உண்டாக்காதபடி மிகவும் கவனமாயிருங்கள். சித்திரங்களுக்கும் சிலைகளுக்கும் வேறுபாடு அதிகமில்லை. 1 இருபரிமாணம் உள்ளது, அடுத்தது 3 உள்ளது, அவ்வளவுதான். 1 is 2-dimensional, the other is 3-dimensional, that's all. அப்படியானால் ஒரு கேள்வி, ஞாயிறு பள்ளி படங்கள் நற்செய்தி திரைப்படங்களை பற்றியெல்லாம் என்ன என்று நாம் கேட்போம். இவையெல்லாம் சிறுவர் சிறுமியருக்கும் கிறிஸ்தவர் அல்லாதோருக்கும் இயேசுவின் மண்ணுலக வாழ்க்கையை, அதாவது தி ஏர்த்லி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், விளக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அவர்களும் விண்ணக கிறிஸ்துவை விசுவாசிக்க பழகி வளர்ந்து வர வேண்டும். நல்ல காரியங்களும் விக்கிரகங்கள் ஆகிவிட்ட சோக சம்பவங்களால் திருமறை சரித்திரமும் திருச்சபை சரித்திரமும் நிறைந்துள்ளன. இதோ சில எடுத்துக்காட்டுகள். கிதியோன் போன்ற மனிதனுக்கும்
அவனது வீட்டாருக்கும் கூட அவன் செய்த ஏபோத் ஒரு விக்கிரகமாயிற்று என்று நியாயாதிபதிகள் 8 வாசிக்கிறோம். இன்னொரு எடுத்துக்காட்டு, கடவுளே சொல்லி மோசே உண்டாக்கிய வெண்கல சர்ப்பத்தை மன்னன் எசேக்கியா சுக்கு நூறாய் உடைக்கும் வரை, நொறுக்கும் வரை மக்கள் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள் என்று 2 Kings 18 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, விக்கிரகராதனை மலைந்திருக்கும் நாட்டில் உள்ள இந்திய கிறிஸ்தவர்களாகிய நாம் கூடுதல் கவனமாயிருக்க வேண்டும். வீடுகளையும் ஆலயங்களையும் துருவி பார்த்து வேதத்திற்கு புறம்பான அத்தனையும் எரிந்து விடுவோம் அல்லது எரித்து விடுவோம். நம்மை படைத்தவர் இறைவன், உண்டாக்கப்பட்ட நாம் உண்டாக்கியவரை வரைய முடியுமா அல்லது செய்ய முடியுமா? இயேசுவின் தோற்றம் இப்பொழுது எப்படி இருக்கும் என அறிய விரும்பினால் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 1:2, 2:3 இந்த அத்தியாயங்களிலே அவர் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும் பொழுது தான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி முகவுரையாய் சொல்லி சொல்லி எழுதுகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் லேட்டஸ்ட் போட்டோ. எப்படி இருக்கிறார் தெரியுமா? தலையெல்லாம் கிரீடங்கள், வெண்பஞ்சம் உரைபனியும் போன்ற தலைமுடி, தீப்புழம்பு போன்ற கண்கள், உலையிலிட்ட வெண்கலம் போன்று பளபளக்கும் பாதங்கள், வாயில் இருபுறமும் கூர்மையான வாள், நண்பகல் கதிரவன் போன்று ஒளிரும் முகம், வலது கையில் 7 இரத்தம் தோய்ந்த ஆடை. இந்த மாட்சிமையை வரைய முடியுமா? முடியாது, இம்பாசிபிள். எனவேதான் திருவசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We walk by faith and not by sight. கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும். God is spirit. So those who worship him must worship in spirit and in truth. ஜெபிப்போம். எங்கள் மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த தெளிவான உபதேச வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். தெளிவான இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணோடு கூட உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னதை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு கண்டிப்பாக சத்தம் கேட்டீர்கள், உருவம் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இந்த சத்தியம் இருதயங்களிலே அறையப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் எங்களை அறியாமல் கர்த்தாவே நாங்கள் பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு பூலோக கிறிஸ்துவை மாத்திரம் நினைத்து கொண்டு விண்ணக கிறிஸ்துவின் ஊழியம், விண்ணக கிறிஸ்துவனுடைய தோற்றத்தை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோமே ஆண்டவரே. தேவரீர் ஆவியாயிருக்கிற உம்மை மனதில் கூட நாங்கள் ஒரு ரூபத்தை நினைத்து கொண்டு ஆராதிக்காமல் முழுக்க முழுக்க உள்ளத்தில் ஆவியிலேயே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள, உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயங்களிலே பலவிதமான சிலை வணக்க வழிபாடுகளுக்குள்ள இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கண்களை திறந்தருளும், அவர்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழட்டும். ஆவியாயிருக்கிற கர்த்தரை, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற கூட்டங்களை ஆங்காங்கே எழுப்பியருளும். இதன் தெளிவையும் வெளிப்பாட்டையும் உம்முடைய நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானத்திற்காக மறுபடியும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியாயிருக்கிறவுமே நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

சில பிரச்சனைகளுக்கு தேவனே காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன பிரதர் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க, தேவன்லாம் நம்ம பிரச்சனைக்கு காரணம் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மைதான், நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நாம காரணமா இருக்கிறோம், அல்லது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் காரணமா இருக்கிறான், சரிங்களா? ஆனா சில குழப்பங்கள், சில பிரச்சனை வர்ற மாதிரி தெரிந்தாலும் அது தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களிடத்துல இன்னைக்கு நான் சொல்ல போறேன், சில வேத வசன ஆதாரத்தை கொண்டு. இல்ல பிரதர் நாங்க ஏதோ அதெல்லாம் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த செய்தியை முழுசா பாருங்க, அப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. சரி, அப்படி என்ன தேவன் பிரச்சனை பண்ணுகிறாரா? ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது 33 வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு. அவருடைய ஊழியத்துல ஒரு இடத்துல அவங்க மலைப்பிரசங்கம் செய்த பொழுது 2-3 நாட்கள் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. கடைசியில ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிடுறாரு, பார்ப்பா ரொம்ப நாளா அவங்க சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டம் 5000க்கு மேல இருக்கு, சீசியர்கள்ட்ட என்ன காசு இருக்க போகுது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்கு வேதவசனம் சொல்லுகிறது, தான் செய்ய போகிறத முன்கூட்டியே அறிந்திருந்தும் சோதிக்கும்படி சீசனாகிய பிலிப்பின் இடத்துல நாமளே சாப்பாடு கொடுத்துடலான்னு சொன்ன உடனே அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் வந்துருச்சு. தேவனே என்ன பண்ணுகிறாருன்னா இந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டாரு, என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அற்புதம் நடந்தது, சரியா? அதைத்தான் நான் சொன்னேன், உங்க வாழ்க்கையில சில சமயம் இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தேவன் அற்புதமா தான் முடிய பண்ணுவார், தேவனால கூட வரலாம். இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்களேன். தேவன் அதிகமாய் நேசித்த லாசரு, ரொம்ப அன்பா நேசிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா லாசரு மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இன்னும் 4 நாள் தாமதமா போறாரு. அங்க போன உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க மாத்திரம் எங்க கூட இருந்திருந்தா எங்க சகோதரன் செத்திருக்கவே மாட்டான், நீங்க கூட இருந்திருந்தா செத்திருக்கவே மாட்டான். ஆனா உண்மையிலே இவர் எக்ஸ்ட்ரா 4 நாள் வேணும்னே 4 நாள் தாமதமா போறாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நீங்க கூட இருந்திருந்தீங்கன்னா ஐயோ பிழைத்திருப்பானே, இப்ப 4 நாள் ஆயிடுச்சு, இனி ஒண்ணுமே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அப்படிங்கிற கஷ்டம், அப்படிங்கிற துக்கம் அவங்களுக்கு வந்தது யாரால? இயேசு கிறிஸ்து. தேவன் வேண்டும் என்றே அந்த தாமதத்தை செய்தார், ஆனாலும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னொரு ஒரு சம்பவம், வெள்ளத்தை தேவன் அனுப்புகிறார் நோவா காலத்துல, எல்லாரையும் அழிக்க போகிறார், மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் அந்த பிரச்சனையின் ஊடாக நோவாவையும் என்ன செய்கிறார், காப்பாற்றுவதற்காக தேவன் என்ன செய்கிறார், ஒரு அற்புதத்தையும் செய்கிறார், சரிங்களா? அப்ப சில இடங்களிலே பிரச்சனை பெரிதளவிலே தேவன் அனுமதிக்கிறதன் மூலமாக தேவனால் கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவை எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான். நாம் அதில் என்ன செய்வோம், இவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, நம்மை சோதித்தறிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சரி, இந்த சம்பவங்கள் மூலமாக நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தா, 1, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நமக்கு தீர்வை தந்து விடுகிறார். எங்க வாசிக்கிறோம், நோவாவினுடைய வாழ்க்கையில நாம் வாசித்து தெரிந்து கொள்ளுகிறோம். இனி ஒரு பெரிய பிரச்சனையாகிய வெள்ளம் வரப்போகிறது, முன்கூட்டியே தேவன் என்ன செய்து விடுகிறார், பேழையை நமக்கு தந்து விட்டார். அந்த குடும்பத்திற்கு பேழையை கொடுத்து தப்பிச்சுக்குங்கப்பா, எதுக்கு இப்ப பேழை, இனி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. சோ பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்வை தருகிறார். 2, பிரச்சனையின் நடுவிலே தேவன் தீர்வை தருகிறார். தானியலுடைய நண்பர்களை அந்த சிலையை வணங்க சொல்றாங்க, அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே தூக்கிட்டு போய் அந்த தீக்குள்ள போட்டு விட்டுறாங்க. ஏன் தானியலை கூட சிங்க கபில ஒரு முறை போட்டு விடுகிறார்கள், அதன் மத்தியிலே தேவன் அவர்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். சோ உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதன் நடுவில் தேவன் காப்பாற்ற முடியும். பிரச்சனைக்கு முன்னாடியும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் மத்தியிலும் தீர்வை தர முடியும். 3, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டது, இனிமேல் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, ஐ எம் டோட்டலி டன் அப்படின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒழிந்து எல்லாம் அழிந்து தரைமட்டமான பின்னாடியும் தேவன் அதற்கு தீர்வை தருகிறார். எங்க நம்ம பார்க்கிறோம், லாசருடைய சம்பவத்துல தான் பார்க்கிறோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, லாசரு வியாதியா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து வந்தா சரி எப்படியாவது குணப்படுத்தி இருப்பாரே, இயேசு கிறிஸ்து வரல.
மரித்து போன உடனே கூட இயேசு வந்தா அவரை எழுப்பி இருக்கலாம். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்படித்தாங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கூட எழுப்பிட்டாரு. செத்த உடனே இயேசு கிறிஸ்து அங்க பக்கத்துல இருந்தா எழுப்பி இருக்கலாமே. அவங்க என்ன எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் இப்ப மரித்த உடனே அவர் வந்திருந்தாருன்னா எழுப்பி இருக்கலாம். ஆனா நடந்தது என்ன, நாலு நாள் கழிச்சு வர்றாரு. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவரே இப்ப எல்லாம் வேண்டாம், நாருமே முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப்ல எல்லாமே டோட்டலா முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற சூழ்நிலையில கூட முடிஞ்சு போனதை தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே ஒரு ஆசீர்வாதத்தை லாசருவை உயிரோட எழுப்பி கொண்டு போய் வச்சார். ஸோ தேவன் பிரச்சனைக்கு முன்பதாகவும் தீர்வை தர முடியும், பிரச்சனையின் நடுவிலும் தீர்வை தர முடியும். கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிந்து போய் விட்டோம் என்ற நிலைமையிலும் அதை மறுபடியும் புதுப்பிக்க முடியும், அதற்கு தீர்வாய் தேவன் இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் கண்டு தயவு செய்து கலங்காதீர்கள். அதில் தேவ நாமம் மகிமைப்படும், அதில் நீங்கள் விஷயங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள், தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே நன்றி.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஊரில் நல்ல மனிதர்கள் இருந்தால் மழை பெய்யும் என்பது பெரியோர்கள் சொல்லுகின்ற ஒரு வாக்கு. ஒரு ஊரிலே ஓயாது பேய் மழை பெய்து கொண்டே இருந்தது. இடியும் மின்னலும் வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தது. அந்த ஊரில் உள்ளவர்கள் மிகவும் பயந்து போயிருந்தார்கள். நேரமாக ஆக மழையும் அதிகமானது. வீடுகள் உடையும் தருவாயில் இருந்ததால் உடனே அங்கிருந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி அனைவரும் அருகில் இருந்த மண்டபத்திலே சென்று தங்கிவிட்டார்கள். இடி மின்னல் கடுமையாக இருந்தது. மக்கள் மனதில் பெரும் பயம். நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவர் பாவம் செய்தவர் இருந்தால் கூட இடி இந்த மண்டபத்தில் விழுந்துவிடும், அது எல்லோருக்கும் ஆபத்தாகிவிடுமே என்று பயந்தனர். சரி, இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் பெரியவர் ஒருவர் ஒரு யோசனை சொன்னார். அதோ ஒரு பெரிய உயரமான மரம் இருக்கிறது. பொதுவாக இடி விழுவது அது போன்ற பெரிய மரத்தில்தான். இங்கு மண்டபத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அந்த மரத்தை தொட்டு விட்டு வந்து விடுவோம். கூட்டத்தில் இருக்கும் பாவம் செய்தவர் அந்த மரத்தை தொடும் பொழுது இடி அதன் மேல் விழுந்து அவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள், நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அனைவரும் இதை ஒத்துக்கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் ஒவ்வொருவராக மரத்தை தொட்டுவிட்டு திரும்பி வந்தனர். இடி ஒன்றும் விழவில்லை. கடைசியில் ஒருவன் மட்டும் இருந்தான். அவனுக்கு பயம் வந்துவிட்டது. அவன் தயங்கிக் கொண்டே இருக்கையில் இவர்கள் அனைவரும் அவனை பிடித்து தள்ளிவிட்டார்கள். அவன் மரண பயத்துடன் மரத்தை நோக்கி ஓடினான். அவன் மரத்தை தொட்டவுடன் டமாரென்று பெரும் சத்தத்துடன் இடி மண்டபத்தின் மேல் விழுந்தது. மண்டபத்தில் இருந்து அனைவரும் இறந்து போய்விட்டனர். அப்போதுதான் அவனுக்கு தெரிந்தது, அவன் ஒருவனை காப்பாற்றத்தான் இடி இவ்வளவு நேரம் மண்டபத்தில் விழாமல் இருந்தது என்று. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். என்ன, சிந்திப்போமா?